நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஜேஷ்ட மாதம் 8 நாள் 2026 ஆண்டு மே திங்கள் 29 தேதி இன்று வெள்ளிக்கிழமை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் இன்றைய காலை ஒலிபரப்புகள் தொடங்குகின்றன. நேரம் 5 மணி 49 நிமிடம் 50 நொடி.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நாள் ஒரு குரல். அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் விருந்தோம்பல் என்னும் அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவின் பொருள், நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள். ஆம்நேயர்களே, நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவருடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள். தெய்வப் புலவரின் கூற்றல்லவா இது. 84வது குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். நேயர்களே, நமது நிலையம் இன்று வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. தமிழ் மொழியின் சிறப்புகள் வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. 6:15 தெய்வீக ராகம் தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 ஒழுவர்களுக்கான செய்திகள். மண்புழு வளர்க்கும் முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்களும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:55 சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும். வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். இன்று காலை 7 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் சிந்தனை மலர். 7:02 வாழ்விக்கு வந்த காந்தி. அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. சர்க்கரை நோயின் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சுகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02-8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி மகளிரும்.

வானொலியும் சுய தொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர் அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுபவர் நெடுங்காடு கா பிரபாகரன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பிரியா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை அடையாறு ஜே வெங்கடேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை. மயிலை எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:02 கேட்டாலும் இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம். இலக்கியம் வழி மகிழ்ச்சி பங்கேற்கிறார் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள். உடன் உரையாடுவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. பகல் 12 மணிக்கு கொள்ளத்தான் நினைக்கிறேன் நாடகம் எழுதியவர் ஜி நாகதேவன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை எம் சுந்தர் ஓதுவார் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் பெண் எழுத்தாளர்கள் எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே பவானி. இந்த இரு நிகழ்ச்சிகளும் 102.8 FM ரெயின்போவிலும் இதே நேரத்தில் ஒலிபரப்பாகும். 2:15 என்றும் இனியவை 2:35 சேர்ந்து செய் பாடர் பயிற்சி நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. 2:55 வானிலிருக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நேயர்களே, பராமரிப்பு பணிகள் காரணமாக முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் பிற்பகல் 3:10 முதல் மாலை 5 வரை தற்காலிகமாக நிறுத்தப்படும். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இதே அலைவரிசையில் மாலை 5 ஆரம்பமாகும். மாலை 5 பொன்மாலை பொழுது தென்றல் என்ற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதர நிகழ்ச்சி இடம்பெறும் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. 6:00 முதல் 6:10 திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். கோடை காலங்களில் கால்நடை பராமரிப்பு குறித்து கடலூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் வெங்கடபதி அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் ஆகியவையும் பெறும். இன்றிரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:00 முதல் 10:00 வரை சங்கீத வானிலை, 10:00 முதல் 11:00 வரை தேன் மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்று காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:58 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அருகல். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். பகல் 12:02 வரலாற்றில் இன்று. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர். உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் தடுப்பு மற்றும் சமூக மருத்துவத்துறை மருத்துவர் டாக்டர் ஆர் ஜெயலட்சுமி அவர்கள் பங்கேற்கும் நேரடி நிகழ்ச்சி. மாலை 4:00 கட் கேமரா லோரலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாட நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே அந்துவான். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 8:00 வரையிலும் மனம் விரும்புதே. 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. 9:15 செய்தி சுடர். 9:30 11:00 வரை தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: தொன்மை முன்மை எளிமை ஒளிமை இளமை தனிமை பெருமை திருமை இயன்மை வியன்மை எனும் பல்வேறு சிறப்புகளை உடையது தமிழ் மொழி. அகரம் கற்றுத்தந்தபோதே அறத்தை கற்றுத்தந்த மொழி நம் அருமை தமிழ் மொழி. தமிழென்றால் இனிமை. பேசவும் கேட்கவும் இனிமையான மொழி நம்முடைய தமிழ் மொழி. தமிழென்றால் தனித்தன்மை வாய்ந்த செம்மொழி எனும் பொருளும் உண்டு. தமிழ் மொழியில் வரும் ழகரம் அழகான உச்சரிப்பு தரும் தனிச்சிறப்பு வாய்ந்த எழுத்தாகும். தமிழ் மொழி என்றவுடன் நம் மனமெங்கும் மகிழ்வலைகள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன்தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி. ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்வதற்கு உதவி செய்யும் மொழி பண்பாட்டின் அடையாளமாக திகழ்கிறது. மொழி பழமையான ஓர் இனத்தின் வாழும் அடையாளமாக திகழ்கிறது. விலங்குகளிடமிருந்து மனிதர்களை வேறுபடுத்தி காட்டும் பேச்சு மொழியால் நிகழ்கிறது. இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழ் தகுதியை பெற்றது நம்முடைய தமிழ் மொழி. எந்த சமய சார்புமின்றி உலக பொதுமுறையாக கருதப்படும் திருக்குறள் எல்லா காலத்திற்கும் பொதுவான அறத்தை வெளிப்படுத்தியது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எனும் உயரிய நெறிமுறையை தமிழ் உலகிற்கு வழங்கியது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று அதனால்தான் பாவேந்தர் பாரதிதாசனார் பாடினார். சங்க கவிதைகளை எளிமைப்படுத்தி தமிழ் உணர்ச்சி கவிதைகளாக மாற்றி தந்தவர் பாவேந்தர் பாரதிதாசனார். பாவேந்தர் தமிழாகவே வாழ்ந்தார். தமிழை தன் உயிராகவும் உடலாகவும் கருத்தாகவும் கொண்டு பாவேந்தர் வாழ்ந்தார். நல்லுயிர் உடம்பு செந்தமிழ் மூன்றும் நான் நான் நான் என்று வாழ்நாள் முழுதும் சொன்னவர் பாவேந்தர் பாரதிதாசனார். தமிழ் சமுதாயத்தை காப்பதே தன் வாழ்வின் நோக்கம் என்று பாவேந்தர் பாரதிதாசன் கருதினார். தமிழை தாயாக உருவகம் செய்து பாவேந்தர் பாடிய இசையமுது பாடல் அவருடைய ஆழ்மனதின் தன்மையை உணர்த்துவதாக அமைந்தது. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, தாழ்ந்திடு நிலையினில் உனைவிடுப்பேனோ, தமிழன் என்னாலும் தலைகுனிவேனோ என்று செந்தமிழை பாடிவிட்டு, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று அருமையாக பாடினார். பழமையின் சிறப்பை தமிழின் சிறப்பை தண்ணீரில் செந்தாமரை பூத்து நிறைந்தது போல் தமிழ் மொழி செழித்து வளர்ந்தது என்று விளக்கினார். பாவேந்தரின் தமிழ் ஆக்கப்பூர்வமான தமிழ். அவருடைய தமிழ் உணர்வு உயிர் சார்ந்த தமிழ் உணர்வு. தமிழ் உயர்ந்தால் தமிழ் இலக்கியம் உயரும், தமிழ் இலக்கியம் உயர தமிழ் இனம் உயரும் எனும் உறுதியான நம்பிக்கை பாவேந்தரின் தனித்துவமான நம்பிக்கை. அவருடைய நம்பிக்கை உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று அதனால் அவரால் பாட முடிந்தது. தேன் தமிழென்றும் இன்பத் தமிழென்றும் அன்னை தமிழென்றும் அருந்தமிழென்றும் ஞானத்தமிழென்றும் தீந்தமிழென்றும் நற்றமிழென்றும் போற்றப்படும் நம் அன்பு தமிழை கற்றால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும் என்பதுதான் பாவேந்தரின் கருத்து.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ். மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 6:15. புதிதாக பிறந்த இந்த நாளில் எல்லா வளங்களையும் பெற இறைவனின் நாமங்களோடு பிரார்த்திப்போம். மங்களகரமான

നാളിൽ ഇത് ദൈവീക രാഗം. தொடக்கமாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

காளைக் கதிரின் முருகனின் புன்சிரிப்பு முகக்காட்சி குகனின் நாமங்கள் மயிலாக வருடியது வந்த பாடல் தொடர்ந்து ஒலிக்கிறது ஏ வி கோவிந்தன் குரலில்.

மாதா கோவிலின் மணி ஓசை. ஞானத்தை படைத்த தேவனின் தாய் வேளாங்கண்டியில் உள்ள அன்னையின் அருளை பெற்றோம் பாடல் வழி. நேரம் 6:26:43. தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக நாகூரிய மணிஃபா குரலில்.

மங்களகரமான கற்பகத்தாலை கண் காட்சி முன்படுத்திய பாடலோடு நிறைவு பெறுகிறது தெய்வீக ராகம். இனி சேவை செய்திகள். திருப்பதிரி புலியூர் அருள்மிகு பெரிய நாயகி உடனுரை. அருள்மிகு பாடலீஸ்வரர் திருக்கோயில் வைகாசி பெருவிழாவில் இன்று காலை 8 மணிக்கு குதிரை வாகனங்களில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா. மாலை 5 மணிக்கு பிச்சாண்டவர் வீதி உலா. இரவு 9 மணிக்கு தங்க கைலாய வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு. கடலூர் வட்டம் பில்லாயி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய 78ஆம் ஆண்டு பிரம்மோற்சவத்தில் இன்று மாலை 6 மணிக்கு தீமிதி உற்சவம். இரவு சுவாமி வீதி உலா. மயிலாடுதுறை மாவட்டம் திருநள்ளூர் பெருமான் திருவெற்றுடைய அம்மை உடனாகிய சிவலோக திரு தியாகராஜ சுவாமி தேவஸ்தானத்தின் வைகாசி பெருவிழாவில் இன்று காலை 9 மணிக்கு திருத்தேர் வடம் பிரித்தல் மற்றும் இரவு 7 மணிக்கு திருத்தேர் எழுந்தருளல். சேவை செய்திகள் கேட்டீர்கள். சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலை இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரநகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது aiarpandi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 15ஆம் நாள் வெள்ளிக்கிழமை நேரம் 6:35.

0: உழவர்களுக்கான செய்திகள். இதில் மண்புழு வளர்க்கும் முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
1: கருத்தமுத்து, எப்பா எப்பா கருத்தமுத்து, நில்லுப்பா.
2: யாரு காத்தமுத்தா? இருப்பா இருப்பா இருப்பா இருப்பா. வண்டி ஓரமா எடுத்துறோம், வண்டி ஓரமா எடுத்துறான்.
1: என்னப்பா வண்டியில என்ன பெரிய மூட்டை கட்டி வச்சிருக்க?
2: ஆமா காத்தமுத்த, இயற்கை வேளாண் அங்காடிக்கு போயிட்டேன். மண்புழு உரம் ஒரு 50 கிலோ வாங்கிட்டு வரேன்பா.
1: மண்புழு உரம் வாங்கிட்டு வந்து பயிருக்கு போடலான்னு இருக்க?
2: ஆமா, வண்டியில மூட்டை கட்டி வச்சிருக்கேன் பாருப்பா, அதுதான்பா.
1: சரிப்பா, என்ன பயிருக்கு போட போற?
2: 1/2 ஏக்கர் வெண்டை தக்காளி பயிரிட்டுக்கிறேன். சரி, அதுக்கு போடலான்னு தான் வாங்கிட்டு
1: வரேன்பா. ஓ, காய்கறி பயிருக்கு வெர்மி கம்போஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த மண்புழு உரத்தை போடலாம்னு வாங்கிட்டு வரேன்.
2: ஆமா ஆமா, கையில வர காசு இல்ல. பக்கத்து வீட்டுக்கார பழனிக்கிட்ட கடனா வாங்கிட்டு போயிட்டு வாங்கிட்டு வரேன்பா.
1: எப்பா 50 கிலோ அப்படின்னா 1 கிலோ

0: சரிப்பா, என்ன பயிருக்கு போட போற?
1: அரை ஏக்கர் வெண்டை தக்காளி பயிரிட்டுக்கிறேன். சரி, அதுக்கு போடலான்னு தான் வாங்கிட்டு
0: வரேன்பா. காய்கறி பயிருக்கு வெர்மி கம்போஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த மண்புழ உரத்தை போடலான்னு வாங்கிட்டு
1: வரேன். ஆமா ஆமா, கையில வர காசு இல்ல, பக்கத்து வீட்டுக்கார பழனி கிட்ட கடனா வாங்கிட்டு போயிட்டு வாங்கிட்டு
0: வரேன்பா. எப்பா, 50 கிலோ அப்படின்னா ஒரு கிலோ வந்து 15 ரூபா 20 ரூபான்னு விக்கிறாங்க.
1: ஆமாமா,
0: அப்படி பார்த்தா நீ 15 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா கூட 750 ரூபா ஆச்சே.
1: ஆமாங்க தம்புத்த.
0: எப்பா, இந்த மண்புழு உரம் கிராமத்துல இருக்கோம் நாமளே தயார் பண்ணக்கூடாதா?
1: அதெல்லாம் மெனக்கெட்டு வேலைங்கிறாங்கப்பா, அதெல்லாம் நம்மளால முடியுமா? போனோமா காசு கொடுத்தமா வாங்கிட்டு வந்தோமா பயிருக்கு உரமா போட்டோமான்னு இருக்கணும்.
0: கருத்தமுத்து, இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறது ஒரு ஈஸியான வேலை தான்ப்பா.
1: அப்படியாங்கிற?
0: ஆமாப்பா, அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாம் நம்மள சுத்தியே கிடைக்குது. அந்த மண்புழு தயாரிக்கிறதுக்கு அந்த மண்புழுக்கு தீவனம் பண்ணும் இல்லையா, அது எல்லாம் நம்ம பண்ண கழிவு, அப்புறம் நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய குப்பை, நம்ம தொழுவுறோம், அப்புறம் பச்சை மாட்டு சாணம், எல்லாமே நம்ம கிட்ட இருக்குப்பா.
1: நம்ம கிட்ட இருக்கு எல்லா பொருளும்.
0: ஆமாப்பா, நம்ம தோட்டத்துல இருக்கிற அந்த பொருளை வச்சுக்கிட்டு நாம மண்புழு உரம் தயார் பண்ணலாம்.
1: ஆனா அத பத்தி ஒண்ணுமே தெரியாதுப்பா, எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: நான் சொல்றேன்ப்பா, நீ வா டீ கடையில உட்காந்து பேசுவோம்.
1: சரி
0: அண்ணா, ரெண்டு டீ போடுங்கண்ணா.
1: அண்ணா எனக்கு சுக்குட்டி.
2: தம்பிங்களா, இந்தாங்கப்பா டீ.
1: காத்தமுத்த, இந்தாப்பா டீ குடிச்சிட்டு சொல்லுப்பா, நல்லா விவரமா சொல்லு.
0: சொல்றேன்ப்பா சொல்றேன்ப்பா. பொதுவா இந்த மண் புழு இருக்குல்ல, அது இந்த பூமிக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும்?
1: எனக்கு எப்படிப்பா தெரியும்?
0: 12 கோடி வருஷம் ஆயிடுச்சுப்பா இந்த மண்புழு இந்த பூமிக்கு வந்து.
1: என்னப்பா இல்ல?
0: ஆமாப்பா, மனுஷன்லாம் தோன்றதுக்கு முன்னாடியில இருந்து இந்த மண்புழு இந்த உலகத்துல இருக்குப்பா.
1: சரி, யாருக்குமே தெரியாதுங்க, ஆனா உனக்கு எப்படி தெரியும்?
0: எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறது தான்ப்பா.
1: ஓஹோ.
0: ஆமாப்பா, பயிர்களை தாக்கக்கூடிய நோய் கிருமிகள் மண்ணுல இருக்கும் இல்லையா, அதுங்களுக்கும் ஒரு எதிரியா இந்த மண்புழுக்கள்.
1: பரவாயில்ல, இந்த வேலை கூட செய்யுது.
0: ஆமாப்பா, அதனால இந்த மண்புழுக்களை நாம உற்றக்கூடாது, பயன்படுத்தணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இப்ப கிராமத்துல இருக்க நாம இந்த மண்புழுக்களை வளர்த்து மண்புழு உரம் தயாரிக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த மண்புழுக்களையும் மற்ற விவசாயிகளுக்கு நாம விற்பனை பண்ணி லாபம் சம்பாதிக்கலாம்ப்பா.
1: அப்படியா, மண்புழுக்களை போய் விலை கொடுத்து வாங்குவாங்க?
0: ஆமாப்பா, ஒரு கிலோ கிட்டத்தட்ட 400 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க.
1: அடேப்பா.
0: நாம ஒரு தடவை மண்புழு அந்த பெட்ட போட்டு மண்புழு உரத்தை தயார் பண்ணி அதுல இருந்து மண்புழுவை நம்ம உற்பத்தி பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அது 2 கிலோ 3 கிலோ தேரும். அதுல இருந்தே நமக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு மேல காசு இருக்குப்பா.
1: பரவாயில்லையா,
0: இவ்வளவு விஷயம் இருக்குப்பா.
1: ஆமா காத்தமுத்த, இந்த மண்புழு உரம் தயாரிக்கலாம்னு சொன்ன, அத வந்து நாளைக்கு சொல்லு பண்ணியா. ஆனா மண்புழுவே உற்பத்தி பண்ணி விற்பனை செய்யலாம்னு சொன்ன பாரு, அதை பத்தி சொல்லு பண்ணிக்க.
0: கருத்தமுத்து, நீ ஈஸியா லாபம் அடையலாம்னு பாக்குற. ஆமாப்பா. சரி, இந்த உலகத்துல மண்புழு அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை வகை இருக்கும்?
1: கதமுத்த, அது 1000 கணக்கில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
0: பரவாயில்லையே, கிட்டத்தட்ட 3000 வகை இருக்குப்பா.
1: 3000ஆ?
0: ஆமாப்பா, நம்ம இந்தியாவில 384 வகை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல 6 வகையான மண்புழுக்கள் நம்ம இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு உகந்தவையா இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த சிவப்பு ஊர்ந்தி அப்படின்னு சொல்றாங்க, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மண்புழு. இது போக ஆப்பிரிக்க வகை ஒண்ணு இருக்குது, இத நம்ம பொதுவா நம்ம என்ன சொல்றோம்னா ஆப்பிரிக்க மண்புழு அப்படின்னு நம்ம சொல்றோம், அது பெருசா இருக்கும் பாக்கிறதுக்கு. அப்புறம் ஆசிய வகை அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அதுதான் நம்ம பகுதியில் நம்ம மண்ணை வெட்டினோம்னா எடுக்கிறது கொஞ்சம் வெள்ளை கலரா இருக்கும்.
1: சொன்னேன்ல
0: சிவப்பு ஊர்ந்தி, அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த ஆப்பிரிக்க வகையும் கொஞ்சம் பெருசா இருக்கும். இப்ப இந்த 3 தான்ப்பா அதிகமா வந்து பயன்படுத்துறாங்க.
1: கோணிப்பை தைக்கிற ஊசி மாதிரி அந்த சைஸ்ல இருக்கும்.
0: ஆமாப்பா, அதை விட இந்த ஆப்பிரிக்க வகையெல்லாம் நல்ல பெருசாவே இருக்கும், எண்ணிக்கையும் அதிகமா அது இனப்பெருக்கம் செய்யும். அதனாலதான் நம்ம இந்த ஆப்பிரிக்க வகைகளை நம்ம வளர்க்கறது நமக்கு நல்ல லாபம் தரும் அப்படின்னு சொல்றாங்க.
1: சரி சரி, பதமுத்த, மண்புழு வளர்க்கறதுல 6 ரகம் சொன்ன, அதுல 3 ரகம் நம்ம பகுதியில வளர்க்கலாம்னு, அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லப்பா.
0: சரிப்பா சரிப்பா சொல்றேன்ப்பா.

0: பொதுவா மண்புழுவை குழி முறையில வளர்க்கணும் அப்படின்னா நம்ம தோட்டத்துல அப்புறம் மாட்டு கொட்டகை ஓரத்துல ஒரு மீட்டர் நீளம் ஒரு மீட்டர் அகலம் ஒரு மீட்டர் உயரம் கொண்ட குழிகளை நம்ம தோண்டிக்கணும். சரியா? இந்த குழிகள்ல நிழல்ல காஞ்ச ஒரு 50 கிலோ மாட்டு சாணம் இத நல்லா பொடியாக்கி அதை போட்டுக்கணும். அப்புறம் இந்த குழிகள்ல நல்லா வளர்ச்சி அடைந்த 100 to 150 நான் என்னென்ன சொன்ன ஆசிய வகை, அப்புறம் ஆப்பிரிக்க வகை, அப்புறம் இன்னொரு ரகம் என்ன சொன்ன சிவப்பு ஊர்ந்தி, இந்த 3 வகை மண்புழுக்களை தனித்தனிய விட்டு வளர்க்கணும்பா. இதன் மேல வைக்கல போட்டு தினமும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு ஈரப்பதம் எப்போதும் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். நல்லா வளர்ச்சி அடைந்த மண்புழுக்கள் இன சேர்க்கையில ஈடுபட்டு ஒரு சில நாட்கள்ல, அதாவது 3 to 4 கூடுகளை கொக்கூன்னு நம்ம சொல்லணும் இல்லையா, அப்படி முட்டைகளை இடும்பா. ஒவ்வொரு முட்டை கூட்டில இருந்தும் அடகாக்கும் பருவம் முடிஞ்ச உடனே குறைஞ்சது 3 to 5 வரையிலான இளம் மண்புழுக்கள் உருவாகும்.
1: காதுமுத்த, கோழிதான் அடகாகும், மண்புழு கூடமா அடகாக்கும்?
0: ஆமாப்பா, மண்புழுவும் அடகாக்கும். அந்த பருவம் முடிஞ்ச உடனே 3 to 5 வரையிலான இளம் மண்புழுக்கள் உருவாகும்.
1: ஓஹோ,
0: புரிஞ்சுதா?
1: அதிசயமா தான் பாருக்குது.
0: ஆமாப்பா, யூட்டிரல்லஸ் யூஜினேயே, அப்புறம் எய்சினியா பெய்டிட்டா, இது போன்ற மண்புழுக்களின் முட்டை கூட்டிலிருந்து 5 to 9 இளம் புழுக்கள் வரைக்கும் உருவாகும்பா. 40 to 50 நாள்ல இதனுடைய மடங்கு 3 to 5 மடங்கு உயர்ந்துடும். ஒவ்வொரு இளம் மண்புழுவும் 30 to 40 நாள் இடைவெளியில மீண்டும் இனவரிசைக்கு தயாராயிடும். குளிர்ச்சியான காலங்கள்ல, ஏன்னா இந்த மண்புழு வந்து எப்போதும் குளிர்ச்சியான இடத்துலதான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது எண்ணிக்கைய பார்த்தோம்னா 10 மடங்கு வரை அதிகமா நமக்கு கிடைக்கும்பா. பாரு, நாம வந்து 100 to 150 தான் விட்டோம்.
1: ஆமா,
0: அது கிட்டத்தட்ட 1000 to 1500 வரைக்கும் பெருகிடும்பா. இந்த மண்புழுக்களை நம்ம விற்பனை செஞ்சோம்னா
1: நல்ல லாபம் தான்.
0: ஆமாப்பா, கருத்தமுத்த, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குழிமுறை வளர்ப்பா இருக்கட்டும் அல்லது பெட்டி அல்லது தொட்டி, எதுல வளர்த்தாலும் நாம வளர்க்கிற இடத்துல வந்து நம்ம தண்ணி தெளிச்சு அதை கூலா வச்சிருக்கோம் இல்லையா, அதை விட குளிர்ந்த இடம் பக்கத்துல எங்கேயா இருந்ததுன்னா இந்த மண்புழுக்கள் இரவு நேரத்துல அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே அந்த இடத்துக்கு ஓடிவிடும். நாம வளர்க்கிற இடம் தான் கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கணும். பக்கத்துல சுற்று வட்டார இடம் கொஞ்சம் வெப்பத்தோட இருந்தாதான் இந்த மண்புழு அங்க போகாது, தொட்டிலே இருக்கும்.
1: சரி சரி சரி,
0: புரியுதா?
1: புரியுது.
0: இத முக்கியமா கவனத்துல வச்சுக்க. மண்புழு உரம் தயாரிக்கிறது எப்படி, இதெல்லாம் நாளைக்கு சொல்லட்டுமா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குப்பா.
1: சரி காதமுத்த, மண்புழு எப்படி வளர்க்கணும்னு தெளிவா சொன்னப்பா, நானும் இந்த முயற்சியில இறங்கி மண்புழு நான் வளர்க்கறேன். ஏதாவது சந்தேகம் தான் உனக்கு போன் பண்ணி கேட்டுக்கிறேன்பா.
0: சரி காத்தமுத்த, அப்ப நான் கவுண்டுமா?
1: சரி காத்தமுத்த, பாத்து போயிட்டு வா.
2: ஒளிபரப்பான நிகழ்ச்சி ஒளிவர்களுக்கான செய்திகள். மண்புழு வளர்க்கும் முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்றனர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான்

0: தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேர்வுக்கு பிந்தைய சேவைகளை வழங்குவதற்கான கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தேர்வு தொடர்பான சேவைகள் மாணவர்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணையதளம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் சுகாதார தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மருத்துவமனைகளில் தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வரும் பராமரிப்பு பணிகள் குறித்த புகார்கள் மீது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மருத்துவமனைகளில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பு இருப்பது உறுதி செய்யப்படும் என்றும், அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சேவைகள் குறித்த குறைகளை மொபைல் செயலி மூலமாக தெரிவிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சம்பத் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களின் எண்ணிக்கை மற்றும் புதிய கட்டிடங்களுக்கான தேவைகள் குறித்த தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாக கூறினார். பத்திரப்பதிவு அலுவலகங்களில் செயல்பாடுகளை முழுமையாக கணினிமயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், ஆன்லைன் முறையிலான பதிவு விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். நிலங்களுக்கான வழிகாட்டுதல் மதிப்பீட்டில் குளறுபடிகள் இருப்பதாக வந்துள்ள புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் மாநில அரசு முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான நிர்வாக நடைமுறைகளை முதலமைச்சர் சீரமைக்க வேண்டும் என்று திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த மலர் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவில் முக்கிய கண்காட்சியாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. 7 லட்சம் மலர்களை கொண்டு மலர் அலங்காரங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 120,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இதைத் தவிர மகாபலிபுரம், கலங்கரை விளக்கம் உள்ளிட்ட வடிவங்கள் மலர் கண்காட்சி திடலில் வைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த மலர் கண்காட்சியை காண அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்தனர். இதனிடையே மலர் கண்காட்சி நிறைவு விழாவில் சிறந்த மலர் அலங்காரங்கள் வைத்திருந்தவர்கள் மற்றும் சிறந்த வீட்டு பூங்கா வைத்தவர்கள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு தோட்டக்கலைத்துறை சார்பாக பரிசு கோப்பைகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. 11 நாட்கள் நடைபெற்ற இந்த மலர் கண்காட்சியை சுமார் 2,10,000 சுற்றுலா பயணிகள் கண்டுரசித்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். இலங்கையில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்த போதிலும் அந்நாட்டின் கடன் சுமை அபாயகரமான நிலையில் உள்ளதாக சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அந்நாட்டின் ராணுவ நிலைகளை குறிவைத்து பதில் தாக்குதல்

0: வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. திரிபுரா மாநிலம் உனக்கோட்டில் உள்ள வரலாற்று சிற்பங்கள் மற்றும் தொல்லியல் பாரம்பரியமிக்க பகுதிகளை மத்திய அமைச்சர் திரு துர்கா தாஸ் யுகே நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காவல்துறையினருக்கு நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கடல் பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS சுதர்ஷினி கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து ஆன்டிகுவா துறைமுகம் சென்றடைந்தது. நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காய்கறிகள், பழங்கள், மூலிகை செடிகள், அலங்கார மலர்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்ற தோட்ட பராமரிப்பு போட்டிகளில் 300க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அருள்மிகு கருமாரியம்மன் ஆலய திருத்தேர் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனை அடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா, ஷிருல், ருத்ரா கிரண், இம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடை பிரிவில் சச்சின் கல்லப்பா ஜோர்டானின் சமின் அகமது அல் உபேடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடை பிரிவில் ருத்ரா கிரண் இம்ஹான் கொரியாவின் சியோக் மூசிமை வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ருவ் கபிலா, தனிஷா கிறிஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா, தனிஷ் கிறிஸ்டோ இணை 8-21, 21-16, 21-17 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுட்டா வட்டானாபே, மாயா தங்குச்சி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
4: வழக்கமான விவசாயத்தில் மண் ஒரு தாவரத்தின் வேர்களை ஆதரிக்கிறது. அது நிமிர்ந்து நிற்க உதவுகிறது மற்றும் அது வளர தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. ஹைட்ரோபோனிக்ஸ் விஷயத்தில் தாவரங்கள் சரளை அல்லது தேங்காய் நார் போன்ற பொருட்களில் வளர்க்கப்படுகின்றன. இதில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டா

0: கால்சியம் கால்சியம் மெக்னீசியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த கரைசல்களை பயன்படுத்தி பல்வேறு வழிகளில் வேர்களுக்கு வழங்கப்படுகின்றன. ஹைட்ரோபோனிக்ஸில் தாவரங்களை வளர்ப்பதற்கான சில பொதுவான முறைகள் அறியப்பட்டுள்ளன. முதலாவதான அமைப்பு சொட்டு நீர் அமைப்பு. சொட்டு நீர் அமைப்பில் தாவரத்தின் வேர்களை ஈரப்பதமாக வைத்திருக்க ஊட்டச்சத்து கரைசல் சொட்டு சொட்டாக விடப்படுகிறது. வெள்ளம் மற்றும் வடிகால் அமைப்பு. வெள்ளம் மற்றும் வடிகால் அமைப்பில் தாவரத்தின் வேர்களில் அவ்வப்போது ஊட்டச்சத்து நிறைந்த கரைசல் விடப்படுகிறது. ஊட்டச்சத்து திரைப்பட நுட்பம், அதாவது நியூட்ரியன்ட் ஃபில்ம் டெக்னிக், இதை NFT என்றும் சொல்லுகிறார்கள். இந்த அமைப்பில் மிகவும் ஆழமற்ற குழாய் வழியாக ஊட்டச்சத்து கரைசல் தொடர்ந்து கீழ்நோக்கி பாய்கிறது. தாவரங்களின் வெற்று வேர்கள் தண்ணீருடன் தொடர்பு கொண்டு அதிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுகின்றன. இதில் நீராதார அமைப்பு ஒரு முக்கியமான பங்காற்றுகின்றது. இந்த அமைப்பில் தாவரங்களின் வேர்கள் ஒரு கூடையில் தொங்கவிடப்பட்டு நேரடியாக ஊட்டச்சத்து கரைசலில் தொங்கும். வேர்கள் எல்லா நேரங்களிலும், அதாவது 24/7 நீரில் மூழ்கியிருக்கும். தாவரங்களுக்கு தேவையான ஆக்சிஜன், ஊட்டச்சத்து கரைசல் வழியாக உருவாக்கப்படும் காற்று குமிழிகள் அல்லது தண்ணீரில் கரைந்த ஆக்சிஜனிலிருந்து வழங்கப்படுகிறது. ஏரோபோனிக்ஸ் என்ற இன்னொரு முறையில் பெயருக்கேற்றவாறு காற்றில் தொங்கும் தாவரங்களின் வேர்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் மிக்சர் அல்லது ஸ்ப்ரிங்க்ளர்களை பயன்படுத்தி வழக்கமான இடைவெளியில் புகை போல வழங்கப்படுகின்றன. காற்றில் தொங்க விடுவது வளரும் தாவரங்களுக்கு அதிகபட்ச ஆக்சிஜனை வழங்குகிறது. திரி அமைப்பு இன்னொரு முக்கியமான உரமைப்பாகும். திரி அமைப்பில் நீர்த்தேக்கத்திலிருந்து, அதாவது நீர் தொட்டியிலிருந்து ஊட்டச்சத்து கரைசல் தந்துகி செயல்பாட்டின் செயல்முறையை பயன்படுத்தி தாவரங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது இதில் ஒரு கடல் பாசி போல திரியின் மூலம் தாவரங்கள் தண்ணீரை உறிஞ்சுகின்றன. ஹைட்ரோபோனிக்ஸ் அமைப்புகளின் சில நன்மைகளை பற்றி பார்ப்போம். ஹைட்ரோபோனிக்ஸ் தோட்டக்கலை மூலம் தாவரங்களின் வளர்ச்சி தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் வரை எங்கும் வளர்க்கலாம். இந்த நுட்பத்திற்கு பூச்சிக்கொல்லிகள், உரங்கள் அல்லது பிற இரசாயனங்கள் தேவையில்லை. ஏனெனில் மண்ணால் பரவும் நோய்கள் அல்லது பூச்சிகளால் சேதம் ஏற்பட வாய்ப்பில்லை. கண்காணிக்கப்பட்ட சூழல் பருவநிலை மாறுவதை பொருட்படுத்தாமல் கட்டுப்பாட்டை வழங்குகிறது. இதனால் பயிர்கள் ஆண்டு முழுவதும் பயிரிடப்படுகின்றன. ஊட்டச்சத்து சமநிலையின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை பெறுவது எளிது. இரட்டிப்பு மகசூலும் கிடைக்கிறது. இதன் விளைவாக அதே அளவு இடத்திலிருந்து உற்பத்தி அதிகரிக்கிறது. மேம்பட்ட தாவர ஆரோக்கியம் மற்றும் மேம்பட்ட ஊட்டச்சத்து மதிப்பு கிடைக்கிறது. அறுவடையும் மிக எளிமையான ஒரு செயல்பாடாக இந்த விவசாய முறையில் அமைகிறது. சரியான அறிவு மற்றும் நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் ஹைட்ரோபோனிக்ஸ் நடைமுறை மிக குறுகிய காலத்தில் சிறந்த பலனை தந்துள்ளது. இது வணிக விவசாயிகளுக்கு மிகவும் நன்மை பயக்கும். எனவே எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படும் அனைத்து வரம்புகளையும் கருத்தில் கொண்டு ஹைட்ரோபோனிக்ஸ் முறை நிச்சயமாக விவசாயத்தின் எதிர்காலம் என்று கூறலாம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வாசித்தவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. புதுவை புதுமை. சிந்தனை மலர். புத்தகங்கள் அறிவின் சாளரம், படிக்க நேரம் ஒதுக்குங்கள் என்று நமக்கு சொன்னவர் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் சிந்தனை இது. ஆம் நேயர்களே, புத்தகங்கள் அறிவின் சாளரம், படிக்க நேரம் ஒதுக்குவோம்.

கற்றது கையளவு, ஆக படிப்பது என்பது எந்த வயதிற்கும் பொருந்தும். படிக்க படிக்க அறிவும் வளரும். தேன் ஊற்றாக வந்தது இன்றைய சிந்தனை. வேறொரு சிந்தனை நாளை மலரும். காத்திருப்போம் ஆனால் வானொலியோடு இணைந்து.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரசை. நேரம் 7:02. நேயர்களே, இனி கேட்கலாம்.
1: வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: முன்பு கூறியது போல் முதலில் கூட்டத்தை நான் தைரியமாக எதிர்த்து நின்றது, பின்னால் மாறு வேடத்துடன் நான் தப்பியது ஆகிய இரண்டிலும் நான் செய்ததே சரி என்று யாரால் நிச்சயமாக சொல்ல முடியும்? நடந்து போய்விட்ட சம்பவங்களை குறித்து அவை சரியா தப்பா என்ற ஆராய்ச்சியில் இப்பொழுது இறங்குவது வீண் வேலை. அவைகளை புரிந்து கொள்ளுவதும் சாத்தியமானால் அவைகளிலிருந்து அனுபவம் பெறுவதும் பயனுள்ளதே. குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட ஒருவர் இவ்வாறுதான் நடந்து கொள்ளுவார் என்று நிச்சயமாக சொல்வது கஷ்டம். அதோடு ஒருவருடைய வெளிப்படையான காரியங்களிலிருந்து அவருடைய குணத்தை சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டு அறிந்துவிட முடியாது என்பதையும் நாம் காணலாம். ஏனெனில் அவருடைய குணத்தை கண்டு அறிந்துவிட அவருடைய வெளிப்படையான காரியங்கள் மாத்திரம் போதுமான ஆதாரங்கள் ஆகிவிடா. அது எப்படியாவது இருக்கட்டும், தப்பிப்போய் விடுவதற்கு செய்த ஏற்பாடுகளில் என் காயங்களை மறந்துவிட்டேன். சூப்பரிண்டென்டென்ட்டின் யோசனைப்படி இந்திய கான்ஸ்டபிளின் உடையை போட்டுக்கொண்டேன். ஒரு சட்டி மீது மதராசி

அங்கவஸ்திரத்தை சுற்றி கவசமாக தலையில் வைத்து கொண்டேன். என்னுடன் இரண்டு துப்பறியும் போலீசார் வந்தனர். அவர்களில் ஒருவர் இந்திய வர்த்தகர் வேஷம் போட்டுக்கொண்டார். இந்தியரைப் போல் தெரிய வேண்டும் என்பதற்காக அவர் தம் முகத்தில் வர்ணம் பூசிக்கொண்டார். மற்றொருவர் என்ன வேடம் போட்டுக்கொண்டார் என்பது எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு குறுக்கு சந்தின் வழியாக பக்கத்து கடைக்குள் புகுந்தோம். அங்கே அடுக்கி கிடந்த சாக்கு கட்டுகளின் ஊடே சென்று அக்கடையின் வாசலை அடைந்தோம். அங்கிருந்து கூட்டத்திற்குள் புகுந்து தெருக்கோடிக்கு போனோம். அங்கே ஒரு வண்டி எங்களுக்கென்று தயாராக வைக்கப்பட்டிருந்தது. அதில் ஏறி போலீஸ் ஸ்டேஷனை அடைந்தோம். எனக்கு அடைக்கலம் தருவதாக அலெக்சாண்டர் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் சொன்னதும் அதே போலீஸ் ஸ்டேஷன்தான். அவருக்கும் துப்பறியும் அதிகாரிகளுக்கும் நன்றி கூறினேன். இவ்வாறு நான் தப்பி வந்து கொண்டிருந்த சமயத்தில் அலெக்சாண்டர் புளிப்பு ஆப்பிள் மரத்தில் கிழட்டு காந்தியை தூக்கில் போடு என்று பாட்டு பாடி அவர்களுக்கு சுவாரஸ்யம் அளித்து கொண்டிருந்தார். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பத்திரமாக போய் சேர்ந்து விட்டேன் என்பது தெரிந்ததும் அவர் இப்படி ஒரு செய்தியை கூட்டத்தினருக்கும் வெளியிட்டார். சரி, நீங்கள் தேடும் ஆசாமி பக்கத்து கடை வழியாக தப்பி போய்விட்டார். ஆகையால் இப்பொழுது நீங்கள் வீட்டுக்கு போகலாம். இதை கேட்டு சிலர் கோபம் அடைந்தனர். மற்றவர்களோ சிரித்தனர். இக்கதையை சிலர் நம்பவே மறுத்துவிட்டனர். சூப்பரிண்டெண்டு, நான் சொல்வதை நீங்கள் நம்பவில்லை என்றால் உங்கள் பிரதிநிதியாக ஒருவரை அல்லது இருவரை நியமியுங்கள். அவர்களை வீட்டுக்குள் அழைத்து போக நான் தயார். அவர்கள் காந்தியை அங்கே கண்டுபிடித்து விட்டால் அவரை உங்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன். அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை என்றால் நீங்கள் கலைந்து போய்விட வேண்டும். ருஸ்தம்ஜியின் வீட்டை நாசப்படுத்த வேண்டும் என்பதோ, காந்திஜியின் மனைவியையும் குழந்தைகளையும் துன்புறுத்த வேண்டும் என்பதோ உங்கள் நோக்கம் அல்ல என்று நம்புகிறேன் என்று கூறினார். வீட்டை சோதிக்க கூட்டத்தினர் தங்கள் பிரதிநிதிகளை அனுப்பினார்கள். ஏமாற்றச் செய்தியுடன் அவர்கள் சீக்கிரமே திரும்பிவிட்டனர். கடைசியாக கூட்டமும் கலைந்தது. அவர்களில் பெரும்பாலானவர் சூப்பரிண்டெண்டு சாமர்த்தியமாக நிலைமையை சமாளித்திருப்பதை பாராட்டினர். மற்றும் சிலரோ ஆத்திரத்தினால் குமுறிக்கொண்டே போனார்கள். காலஞ்சென்ற சாம்பர்லேன் அப்பொழுது குடியேற்ற நாடுகளின் மந்திரியாக இருந்தார். என்னை தாக்கியவர்களை கைது செய்து வழக்கு தொடருமாறு நேட்டால் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டு அவர் தந்தி கொடுத்தார். எஸ்கோம்பு என்னை கூப்பிட்டு அனுப்பினார். எனக்கு ஏற்பட்ட காயங்களுக்காக வருத்தம் தெரிவித்து கொண்டார். அவர் கூறும்போது, உங்கள் உடம்புக்கு மிக சொற்ப தீங்கு இழைக்கப்படினும் அதற்காக நான் வருந்தாமல் இருக்க முடியாது. இதை நீங்கள் நம்புங்கள். என்ன வந்தாலும் சரி என்று லேப்டனுடைய யோசனையை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் என் யோசனையை நீங்கள் கொஞ்சம் கவனித்திருப்பீர்களாயின் இந்த துக்ககரமான சம்பவங்கள் நிகழ்ந்தோ இரா என்பது நிச்சயம். உங்களை தாக்கியவர்களை நீங்கள் அடையாளம் காட்டினால் அவர்களை கைது செய்து வழக்கு தொடர நான் தயாராக இருக்கிறேன். நான் அவ்வாறு செய்ய வேண்டும் என்றே சேம்பர்லேனும் விரும்புகிறார். அதற்கு நான் இப்படி பதில் சொன்னேன். அதாவது, யார் மீதும் குற்றஞ்சாட்டி வழக்கு தொடர நான் விரும்பவில்லை. அவர்களில் இரண்டொருவரை நான் அடையாளம் கண்டுபிடிப்பதும் சாத்தியமாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் தண்டனை அடையும்படி செய்வதால் என்ன பயன்? மேலும் அடித்தவர்களை குற்றஞ்செய்தவர்கள் என்று நான் கருதவில்லை. நேட்டாள் வெள்ளையரை குறித்து இந்தியாவில் இல்லாதது பொல்லாததையெல்லாம் நான் கூறி அவர்களை அவமானப்படுத்திவிட்டதாக அவர்கள் எண்ணும்படி செய்யப்பட்டிருக்கின்றனர். இவ்வாறு கூறப்பட்டதை அவர்கள் நம்பினார்கள் என்றால் அவர்கள் ஆத்திரம் அடைந்ததில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. குற்றம் தலைவர்களுடையது. நான் இப்படி கூறுவதை நீங்கள் அனுமதிப்பதாக இருந்தால் உங்களையும் தான் இதற்கெல்லாம் குற்றம் சொல்ல வேண்டும். மக்களை சரியான வழியில் நீங்கள் நடத்தி சென்றிருக்கலாம். ஆனால் ராய்டரின் செய்தியை நீங்களும் நம்பிவிட்டீர்கள். இல்லாததையெல்லாம் நான் கூறியிருப்பேன் என்று நீங்களும் எண்ணிக்கொண்டீர்கள். யார் மீதும் குற்றஞ்சாட்டி வழக்கு தொடர நான் விரும்பவில்லை. உண்மை தெரிந்ததும் தாங்கள் நடந்து கொண்டு விட்டதற்கு அவர்களே வருந்துவார்கள் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். நீங்கள் கூறியதை தயவு செய்து எழுத்து மூலம் கொடுக்கிறீர்களா என்று எஸ்கோம்பு கேட்டார். அவர் இப்படி கூறினார், ஏனெனில் அப்படியே நான் சேம்பர்லேனுக்கு தந்தி மூலம் அறிவித்துவிட வேண்டியிருக்கிறது. அவசரத்தில் நீங்கள் எதையும் எழுதி கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. திட்டமான ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் விரும்பினால் லேப்டனையும் மற்ற நண்பர்களையும் கலந்து ஆலோசித்துக் கொள்ளுங்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஒன்றை மாத்திரம் உங்களிடம் ஒப்புக்கொண்டு விடுகிறேன். உங்களை தாக்கியவர்கள் மீது குற்றஞ்சாட்டி வழக்கு தொடரும் உரிமையை நீங்கள் விட்டு கொடுத்து விடுவீர்களாயின் அமைதியை நிலைநாட்டுவதற்கு அதிக

0: அளவு எனக்கு உதவி செய்தவர்கள் ஆவீர்கள்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள்.

0: பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக அவர்களது அர்ப்பணிப்பு மிக்க சேவை பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாடு குறித்த பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். காமன்வெல்த் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கான தயார் நிலை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு உலக தரத்தில் விளையாட்டுப் போட்டிகளுக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலில் பரஸ்பரம் நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், சவுதி அரேபிய இளவரசர் ஃபைசல் பின் ஃபெரான் பின் அப்துல்லா மற்றும் யுக்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரில் சிவியா ஆகியோருடன் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்முஸ் மற்றும் செங்கடல் உட்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கர்நாடகா, கேரளம், கோவா மாநிலங்களுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். முதலாவதாக பெங்களூரு செல்லும் அவர் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்கிறார். இதையடுத்து தவங்கரையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் பவள விழா நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். பின்னர் கோவா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் பனாஜியில் நடைபெறும் கோவா மாநிலம் உதய தின கொண்டாட்ட நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இதையடுத்து கேரள செல்லும் அவர் கோட்டயத்தில் மலையாள நாளிதழின் 140வது நிறுவன தின நிகழ்ச்சியிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். இஸ்ரேல் நாட்டிற்கான விமான போக்குவரத்து சேவைகள் ஜூலை மாதம் இறுதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தில்லி டெல் அவிவ் நகரங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து சேவை ஏற்கனவே ஜூன் மாதம் வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை அந்நிறுவனத்தின் மூத்த அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்காசியாவில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான சூழல், விமான எரிபொருளின் விலை உயர்வு மற்றும் வான்வெளி கட்டுப்பாடுகள் போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியா ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக அந்நாட்டு பிரதமர் திரு அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், கலாச்சாரம், கல்வி, விளையாட்டு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு உள்ளதாக கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை சுட்டிக்காட்டிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவுகள் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் மேலும் வலுவடையும் என்று தெரிவித்துள்ளார். உலகில் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருந்த போதிலும் கடந்த 10 ஆண்டுகளில் உலகின் 3வது பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று திரு அல்பானிஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் மியான்மர் அதிபர் திரு யூமின் ஆங் ஹியாங் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். அவரது இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது

0: விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னர் மும்பை மற்றும் புத்தகயா போன்ற இடங்களுக்கு சென்று மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹியாங் பார்வையிடவுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைபர் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, கடல்சார் பாதுகாப்பு, ஆளில்ல விமானம் மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்த அம்சங்களும் இதில் பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. பஞ்சாப் மாநில பிஜேபி கட்சித் தலைவராக திரு கேவல் குமார் சிங் தேலான் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக கட்சியின் தலைமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று திரு கேவல் குமார் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு பேட்டியளித்த வானிலை மையத்தின் விஞ்ஞானி டாக்டர் அகில் ஸ்ரீவத்சவா இதனை தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு படிப்படியாக வெப்பநிலை குறையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயதிற்குட்பட்டோருக்கான தடகள போட்டியில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா ஷிருல், ருத்ரா கிரண் நிம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடை பிரிவில் சச்சின் கல்லப்பா ஷிருல் ஜோர்டானின் சமின் அகமது ஹல் உபாடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடை பிரிவில் ருத்ரா கிரண் நிம்ஹான் கொரியாவின் சியோக் மோசிம்மை வென்றார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனையடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரசை. நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயின் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே, இன்று சர்க்கரை நோயில் அக்யூட் காம்ப்ளிகேஷன் மற்றும் கிரானிக் காம்ப்ளிகேஷன் சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை பாதிப்புகளை பற்றி நாம் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். இப்ப அக்யூட் காம்ப்ளிகேஷன் சொல்றோம், சர்க்கரை நோய்காரங்களை முக்கியமா என்ன, அன்கண்ட்ரோல் பிளட் சுகர், ரொம்ப அதிகமா ரத்த சர்க்கரை அளவு போச்சுன்னா அதுல வந்து டிகே டயபெடிக் கீட்டோசிடோசிஸ், அது ரொம்ப முக்கியமா வந்து டைப் 1 டயபெட்டிஸ் இன்சுலின் போடுறவங்களுக்கு வரக்கூடியது. அது இல்லாம வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்ன, ஹைப்பராசிமல் ஹைப்பர்கிளைசிமிக் ஸ்டேட் சொல்லக்கூடிய திடீர்னு உங்களுக்கு வாந்தி மற்றும் மயக்கம் போன்ற ப்ராப்ளங்கள் வரலாம். பிளட் சுகர் வேல்யூ வந்து எப்ப வந்து 300-350 போகும் பொழுது, அது இல்லாம சிறுநீர் தொற்று மற்றும் கால்கள் புண்ணு வரலாம். ரெண்டாவது முக்கியமா பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து வயதானவங்களுக்கு வந்து அவங்க உணவு சரியாக எடுக்க முடியாத பொழுது அந்த மாத்திரை எடுத்துருவாங்க, இன்சுலின் போட்டுருவாங்க, அவங்களுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான அக்யூட் காம்ப்ளிகேஷன் ஹைப்போகிளைசிமியா, அதாவது

0: லோ சுகர்னு சொல்றது. இப்ப வந்து நிறைய பேருக்கு லோ சுகர் வர்றதை நினைச்சே வந்து மாத்திரை எடுக்காம விட்டுருவாங்க. லோ சுகர்ன்றது ஒரு ப்ராப்ளம், அப்ப நம்ம வந்து மருத்துவரை அணுகணும், எதன் காரணமாக லோ சுகர் வந்திருக்கு, அப்ப இன்சுலின் அளவு குறைக்கணுமா, மாத்திரை அளவு குறைக்கணுமா, இல்ல சிறுநீரக பாதிப்பு வந்திருக்கா. நிறைய பேருக்கு சிறுநீரக பாதிப்பு அப்பதான் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா நிறைய மருந்துகள், நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே சிறுநீரகத்துல மெட்டபாலிசம் ஆகுது. அதனால வந்து கிரியாட்டின் வேல்யூ வந்து அதிகமாகும் பொழுது அந்த மருந்து ரொம்ப நாள் ரத்தத்துல இருக்கிறதுனால ஹைப்போகுளைசீமியா வந்துருது. சோ இது வந்து அக்யூட் காம்ப்ளிகேஷன் சொல்றது. சோ டயபெடிக் கீட்டோசிடோசிஸ், ஹைப்போகுளைசீமியா, இதெல்லாம் வந்து கிரானிக் காம்ப்ளிகேஷன் சொன்னா ஏற்கனவே நம்ம தெரியும் எல்லாத்துக்குமே. டயபெட்டிஸ்னால பக்கவாதம் வர்றது, டயபெடிக் ரெட்டினோபதி, ரெட்டினோபதி முக்கியமான ப்ராப்ளம். ஏன்னா நான் சொன்னேன் வந்து கண் பாதிப்பு, வருட வருடங்கள் டைப் 2 டயபெட்டிஸ் காரங்க வந்து ஒரு தடவை வந்து பண்ணிக்கணும். அந்த பிரச்சனைகள் எப்பயுமே HbA1c வந்து 7 கீழே வச்சிருந்தோம்னா அந்த பிரச்சனைகள், அதாவது கண் பார்வை, கண் நரம்புகள் பாதிப்பு, ரெட்டினோபதின்னு சொல்றது, கண் நரம்புகள் பாதிப்பு, ரத்தக்கசிவு ஏற்படலாம், மைக்ரோனிரிசம் போன்ற பிரச்சனைகள், விட்ரியல் ஹெமரேஜ், ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் போன்ற பலவிதமான பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு திற மாதிரி வந்துருன்னு சொல்லுவாங்க, அது வந்து ரெட்டினோபதி ப்ராப்ளம். பட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிரிவென்டபிள், அவாய்டபிள். எப்படி அவாய்டபிள்? குட் கிளைசிமிக் கண்ட்ரோல், ரத்தத்தில் சக்கரை அளவு கண்ட்ரோலா வச்சுக்கணும், ரத்த அழுத்தத்தையும் கண்ட்ரோல வச்சுக்கணும், பீரியாடிக்கா நம்ம கண் செக்அப் பண்ணணும். பக்கவாதம் ஏற்கனவே சொன்னேன், சக்கரை நோய் வந்து ரத்த குழாய்களை பலவீனமடைய செய்கிறது, அதனால அவங்களுக்கு பக்கவாதம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சக்கரை நோய் இருக்கவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் வர்றது வாய்ப்பின் காரணமாக ரத்த கசிவின் மூலமாகவோ ரத்த அடைப்பு மூலமாகவோ ஏற்படலாம். அப்புறம் சக்கரை நோய் உள்ளவர்கள் வந்து அதிகமான இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ், அதாவது ரத்த குழாய் அடைப்பு, இதய ரத்த குழாய் அடைப்பு வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. கொரோனா டிசீஸ் வரலாம். பிறகு சிறுநீரக பாதிப்பு மிக ஆயிட்டு. நான் வந்து எப்ப வந்து ரெட்டினோ சொன்னோ அதே மாதிரி ரெட்டினோபதியை போல, டயபெட்டிக் ரெட்டினோபதியை போல டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் என்பது மிக அதிக பாதிப்பை நமது மனித குலத்துக்கு ஏற்படுத்துகின்றது. அதனுடைய தீவிரத்தன்மையை வந்து நம்ம வந்து உணர்ந்துக்கணும். இதனால நிறைய தொலைக்காட்சி மற்றும் வானொலி போன்ற ஊடகங்கள்ல இதை பத்தி நம்ம வந்து அடிக்கடி நம்ம பேசிட்டே இருக்கோம். டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் அதை எப்படி தவிர்க்கலாம்னா வந்து நம்ம வந்து யூரினரி ஆல்புமின் கிரியாட்டின் ரேஷியோ, அதாவது சிறுநீரகத்தை எடுத்து ஆல்புமின் கிரியாட்டின் ரேஷியோ இல்ல புரோட்டீன் கிரியாட்டின் ரேஷியோ இந்த போன்ற பரிசோதனைகளை செஞ்சு ஆல்புமின் கிரியாட்டின் ரேஷியோ கூடுதலா இருக்குதுன்னா அதுக்குரிய மருந்துகளை நம்ம எடுத்துட்டு சக்கரையை கட்டுக்குள்ள வைக்கிறதுனாலதான் நம்ம வந்து இது பண்ணி. அடுத்து மிக முக்கியமானது வந்து பாத இழப்பு. ஏன்னா உணர்ச்சிகள், டயபெட்டிக் நியூரோபதி நரம்புகளை பாதிப்படைதனால நமக்கு வந்து அந்த உணர்ச்சி இல்லாமல் போயிருது. அந்த உணர்ச்சி இல்லாதனால நம்ம சக்கர நோயாளிகளுக்கு அறிவுறுத்தப்படுறது என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து வெறும் கால வீட்டுக்குள்ளயோ வெளியோ நடக்காதீங்க. முக்கியமா இந்த வெயில் அதிகமான காலத்துல வந்து பேர் ஃபுட்ல போனீங்கன்னா உங்களுக்கு பாத நரம்புகள் பாதிப்படைதன் காரணமாக, உணர்ச்சிகள் இல்லாதனால, அங்க இருக்கக்கூடிய கூரிய கற்களோ இல்ல ஒரு ஆணி போன்ற குத்துவதன் காரணமாக உங்களே அறியாமல் உங்களுக்கு சீல் பிடித்து அந்த வேகமாக புறையோடி பாத இழப்புக்கு முக முக்கிய காரணமா இருக்கிறது. சோ டயபெட்டிக் ரெட்டினோபதி, டயபெட்டிக் நியூரோபதி, டயபெட்டிக் ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிக் முன்னால வரக்கூடிய கிட்னி டிசீஸ் அண்ட் பெரிஃபரல், அதாவது டயபெட்டிக் நியூரோபதினால காதங்கள்ல ரத்த குழாய் அடைப்பு ஏற்படுறது, உணர்ச்சிகள் இல்லாம வந்து ட்ரோபிக் அல்சர் போன்ற பிரச்சனைகள் வந்து பாத இழப்புக்கு ஒரு மிக முக்கிய காரணமா இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை என்னன்னு சொன்னா, நம்ம சக்கரை நோயை பத்திய விழிப்புணர்வு இருக்கிறது, சக்கரை நோயை பத்தி எவ்வளவு கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறது, சக்கரை நோய நண்பன் அதாவது பிரதர்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது போன்ற காரணிகளை நம்ம கடைபிடிச்சோம்னா இந்த தவிர்க்கப்படக்கூடிய இல்ல இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு நம்ம நல்ல முறையில நம்ம வாழ்க்கையை வழி நடத்தலாம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயின் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
3: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 8:02-8:30 தகவல் தளம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, மகளிரும் வானொலியும் சுய தொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர் அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு, உடன் உரையாடுபவர் நெடுங்காடு க பிரபாகரன் அவர்கள், நிகழ்ச்சி அமைப்பு ஏ பிரியா அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால், 9 அரங்க இசையில் அடையாறு ஜே வெங்கடேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை, மயில எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவர் படுக்கையில் இருந்தார். இன்னும் கொஞ்ச நேரம் தான் அவர் இந்த உலகத்தில் இருக்க போறார். அவரை சுற்றி ஏகப்பட்ட கூட்டம், ஏற்கனவே அவருடைய உபதேசங்களை கேட்டவங்க பல பேர் வந்து அவரை சுற்றி நிற்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார். எல்லாரும் அவருடைய கடைசி வார்த்தையை கேட்கறதுக்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக பேச ஆரம்பித்தார். நான் என்னுடைய வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு நிறைய போதனைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பேரானந்தம், மகிழ்ச்சி, தியானத்தன்மை இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் வேறு ஒரு கரைக்கு போய்கிட்டுருக்கிறேன். நான் இனிமேல் இந்த கரையில் இருக்க மாட்டேன். நீங்கள் நான் சொன்னதையெல்லாம் கேட்டீங்க, ஆனால் எதையும் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி பார்க்கலை. எல்லாம் கேட்டதோடு சரி, அதோடு விட்டுட்டீங்க. அப்புறம் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டீங்க.

0: மேலே அதை தள்ளி போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறேன், உங்களில் யாராவது என்னோட வர்றதுக்கு தயாரா அப்படின்னு கேட்டார். அவ்வளவுதான், யாரும் வாய திறக்கலை, ஒரே மௌனம், சத்தமே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு ஆள், அந்த ஞானி கூடவே 40 வருஷத்துக்கும் மேலாக இருந்திருக்கிறான், அவனும் வாயை திறக்காமல் இன்னொருத்தன் முகத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இந்த சமயத்தில் பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தன் கையை தூக்கினான். ஞானி அவனை பார்த்தார். சரி, ஒருத்தனுக்காவது நம்மோட வர்றதுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு நினச்சார். ஆனால் அந்த ஆள் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயா, நீங்கள் கேட்குறப்போ நான் உடனே எழுந்திருக்கல, கையை மட்டும்தான் தூக்கினேன். என்ன காரணம்னா, நான் எப்படி அடுத்த கரைக்கு வந்து சேர்றதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அந்த விவரத்தை மட்டும் இப்போ உங்கள்கிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ நான் உங்கள் கூட வர்றதுக்கு தயாராக இல்லை. எவ்வளவோ காரியங்களை நான் இன்னும் இங்கே முடிக்க வேண்டியிருக்குது. வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார், என்னுடைய இளைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதனால் இன்றைக்கி உங்கள் கூட வர முடியாது. அது மட்டும் இல்லை, இப்போ உங்கள் கூட அடுத்த கரைக்கு வந்தால் திரும்பி வர முடியாதுன்னு வேறு சொல்கிறீங்க. அதனால் இப்போ நான் வரலை, இன்னொரு நாள் நிச்சயமாக நான் வர்றேங்க, வந்து உங்களை சந்திக்கிறேன். அதனால் இப்போ நீங்கள் இன்னொரு தடவை எங்களுக்கு விளக்கமாக சொல்லணும். ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க, தயவு பண்ணி இப்போ ஒரு தடவை சொன்னீங்கன்னா சௌகரியமாக இருக்கும். அந்த அடுத்த கரையை அடையிறது எப்படி? இப்போ ஒரு தடவை அதை விளக்கமாக சொல்லிட்டிங்கன்னா நல்லா ஞாபகப்படுத்திக்குவேன். அது சரியான சமயம் வர்றப்போ இது எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நானா. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த சரியான சமயம் வரவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி அந்த கதை முடியும். இந்த கதை வந்து அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க. எல்லாருமே அந்த சரியான தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுக்காக ஜோசியம் பார்க்குறாங்க, கைரேகை பார்க்குறாங்க, நாளைக்கு என்ன நடக்குங்கிற ஆவலில் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் ஒருபோதும் வரப்போகிறதில்ல. நீங்கள் தள்ளி போடுறதுக்காக பல அர்த்தமில்லாத காரணங்களை தேடுறீங்க அப்படிங்கிறார் ஒரு ஞானி. காத்திருக்கிறதுலேயே நம்ம காலம் ஓடி போயிடுது. ஏன்னா இன்றைக்கி நாம் சிந்திக்கிறது நாளைக்கு நாம் சிந்திக்கிறதில்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போயிடுது. நாளைக்கு நாளைக்கு மறுநாளை பற்றியே சிந்திக்கிறோம், இப்படியே அது பாட்டுக்கு போயிடும். கரையை தொட்டு பார்க்குறது எப்போ? இதுதான் கேள்வி. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் ஒரு ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் நின்றுட்டுருக்கிறார். அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கேட்குறாராம், விசாரிக்கிறார், ஏங்க கிழக்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னாரான். போயிட்டுதுன்ட்ருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஏங்க மேற்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னு கேட்டிருக்கார். போயிட்டுதுங்களான்ட்ருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் ஏங்க 10:30 வண்டி போயிட்டுதான்னு கேட்டிருக்கார். தொடர்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர்கிட்ட வந்து, ஏங்க நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் மெதுவாக சொன்னாராம், இந்த ரயில்வே லைனை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னாரா.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு கொல்லத்தான் நினைக்கிறேன் நாடகம் எழுதியவர் ஜி நாகதேவன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். FM ரெயின்போ புதுவையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர். உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் தடுப்பு மற்றும் சமூக மருத்துவத்துறை மருத்துவர் டாக்டர் ஆர். ஜெயலட்சுமி அவர்கள் பங்கேற்கும் நேரடி நிகழ்ச்சி. ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:35.

நகர் உலா. என்ன நேயர்களே, இன்னைக்கு நகர் உலாவில் எந்த ஊருக்கு பயணிக்க போகிறோம் அப்படின்ற ஆர்வத்தோட நேயர்கள்லாம் காத்துட்ருப்பீங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யம் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய கண்கள் விரிய ஆரம்பிக்கும். முக்கியமாக நம்ம இருக்கக்கூடிய சூழல்கள் மாறி வேறு இடங்களுக்கு வரும்பொழுது, ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக தூங்கி எழுந்தவுடனே காலையிலேயே உங்களுடைய படுக்கை அறையிலிருந்து வெளியில் வந்து வெளியில் வாசலுக்கு வந்தீங்கன்னா

ஒரு இயற்கையான காற்று, புது உணர்வு, நமக்கு அந்த நாளையே தூய்மையாக்குற ஒரு உணர்ச்சி நமக்கு தோணும். இந்த ஒரு சின்ன சந்தோஷமே இப்படி இருக்கணும் பொழுது நம்ம இருக்கக்கூடிய வீட்டு சூழல்கள், அலுவலக சூழல்கள், நண்பர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மெத்தடியை மாற்றி வேற மாதிரி ஒரு புது உலகம், புது சூழல்கள், இயற்கை, இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே மறந்து ஒரு சொர்க்கத்தில் பயணிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படி தான் ஒவ்வொரு நாளும் நகர்வுலாவில் உங்களுக்காக ஒவ்வொரு ஊர்

நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே மறந்து ஒரு சொர்க்கத்தில் பயணிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படி தான் ஒவ்வொரு நாளும் நகர் உலாவில் உங்களுக்காக ஒவ்வொரு ஊரை தேடி தேடி கொடுத்துக்கிட்டே இருக்குது புதுச்சேரி வானொலி. சரி, இன்றைக்கி எந்த ஊருக்கு நம்ம பயணிக்க போகிறோம்? அருணாச்சல பிரதேசத்தின் தலைநகரமாக விளங்கும் சிரோமணி பகுதி நம் கண்களுக்கும் காட்சிகளால் விருந்து படைக்க யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக பட்டியலில் இந்த நகரத்தை இடம்பெற்றிருக்கு. இந்த நகரத்தை தான் ஜீரோ வேலி, அதை தான் இன்றைக்கி நம்ம பயணிக்க போகிறோம்.

கேட்ட பாடல் ஜி ரவி குரலில் ஒலித்தது டீசல் படத்திலிருந்து. நேரம் 7:39:22. அருணாச்சல பிரதேசத்தினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய ஜீரோ அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களை தான் நம்ம இன்றைக்கி பயணிக்க போகிறோம். பைன் மரங்களாலும் மூங்கில் மரங்களாலும் கவர்ந்து இழுப்பதோடு வயல்வெளிகளாலும் சூழ்ந்து காணப்படும் இந்த நகரம் அபத்தானி பழங்குடியினருடைய வாழிடமாக இருக்குது. இங்கு வாழும் பெண்கள் முகத்தில் குத்தப்படும் பச்சையில் வந்து முகத்தை வசீகரிப்பதற்காகவும் அடையாளமாகவும் நம்பப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின பெண்களுக்கு முகத்தில் இது பண்ணக்கூடிய ஒரு பச்சை, அந்த பச்சை வந்து முகம் முழுக்க வந்து அது குத்தப்பட்டிருக்கிறது அவங்களுடைய அடையாளமாகவும், மற்றவங்ககிட்ட இருந்து முகத்தை வசீகரிக்கிறதுக்காகவும். நம்ம நம்மளுடைய முகத்தை அழகுபடுத்திக்கிறதுக்கு பல வகையில் முயற்சிகள் செய்வோம் இல்லையா. அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி பெண்கள் இதை வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க. கோடை காலத்தில் விடுமுறைக்கு ஏற்ற ஒரு சிறந்த இடம் இந்த இடம்னு சொல்லலாம். ஏப்ரல்லிருந்து ஜூன் வரை நம்ம போகிறத இதை தவிர்த்துருக்கணும். வருஷம் முழுசுமே வந்து ஜீரோவை நம்மளால் இனிமையாக ஒரு உணர்வை பயணித்து பெற முடியும். ஆனாலும் ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் அங்கே போகிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காலநிலையை உருவாக்கும். நம்ம போகிறோம் அப்படின்னும் பொழுது செப்டம்பர் மாதத்தில் இருந்து இங்கே கொண்டாடப்படும் ஜீரோ இசை நிகழ்வில் பங்கேற்க மறந்துடக்கூடாது. முக்கியமாக இந்த ஜீரோ வேலி அப்படின்றது ஒரு பழங்குடியின மக்கள் வாழிடமாக இருக்குது. நம்ம நினைக்கிற நேரங்களெல்லாம் அந்த இடத்துல நம்ம போய் பார்க்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலம் கிடையாது. பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் முக்கியமாக இன்றைக்கி நான் நகர்வுகளால் உங்களுக்காக சொல்கிறதுக்கான காரணம், ஜீரோ அப்படின்னு கூடிய ஒரு இசை நிகழ்வு அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ஒரு விஷயம். இதை அடையாளப்படுத்தி தான் யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய தலமாக இந்த பட்டியலில் இந்த நகரத்தை இணைச்சிருக்கு. ஸோ நம்ம பார்க்கணும் அந்த இசை நிகழ்வுகளை அப்படின்னா செப்டம்பர் மாசத்துல நம்ம போனோம்னா அங்க கொண்டாடப்படும் இந்த இசை நிகழ்ச்சிகளை கண்டிப்பா கண்டு கடிக்கலாம்.

வேல்முருகன் ராஜலட்சுமி நெப்போலியா குரலில் ஒழித்தது அசுரன் படத்திலிருந்து. நேரம் 7:44:26. இன்னைக்கு நகருலாவில் ஜீரோ வேலி, அங்கே இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு கொண்டாட்டங்கள், ஜீரோ இசை நிகழ்வுகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜீரோ இசை பிரியர்களை நம்மளால் விரல் வெட்டி எண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள், வெளிநாட்டு மக்கள் என பலர் குவியக்கூடிய ஒரு இசை நிகழ்வு தான் அது. இந்தியாவில் சிறந்த வெளிப்புற இசை திருவிழாக்களில் ஒன்றாகவும் நம்ம இந்த விழாவை சொல்ல முடியும். மக்கள் வந்து மன மகிழ்ச்சியோடு இந்த இடத்துல தன்னையே தொலைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா, அவ்வளோ அளவுக்கு இசை வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. குறிப்பாக இசை பிரியர்களுக்கு ஈடு இணையற்ற இன்பத்தை வழங்கும் ஒரு விழாவாக இந்த ஜீரோ இசை விழா அமையுது. கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றி நம் கண்களை கொள்ளை கொள்ளும் அளவுக்கு அந்த இடமே நகருலா போகிறோம். நகரம் முழுவதும் பசுமையான புல்வெளிகள், அங்கே இருக்கக்கூடிய சிறு குன்று, ஜீரோ பூண்டோ அப்படின்ற ஒரு பகுதியும் நம்ம அழைக்கிறோம். இங்கே கூடாரம் அமைச்சு நம் தங்குவதன் மூலம் நம்மள இருக்கக்கூடிய இந்த இடத்த உட்புற இயல்பை நம்மளால் வர முடியும். அதாவது இந்த கூடாரம் அமைக்கணும்னா தனிப்பட்ட முறையில் நம்மளாவே அதை எடுத்துகிட்டு போயிட்டு அமைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த கூடாரம் அமைக்கிறது அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் வந்து அதற்கான ஒரு விஷயங்களை நமக்காக ஏற்பாடு செஞ்சும் தருவாங்க. இந்த கூடாரம் அமைக்கிறது எதுக்காகனா, அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இயற்கை நுணுக்கங்களை கூட நம்மளால் உணர முடியும். பகல் மட்டும் கிடையாது, இரவு நேரங்களில் இன்னமும் கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த இடம் வந்து நமக்கு சிறப்புடையதாக இருக்கும். அதை தான் நம்ம இன்னைக்கு பயணிச்சிட்ருக்கோம், ஜீரோ வேலி.

0: தங்கலான் படத்திலிருந்து சியான் விக்ரம், ஷிங்காரி விஷால், மதிஷியம் பாலா குரலில் ஒலித்த பாடல் அது. நேரம் 7:49:38.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நினைவுடுகிறோம் நேயர்களே, இன்று முற்பகல் 11:02 இலக்கியம் பேசுவோம். இலக்கியம் வழி மகிழ்ச்சி பங்கேற்கிறார் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 12 மணிக்கு

தான் நினைக்கிறேன். நாடகம் எழுதியவர் ஜி நாகதேவன், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். பிற்பகல் 1 மகளிர் நேரம். பெண் எழுத்தாளர்கள் எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே பவானி. நேர்களை இன்று மாலை 5 பொன் மாலை பொழுதில் தென்றல் என்ற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 7:30 ஒழுவர் உலகம். கோடை காலங்களில் கால்நடை பராமரிப்பு குறித்து கடலூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் வெங்கடபதி அவர்களின் உரை தொடர்ந்து நாட்டுப்புறல் ஆகியவை இடம்பெறும். நேர்களை இப்ப நம்ம நகர் உலாவில் பயணிச்சிட்டு இருக்கோம். ஜெரோ வேலி இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இசை பிரியர்களுக்கான ஒரு இடம். செப்டம்பர் மாதங்களில் அங்கே வந்தோன்னா கொண்டாட்டங்களுக்கு பஞ்சமே கிடையாது. சரி, அது மட்டும்தானா? இல்லைங்க, சின்ன சின்ன குன்றுகள்லாம் இருக்கக்கூடிய இந்த ஜீரோ பூட்டோ அப்படின்னு கூடிய ஒரு இடத்துல வந்து நம்ம கூடாரம் அமைச்சு தங்குவதன் மூலம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இயல்புகளை உணர முடியும். கூடாரம் அமைக்கணும் அப்படின்னா ஜீரோ அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய முகாமை நம்ம அணுகணும்னா அங்கே நமக்கு உதவி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சொந்தமாக கூடாரத்தை அமைச்சிக்கலாம். நமக்கு வெவ்வேறு அளவில் கூடாரம் அமைத்து தருவதோடு இதர வசதிகளையும் அங்கே இருக்கிறவங்க செஞ்சு தராங்க. அழகிய புல்வெளியில் கூடாரம் அமைச்சு ஜோடியாக புத்துணர்ச்சி அடைய இந்த இனிமையான அனுபவத்தை ஜீரோவை தவிர வேற இடம் இருக்குமா என்ன? சந்தேகமே கிடையாது, இந்த இடம் தான் ஃபர்ஸ்ட் ஒன். உணவு பிரியர்களுக்கும் வினோதமான உணவு வகைகள் மூங்கில் சிக்கன் எனப்படும் உள்ளூர் உணவை நம்ம அங்கே போனோன்னா சுவைக்க முடியும். ஸ்பெஷலான ரைஸ் ஃப்ரை அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, அதையும் நம்ம சாப்பிட மறக்கக்கூடாது. பல்லு உயிரினம் அதிகம் கொண்ட ஒரே காரணத்தினால இங்கே இருக்கக்கூடிய இடங்களை சுற்றி பார்க்கலாம். டால்ஃபி அப்படின்ற கூடிய ஒரு பள்ளத்தாக்கு, வனவிலங்கு சரணாலயம், ஹபிபோலி நம்ம சிலிர்க்க வைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி, டோலமாண்டோ அப்படின்ற கூடிய ஒரு குன்றுகள், மேக்னா குகை கோவில், சிந்தேஸ்வரான ஆலயம், இப்படின்னு வகையை சொல்லிக்கிட்டே போகலாம். ஜீரோ பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் இதெல்லாம். இந்த இடத்த அடையணும்னா நேரடியாக போக்குவரத்துலாம் கிடையாது. அப்போ எவ்வளோ டஃப்பான ஒரு காட்டுப்பகுதி, பழங்குடியினர் வாழக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு இடம் அப்படின்றத நம்மளால் உணர முடியுது இல்லையா? விமானம் மூலமாகவோ இல்லை ரயில் மூலமாகவும் நம்ம இந்த இடத்துக்கு பயணிக்கலாம். முக்கிய நகரங்களை இணைக்கக்கூடிய பகுதியை அடைஞ்சு அங்கேருந்து சாலை வழித்தடமாக மட்டும்தான் பேருந்துள்ள நம்ம போய் இந்த இடத்த அடைய முடியும். சரி, ஒரு விளம்பரத்துக்கு பிறகு பாடல்களை கேட்கலாம்.

வேட்டையின் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன், ஷேன் ரோல்டன் குரலில் ஒலித்த பாடல் அது. இன்னைக்கு நம்ம நகர் உலாவில் ஜீரோ வேலி அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், அங்கே இருக்கக்கூடிய இசை பிரியர்களுக்கான ஒரு கொண்டாட்டங்கள், உணவு பிரியர்களுக்கான வினோதமான உணவுகள், கூடாரம் அமைச்சு அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை உன்னிப்பாக உற்று நோக்கக்கூடிய சந்தோஷங்கள் அப்படின்னு குதூகலமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் நம்ம இன்றைக்கி நகர் உலாவில் பயணித்தோம். அதிசய பகுதியில் பல இடங்கள் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நகர் உலா கொடுத்துக்கிட்டே இருக்குது. இன்றைய நகருலா இத்துடன் நிறைவு பெறுகிறது. மற்றொரு நகருலாவில் சந்திப்போம்.

102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மேலடி மேஜிக், பகல் 12:02 வரலாற்றில் இன்று, 2:15 காலத்தை வென்ற கானங்கள்.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அரசு முறை பயணமாக இன்று கர்நாடகம் செல்கிறார். பெங்களூருவில் இன்று நடைபெறும் ஆர்ட் ஆஃப் லிவிங் அமைப்பின் 45வது ஆண்டு விழாவில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் தேவநகரியில் அமைந்துள்ள யூனிவர்சிட்டி பிடிடி இன்ஜினியரிங் கல்லூரியின் பவள விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பழங்குடியினர் பாதுகாப்பு அமைப்பின் பிரதிநிதிகளை நேற்று புதுடெல்லியில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பழங்குடியினர் சமூகத்திற்காக அவர்கள் ஆற்றி வரும் அர்ப்பணிப்பு குறித்து அவர் பாராட்டு தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக இந்தியா இஸ்ரேல் இடையேயான விமான சேவையை அடுத்த மாதம் இறுதி வரை நிறுத்தி வைப்பதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக புதுச்சேரியில் பள்ளிகளின் கோடை விடுமுறை வரும் ஜூன் 3 வரை நீடிக்கப்படுவதாகவும், ஜூன் 4 பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வீடு வீடாக சென்று மக்கள் தொகை கணக்கெடுப்பும் பணி வரும் ஜூன் 1 தொடங்கி 30 வரை நடைபெறவுள்ளது. முன்னதாக இணையதளம் வாயிலாக செய்யப்படும் சுய கணக்கெடுப்பு கடந்த 17 துவங்கி இம்மாதம் 30 வரை நடைபெற்று வருகிறது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3 கொண்ட மகளிர் T20 கிரிக்கெட் தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்தை 38 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

இன்னைக்கு தகவல் தளத்தில் எண்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால தான் உங்களுக்கு 1, 2, 3, 4 ஒரு சின்ன ஒரு பிட்டை போட்டேன். சரி, ஓகே. நம்பர் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய எண்ணிக்கையில் 1லேருந்து ஆரம்பித்து 100, 1000, 1,000, 2,000,000 நம்ம பாட்டுன்னு நம்பரை சொல்ல முடியும். அதை நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 12, இந்த 12 என்ன சிறப்பு இருக்குது? ஒரு வாழைப்பழம் வாங்க போகிறோம், ஒரு டஜன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொருள்களுக்கு மட்டும் டஜன் அப்படின்ற ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். வளையல் வாங்கணுன்னாலோ இல்லை ஏதாவது ஒரு சில முக்கியமாக குறிப்பாக முட்டை வாங்கணுன்னா ஒரு டஜன் கொடுங்க, வாழைப்பழம் பேனா வாங்கணுன்னா, இப்படி சில பொருட்களை வந்து நம்ம ஒரு டஜன் அப்படின்னும் பொழுது அதனுடைய எண்ணிக்கை அதுக்குள்ளேயே அடங்குது. ஏன், என்ன காரணம்? ஒரு கால் டஜன் கொடுங்க, அரை டஜன் கொடுங்க, முக்கால் டஜன் இல்லை ஒரு டஜன் அப்படின்னா 3, 6, 9, 12 அப்படின்ற இலக்கங்களை ஏன் வச்சாங்க, அதற்கான சின்ன நுணுக்கங்களை தான் இன்னைக்கு நம்ம தகவல் தளத்தில் தெரிஞ்சுக்க போறோம். Yeah.

0: தாத்தா இது என்ன செடி?
1: டேங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்.
0: தாத்தா வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
1: எதுக்கு?
0: இது எஸ்எம்எஸ் ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
1: ஓ, தேங்க்ஸ் கப்பு.
2: இன்னைக்கு தகவல் தளத்துல ஒரு டஜன் அப்படின்றது 12 எண்ணை வந்து ஏன் தேர்வு செஞ்சிருப்பாங்க? ஒரு டஜனுக்கு 12 என்ற எண்ணை தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 10 இல்லைன்னா 14 இது போன்ற எண்களை ஏன் தேர்ந்தெடுக்கலை அப்படின்ற சந்தேகம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கான விளக்கத்தை தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். முட்டை, வாழைப்பழம், பேனா இப்படின்னு சில பொருட்களை வாங்கும் பொழுது எனக்கு 1/2 டஜன் கொடுங்க, இல்லை 1 டஜன் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதாவது 1, 2, 3 அப்படின்ற எண்ணிக்கையை சொல்லாமல் நேராக 1 டஜன் என்று சொல்கிறோம். 1 டஜன் அப்படின்னா 12 என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் ஏன் குறிப்பாக 12 அப்படின்றத தான் 1 டஜனாக எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்ற கேள்வி நமக்கு எழுது. ஆனால் நம்ம தொடர்ந்து இணைந்தே இருக்கணும் இதற்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு.

0: தலைவன் தலைவே படத்திலிருந்து குறிஞ்சி குரலில் ஒலித்த பாடலது இனி ஒரு விளம்பரம்.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இனி வேலைவாய்ப்பு செய்திகள். மத்திய அரசின் கீழ் செயல்படும் நேஷனல் எலக்ட்ரானிக் ஐடி நிறுவனத்தின் காலி இடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 3, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 2, பிசினஸ் லேப்மெட் எக்ஸிக்யூட்டிவ் 1, ஆபீசர் அசிஸ்டன்ட் 1 என மொத்தம் 7 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE, BTEC, MSc, MCA. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில், தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகியவை இடம்பெறும். விண்ணப்ப கட்டணம் ₹200. விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். மேலும் விவரங்களுக்கு NIELIT.gov.in என்பதாகும். இந்திய இராணுவத்தில் காலி இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சிவிலியன் சுவிட்ச் போர்டு ஆபரேட்டர் பிரிவில் மொத்தம்

0: 190 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி வயது வரம்பு 31/5/2026 அன்று உள்ளபடி 18-25 வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து த கமாண்டன்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், செகண்ட் சிக்னல் ட்ரைனிங் சென்டர், பனாஜ், கோவா 403-0001 என்ற முகவரிக்கு 31ஆம் தேதி நாளை மறுநாளுக்குள் அனுப்ப வேண்டும். மேலும் விவரங்களுக்கு indianarmy.nic.in என்ற இணையதள முகவரியில் அணுகலாம். துணை இராணுவமான சர்வஸ்டார் சீமாப்பால் படைப்பிரிவின் விளையாட்டு வீரர்கள் ஒதுக்கீடு காலி இடங்களுக்கான அறிவிப்பு. கான்ஸ்டபிள் பிரிவில் மொத்தம் 404 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, வயது வரம்பு 7/6/2026 அன்றுபடி 18-25. கூடுதல் தகுதியாக சர்வதேச அளவில், தேசிய அளவில் அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகளில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில். விண்ணப்ப கட்டணம் ₹100. பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 7. மேலும் விவரங்களுக்கு PPLYSSB.com என்பதாகும். வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள். இன்னைக்கு நம்ம தகவல் தளத்தில் N12 டசன் என்ற சொல் 12 என்ற எண்ணை குறிக்கும் பிரெஞ்சு மொழியினுடைய டூசேன் என்ற வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. இது லத்தீன் மொழியில் டுவோசிம் என்ற 12 என்ற பொருள் தரும் வார்த்தையிலிருந்து உருவாயிருக்கு. இந்த வார்த்தை 14ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இன்னும் சில தகவல் இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். 8:30
1: மனசுல நான் ரோமியோன்னு
2: நினைச்சிட்டு எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை.
1: ஆனா நான் ஜூலியட் தான். என் மேல காதல விழுந்த செத்த.
2: I just want flirtationship.

ராதிஷ்யாம் படத்திலிருந்து சிட் ஸ்ரீராம் குரலில் ஒலித்த பாடல் அது. தொடர்ந்து கேட்கலாம் தகவல் தளத்தை 8:30 மணியிலிருந்து. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: explosion that engulfed a Dallas apartment building in a massive and deadly blaze. Dallas Fire Rescue spokesperson Jason Evans announced the fatalities at a news conference. In IPL cricket, Gujarat Titans and Rajasthan Royals will meet in the all-important qualifier 2 at the Maharaja Yadavendra Singh International Cricket Stadium, New Chandigarh, this evening. The match will start at 7:30 p.m. The winner will take on Royal Challengers Bengaluru in the final on Sunday at Narendra Modi Stadium in Ahmedabad. India took a 1-0 lead after beating England comfortably by 38 runs in the first of a three-match T20 International Cricket Series at County Cricket Ground, Chelmsford. After losing the toss, India made 188 runs for 7 wickets in their stipulated 20 overs. And now, for a look at today's newspapers, it's over to Renu Kataria.
1: Thank you, Sunil. The resignation of Siddaramaiah as Karnataka Chief Minister is the top news in many dailies. Siddaramaiah makes way for D.K. Shivakumar in Karnataka leadership shift, headlines Hindustan Times. Amid suspense on whether Chinese President Xi Jinping will attend the BRICS summit in India in September, the two nations held constructive talks on the LSE and border row, writes the Asian Age. To ensure foolproof conduct of the NEET UG again, the government is mulling to seek logistical support from the Indian Air Force to transport examination material, reports the Tribune. In its editorial piece titled Death Blow to Online Gaming, the Asian Age welcomes the Supreme Court's decision upholding GST on the full amount deposited by online gaming participants, seeing it as a strong step to curb betting and its damaging social consequences. The paper argues that the distinction between skill-based and chance-based betting is too blurred to be meaningful in practice and says the ruling could severely hit the industry. At the same time, it notes that retrospective taxation, though legally upheld, creates uncertainty for business. Dailies have paid tributes to poet Bashir Badr, who died yesterday. Bashir Badr, master Urdu poet of love and melancholy, passes away, headlines the Times of India. In the next 5 years, the Earth is likely to surge again and again past the international climate threshold set as safe, according to new United Nations climate projections, reports the Statesman. And finally, in a landmark development for wildlife conservation in Himachal Pradesh, forest officials in Chamba have captured the first ever video evidence of brown bear in Siabehi Wildlife Sanctuary, reports the Tribune. And with that, it's back to you, Sunil.
0: Thank you, Renu. And now, before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah says Centre's high-level committee on artificial demographic changes to also assess requirements of law to tackle the issue. National Security Advisor Ajit Doval calls for decisive action against terrorism, says there cannot be double standards in fight against the menace. BJP appoints party presidents Punjab, Haryana, Delhi and Tripura. Air India extends suspension of its flights to Israel till July end. Amid continued geopolitical uncertainties in West Asia and in IPL cricket, Rajasthan Royals to take on Gujarat Titans in all-important Qualifier 2 in New Chandigarh this evening. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashavani புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 8:30. நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தகவல் தளம் தொடர்கிறது. இன்னைக்கு தகவல் தளத்தில் 12, இது ஒரு டசன் அப்படின்ற ஒரு வார்த்தை எதிலிருந்து உருவாகி இருக்கக்கூடும். ஃப்ரெஞ்சு மொழியில் டூசைன் அப்படின்ற வார்த்தையிலிருந்தும், லத்தீன் மொழியில் டுவோசியம் அப்படின்றது தான் 12 அப்படின்ற பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தையிலிருந்து உருவாகி இருக்கு. 14 நூற்றாண்டில் ஆங்கிலத்தில் இந்த வார்த்தையை முத முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க. டசன் அப்படின்றது ஏன் 12 அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டது? இதற்கான காரணம் பண்டைய கால வரலாறும் அக்கால எண் முறைகளும் தான் காரணமாக இருக்குது. பாபிலோன், எகிப்த், ரோம் போன்ற பண்டைய நாடுகளில் 10 அடிப்படையிலான முறையை விட 12 அடிப்படையிலான முறையே அதிகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 10 அப்படின்ற அந்த இரு இலக்க எண்ணை விட 12 அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு எண்ணை தான் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பண்டைய மக்கள் வரலாற்று பூர்வமாக பயன்படுத்தி

0: புஷ்பா படத்திலிருந்து ராஜலட்சுமி செந்தில் கணேஷ் குரலில் ஒலித்த பாடல் அது. இனி ஒரு விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இன்னைக்கு தகவல் தளத்துல 12 ஒரு டசன் வருவதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்க போறோம். மக்கள் வந்து அந்த காலத்தில் விரல்களை மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விரல்லையும் இருக்கக்கூடிய 3 பாகங்களையும், அதாவது குறுக்கு மடிப்பு இருக்கு இல்லையா, இதை வச்சு எண்ணியிருக்காங்க. பெருவிரலை அங்குலி அப்படின்றதுனால பயன்படுத்தாமல் மற்ற 4 விரலில் இருக்கக்கூடிய 3 மடிப்புகளை கணக்கிட்டோம்னா மொத்தம் 12 ஆகுது. அதனால் 12 என்ற எண்ணுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் கிடைச்சிருக்கு. நம்மளுடைய விரல்களை எடுத்து பாருங்கள், 3 மடிப்புகள் இருக்கும் இல்லையா, இதை மொத்தமாக கவுண்ட் பண்ணும்போது 12 அப்படின்ற ஒரு இலக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. வணிகம் மற்றும் வகுத்தல் போன்ற காரணங்களுக்கும் 12 ரொம்பவும்

வசதியாகவும் சுலபமாகவும் இருக்குது. ஏன்னா 12, 3, 4, 6 என்ற எண்களால் எளிதாக வகுக்க முடியும். ஆனால் 10 என்ற எண்ணை 2 மற்றும் 5 ஆகிய எண்களால் மட்டும்தான் வகுக்க முடியும். 10 அப்படின்ற ஒரு எண்ணை. அதனால தான் 12 ரொம்ப சுலபமாகவும் இருக்குது, வசதியாகவும் இருக்குது. அந்த காலத்தில் இதனால தான் 12 அப்படின்றத ஒரு டசனாக இது பண்ணிவிட்டு வகுப்பதற்காகவும் வணிகத்துக்காகவும் மிக எளிமையான ஒரு வழியாக இதை இவங்க யுத்தியை பயன்படுத்தியிருக்காங்க.

0: RRR படத்திலிருந்து பிரகிருதி ரெட்டி குரலில் ஒலித்த பாடல் அது. இனி ஒரு விளம்பரம்.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இன்னைக்கு தகவல் தளத்துல 12 இலக்கத்துக்கான டசன் அப்படின்றதற்கான விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். 12 அப்படின்றது எளிமையாக வகுப்பதற்கு ஈஸியாக இருக்கு. 2, 3, 4, 6 என்ற எண்களாக எளிதாக வகுக்க முடியும். 10 அப்படின்ற எண்ணை எடுத்துக்கிட்டோன்னா 2 வகுக்கலாம், இல்லைன்னா 5 வகுக்கலாம். இது மட்டும்தான் முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் அது கிடையாது. இது இயற்கை மற்றும் வானியல் தொடர்புடையதுமாகவும் இணைஞ்சிருக்கு. ஒரு வருஷத்தில் சுமார் 12 மாதங்கள் இருக்குது. கடிகாரத்தில் 12 மணி நேரம், 12 ராசி இப்படின்னு சில அடையாளங்கள் சொல்ல முடியும். இந்த அனைத்து காரணங்களாலும் 12 என்ற எண் முழுமை மற்றும் சமநிலையை குறிக்குது. இந்த எண்ணா இந்த 12 நம்ம கருதப்படுகிறது. இதனால் ஒரு டசன் என்பதில் 12 என்ற எண் முக்கியத்துவம் பெற்றதாக இருக்குது. எளிமையான இந்த விஷயந்தான் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரியாமல் போன சில விஷயங்களும் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் தகவல் தளத்தில்

எனிமி படத்திலிருந்து சரத் சந்தோஷ் அருவி குரலில் ஒழித்த பாடல் அது. இன்னைக்கு தகவல் தளத்தில் 12 இலக்கத்தை ஒரு டசனுக்கான விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றொரு தகவல் தளத்தில் இதை மாதிரி ஒரு சிறப்பான தகவலோடு சந்திக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.

0: நேரம் இப்போது 8:45.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90
2: மகளிரும் வானொலியும் சுயத்தொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர் அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
3: வணக்கம் நேயர்களே, வானொலி மனிதர்களின் வாழ்க்கையில் உணர்வுகளையும் தகவல்களையும் நினைவுகளையும் இணைக்கும் இனிய ஊடகம். குறிப்பாக மகளிரின் அன்றாட வாழ்க்கையில் வானொலி ஒரு தோழியாகவும் வழிகாட்டியாகவும் ஊக்கமளிக்கும் சக்தியாகவும் இருந்து வருகிறது. வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று மகளிரும் வானொலியும் வீட்டு வேலைகளின் நடுவிலும் தொழில் முயற்சிகளின் பயணத்திலும் குடும்ப பொறுப்புகளின் இடையிலும் பல பெண்களின் மனதில் வானொலி இனிய தோழியாக ஓங்கி ஒலித்துக்கொண்டே இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் காரைக்காலைச் சேர்ந்த சுயதொழில் செய்து வரும் இல்லத்தரசி திருமதி ஆர் அம்பிகா அசோக் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர்களிடம் பெண்களும் வானொலியும் பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இன்று நாம் பேசலாம். வணக்கம் அம்பிகா.
4: வணக்கம்.
3: முதல்ல உங்களை பற்றியும் உங்களுடைய சுய தொழில் பற்றியும் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க.
4: வணக்கம். என்னோட பேர் ஆர் அம்பிகா அசோக். நான் காரைக்காலை சேர்ந்த ஒரு பெண். ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆன்லைன்ல குழந்தைங்களுக்கான வகுப்புகளை எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் சரி, திறன் சம்பந்தமான மொழி சம்பந்தமான பாடங்களையும் மொழி திறன் சொல்லி கொடுக்கறதையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்.
3: சரி, என்னென்ன மொழிகள் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க?
4: நாங்கள் 4 மொழி கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு, இந்த 4 மொழிகளும் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம்.
3: சரி, உங்களுக்கு வானொலி கேட்குறது ரொம்ப பிடிக்குமா?
4: எனக்கு ரொம்ப பிடிக்கும். வானொலி வந்து என் வாழ்க்கையில் ஒரு அங்கம் வந்து வானொலி தான்.
3: சரி, இப்போ வானொலி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் 4 மொழி கற்றுக் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த 4 மொழியிலையும் சொல்லுங்களேன்.
4: ஓகே, நான் தமிழில் முதல்ல சொல்கிறேன்.

0: எனக்கு வானொலி மிகவும் பிடிக்கும். எனக்கு ஆகாஷ்வாணி மிகவும் பிடிக்கும். வானொலின்னு சொல்கிறத விட ஆகாஷ்வாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் ஆகாஷ்வாணி வெரி மச். ஹிந்தியில் இதே சொல்லணும் அப்படின்னா முஜே ஆகாஷ்வாணி பஹுத் பசந்த் ஹே. ஃப்ரெஞ்சில் சொல்கிறோம் அப்படின்னா ஜமே பொக்கோ ப்ள ரேடியோ. இங்கே ரேடியோங்கிறது ஆகாஷ்வாணி தான். ஸோ ஆகாஷ்வாணி எனக்கு குழந்தை பருவத்திலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது சம்மந்தமாக பேசுறதுக்கு இங்கே இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் கூட.
1: சரி, இப்போ குழந்தையாக இருந்தப்ப நீங்கள் வானொலி கேட்டிருப்பீங்கல்ல, அதெல்லாம் இப்போ ஞாபகம் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்களேன். எந்த வயசில் நீங்கள் ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிங்க?
0: எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் ரேடியோ கேட்டுட்ருக்கேன். அதுக்கு காரணம் வந்து எங்கள் வீட்டில் என்னோட தந்தை ரேடியோ கேட்குற ஆர்வம் ரொம்ப அதிகமாக உள்ளவங்க. தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்களோட ப்ரோக்ராம் எங்கள் வீட்டில் டெய்லியுமே போகும் காலையில். ஸோ அந்த ரேடியோ காலையில் ஆரம்பித்தாங்கன்னா எங்கள் டேடி ஆஃபீஸ் போகிற வரைக்கும் அந்த ரேடியோ கேட்பாங்க. அதனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரேடியோ கேட்ட பழக்கம் உண்டு.
1: பெண்களோட வாழ்க்கையில் வானொலி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: பெண்கள் பொதுவாக இப்போ இருக்க ஜென்ரேஷன் நிறைய வேலை செய்ய வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கும். வீட்டு வேலையாக இருக்கட்டும், இல்லை வெளியில் ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னாலும், எப்படி இருந்தாலும் அவங்களுக்கான வேலை நேரம் அதிகம். அந்த வேலை நேரத்தில் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே செய்ய முடியும் அப்படின்னா அது ரேடியோ தான். அதுவும் அதை கேட்கும்போது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமையே நம்மளால் கேட்க முடியும். ஒரு மைண்டுக்கு வேலை இல்லாத மற்ற வேலைகள் எது செய்யும் போதோ, ஒரு துணி துவைக்கும் போதோ, இல்லை சமைக்கும் பொழுதோ, எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம ரேடியோவை கேட்டுக்கொண்டே நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அதனால் பெண்களோட வாழ்க்கையில் ரேடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: வானொலி பெண்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் விழிப்புணர்வு அளிக்கிறதா?
0: கண்டிப்பாக. வானொலியில் நிறைய தொழில் முனைவர்களாகட்டும், இல்லைன்னா பெரிய லீடர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேரை நம்ம வந்து பேசுவோம் அவங்கக்கிட்ட. நீங்கள் நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூ எடுப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவீங்க. அப்போ பெண்களுக்கு வந்து இவங்களாலலாம் இவ்வளோ முடியுது, இவர்களால் செய்யும்பொழுது நம்மளாலே முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்து தாராளமாக உருவாக ஆரம்பிச்சிடுது.
1: இப்போ இன்றைக்கி உள்ள காலகட்டம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எப்போவுமே ஸ்க்ரீன்லேயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ரேடியோ அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், அதை ஒரு இல்லத்தரசியாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க?
0: டிவி பார்க்கும்போது சரி, இல்லை இப்போ வந்து எல்லாருமே கேட்ஜெட்ஸ்க்கு மாறியாச்சு, ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், இதில் கண் குறைபாடு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வருது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க என்ன பார்க்குறாங்கங்கிறத நம்மளால் கண்காணிக்க முடியாத சூழ்நிலை தான் இந்த கேட்ஜெட்ஸை பொறுத்த வரைக்கும். அதாவது திரையில் நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே, ஒரு ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா அவங்க என்ன பார்க்குறாங்கங்கிறத பேரண்டால் கண்காணிக்க முடியாது. ஆனால் ரேடியோ கேட்கும் பொழுது நம்ம குழந்தைங்க என்ன கேட்குறாங்களோ அதையே தான் நாமளும் சேர்ந்து கேட்குறோம். ஸோ அவங்களுக்கு அறிவுள்ள கருத்துக்கள் வந்து கரெக்டாக போய் சேர்றத நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். முக்கியமாக நம்மளோட பசுந்தளிர் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில் குழந்தைங்க அவங்களோட திறமையை கொண்டு வராங்க, அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். இதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும். இதை பத்தி கேட்கும்பொழுது பசுந்தளிர்ல இவங்க பண்ணிருக்காங்க, நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை இந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வருது. அதனால ஸ்கிரீன் டைம் ஒழிக்கணும் அப்படின்னா, அதை குறைக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரேடியோ தான்.
1: சரி, இப்போ உங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாலு மொழிகளில் பேசுவேன் அப்படின்னு சொன்னீங்க, அது ஒரு பெரிய ஒரு தகுதி. இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? எந்த வயசுலேருந்து நீங்கள் மற்ற மொழிகளை வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க?
0: என்னோட தாய்மொழி தமிழ் தான். நல்ல ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடைச்சதுனாலும், நல்ல சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் எனக்கு கிடைச்சதுனாலும் என்னால் ஆங்கிலத்தில் நல்லா உரையாட முடிஞ்சுது. மற்ற மொழிகள் வந்து என்னோட புதுச்சேரியில் பிறந்ததுனால நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃப்ரெஞ்சு மொழியை ஈஸியாக கற்றுக்க முடியும். இப்போ எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்குமே அதை கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எங்களோட காலகட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அது ஒரு தனி சிறப்பாக அமைஞ்சதுனால நான் வந்து ஃப்ரெஞ்சை வந்து இரண்டாம் மொழியாக எடுத்தேன். கல்லூரியிலையும் அதை நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் என்னோட தந்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஹிந்தி கேட்டு கேட்டு நிறைய கேட்குற அனுபவம் இருந்ததுனால ஹிந்தி மேலே ஆர்வம் தானாகவே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சபா பரீட்சைகளில் எழுதி ஹிந்தியையும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: குழந்தைங்களுக்கு, அதுலேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி 13 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பல மொழிகளை கற்பிப்பது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம். அதே போல் குழந்தைகளுக்கு அது ஏன் தேவை, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
0: குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க மொழியை சீக்கிரமாக கற்றுக்கக்கூடிய ஆற்றல் குழந்தைகிட்ட அதிகமாக இருக்கு. எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அவங்க வந்து சீக்கிரமாக கற்றுப்பாங்க பெரியவர்களை விட. இப்போ ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு குளோபல் லாங்குவேஜ், நம்ம அனைவருமே கற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். அதே போல் அதர் ஸ்டேட் லாங்குவேஜஸ் நமக்கு இந்தியாவில் இருக்கிறோம், அதர் ஸ்டேட் லாங்குவேஜஸ் தெரியும் பொழுது அந்த கம்யூனிகேஷனுக்கு நமக்கு உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. எனக்கு இந்த மொழி தெரியும் அப்படிங்கும்பொழுது நான் ஒரு நார்த் இந்தியா டூருக்கோ இல்லை வந்து ஃப்ரான்ஸுக்கே ஒரு டூருக்கோ போகும்பொழுது என்னால் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக போக முடியுது. அந்த ஒரு சுதந்திரம் வந்து இந்த மொழி நமக்கு கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மொழியை சார்ந்த மக்களோட கல்ச்சர், அவங்களோட விஷயங்கள்

0: அவங்க என்ன எப்படி பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கத்துக்கிறது மூலமா மக்களுக்கு இடையே வந்து அந்த ஒரு ஒற்றுமை இன்னும் கொஞ்சம் மேலோங்குது.
1: இப்ப ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு இந்த மொழிகள்ல குழந்தைகள் எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு எந்த முறையை நீங்க பின்பற்றுறீங்க?
0: எந்த மொழியா இருந்தாலும் முதல்ல குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது தாய்மொழி தான். தாய்மொழிக்கு மாற்றான மொழி எதுவும் கிடையாது. அதனால தாய்மொழி கண்டிப்பா குழந்தைங்க கத்துக்க வேணும். இப்போ இருக்கிற அடுத்த மொழி அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆங்கிலத்துல பரவலாக கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால ஆங்கில மொழி வந்து ரொம்ப முக்கியமான அடுத்த மொழியா நான் பாக்குறேன்.
1: ஓகே, இதே போல குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரும்போது ஸ்டோரி டெல்லிங் மெத்தட்ல சொல்லி கொடுக்கலாம், ரைம்ஸ் பாட வச்சு சொல்லி கொடுக்கலாம், அதே போல கேம்ஸ் விளையாட்டா நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். இந்த விஷயங்கள்ல நீங்க வந்து எந்த அடிப்படை வந்து நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, நல்ல பலன் கொடுக்கற முறையா நீங்க நினைக்கிறீங்க?
0: குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா பழங்காலத்திலிருந்தே கற்காலத்திலிருந்தே மனிதன் வந்து கதை சொல்ல தயங்கியவன் அல்ல. ஸோ அவனுக்கு வந்து கதை, மனிதனுக்கு கதை சொல்றது ரொம்ப பிடிக்கும், கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். நம்மளே அறியாம ஒருத்தவங்க கதை சொல்லும் போது அந்த சுச்சுவேஷனுக்குள்ள நம்மளையே நம்ம பூர்த்தி பார்க்கும். நம்மளே அந்த சுச்சுவேஷன்ல நம்ம தான் அந்த கேரக்டரா நம்ம பார்க்குற அந்த ஒரு தன்மை வந்து மனிதர்களுக்கு உண்டு. அதுவும் குழந்தைகளுக்கு அது ரொம்ப அழகான, அவங்களோட உலகம் ரொம்ப அழகானது. அதை நம்ம கதை மூலமா சொல்லும் பொழுது அவங்களுக்கு இன்னுமே லேர்னிங் அதிகமாக கிடைக்குது.
1: இப்ப குழந்தைகளுடைய மொழித்திறன் மேம்பாட்டில் வானொலியுடைய பங்கு என்ன?
0: இதுக்கு நான் என்னதான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும், ஏன்னா குழந்தையிலிருந்து நான் வானொலி கேட்டுட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் எங்க வீட்டுல வந்து வானொலி தான் அதிகமா ஓடிட்டு இருக்கோம். அதுவும் ஆகாஷவாணியை பொறுத்த வரைக்கும் நிறைய மொழிகளையும் நம்ம கேட்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது. அதனால குழந்தைங்களுக்கு ஈஸியா கேட்ட மொழிய திருப்பி கேட்கும் பொழுதோ படிக்கும் பொழுதோ அவங்களுக்கு படிக்கிறதும் ஈஸியா வருது. அதனால வானொலிக்கு தான் இதுக்கு நான் நன்றி சொல்லணும்.
1: இப்ப குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறோம் அப்படிங்கும் போது நேரடியா ஒரு டீச்சர் வந்து சொல்லி கொடுக்கறதே ரொம்ப கஷ்டம் அந்த கிட்ஸுக்கு. நீங்க வந்து எப்படி அந்த சவாலை வந்து இணையத்துல சமாளிக்கிறீங்க?
0: இதுக்கு வந்து இன்னொருத்தவருக்கு நன்றி சொல்லணும். ஒரு தொழில் முனைவோரை இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, கொரோனா வந்தது, பேண்டமிக் வந்தது, அந்த கோவிட் டைம்ல எல்லாரும் பயந்தோம். ஆனா சிலருக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டியாவும் கிரியேட் பண்ணுச்சு. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஆன்லைன் எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறது. அதனால குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஆன்லைன் எஜுகேஷனுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. இவங்களை ரொம்ப நாங்க கஷ்டப்படுத்தி எல்லாம் உட்கார்றதுக்கோ இல்ல அவங்களை வற்புறுத்தி உட்கார வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு தேவைப்படலை. சோ அவங்க ஆன்லைன்ல ஈஸியா உட்கார்றாங்க. உட்கார முடியாத குழந்தைகளும் நாங்க பாக்குறோம். ஏன்னா 3 வயதுல இருந்தே நம்ம கிட்ட ஆன்லைன்ல கிளாஸஸ்க்கு வராங்க. அவங்க கிட்ட என்னன்னா கஷ்டமா இருக்கும், ரொம்ப நேரம் அவங்களால உட்கார முடியாது. அந்த குழந்தையோட மனநிலைக்கு ஏத்த மாதிரி அந்த டைமை குறைக்கிறது, அவங்களுக்கு பிடிச்சது என்ன, ஸ்டோரி டெல்லிங்னா ஸ்டோரி டெல்லிங் மூலியமா, இல்லை அவங்களுக்கு வரைகிறது பிடிக்கும் அப்படின்னா வரைகிறது மூலியமா எழுத்துக்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, புரிகிற மொழியிலையும் அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம வந்து அந்த கிளாஸஸை கொண்டு போகிறதுனால கஷ்டம் பெருசாக இல்லை.
1: கிராமப்புற பெண்களுக்கு வானொலியின் முக்கியத்துவம் என்னங்க?
0: கிராமப்புற பெண்களுக்கு இப்போ நவீன காலத்தில் செல்ஃபோன் வருது, அதனால அவங்க நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க. ஆனால் எது சரி எது தவறு அப்படிங்கிறது கிராமப்புற பெண்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. இதை நம்ம சரின்னு நினச்சிருப்போம், இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்ட ஒரு செய்தி வந்து இந்த செய்தி தான் கரெக்டுன்னு நினச்சிருப்போம், கைபேசி மூலியமாவோ இல்லை நம்ம நண்பர்கள் மூலியமாவோ ஏதோ ஒரு விஷயம்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதுக்கான ஒரு கரெக்ட் சோர்ஸ் யார் கொடுக்குறா அப்படின்னா அது வானொலி தான். வானொலியில் வர தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு சரியான தகவல்களாக இருக்கும். அதனால் நீங்கள் ராங்கான டைரக்ஷனுக்கு போக மாட்டீங்க. அதனால் பெண்களுக்கு, முக்கியமாக கிராமப்புற பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், சரியான விஷயங்கள், முக்கியமாக இந்த கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது இந்த வானொலி தான்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிகழ்ச்சிகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரேடியோ கேட்டுட்ருக்கேன். அதனால் பல நிகழ்ச்சிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூவையர் மனதில் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பல வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு நிகழ்ச்சி, அது என்னோடய ஃபேவரட்டான நிகழ்ச்சி. இப்போ அந்த பூவையர் மனதில் வணக்கம் தோழியாகவும் மாறிடுச்சு. ஸோ பூவையர் மனதிலேருந்து வணக்கம் தோழி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இது இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பசுந்தளிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனுபவமும் அற்புதமும் அந்த நிகழ்ச்சி வந்து எதனால பிடிக்கும் அப்படின்னா, அனுபவம் மிக்க இந்த சீனியர் சிட்டிசன் அவர்களோட அனுபவத்தை அவங்க ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும்னா நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அனுபவம் மிக்க மனிதர்கள் வந்து அங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நிகழ்ச்சியையும் நான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன்.
1: இப்ப வானொலிக்கு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த தருணத்தில் ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு அம்பிகா சொல்ல வரும் கருத்து என்னங்க?
0: எல்லாரும் ரேடியோ கேளுங்க, இன்னும் நிறைய கேளுங்க. ஏன்னா கேட்கும் பொழுது நிறைய விஷயம், செவிச்செல்வம் தான் இருக்கிறதே பெரிய செல்வம். அதனால ரேடியோ கேளுங்க. அண்ட் ஆகாஷ்வாணிக்கு எங்களோட நன்றிகள். அண்ட் ஆகாஷ்வாணி இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி இன்னும் பல நூறு வருட

0: தங்கள் மக்களிடையே இதே புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
1: நன்றி. நேர்களே, மகளிரின் வாழ்க்கையோடு இனிதாய் இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி அதன் பயணத்தை பற்றி பல அருமையான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திருமதி ஆர். அம்பிகா அசோக் அவர்கள். வானொலி ஒலிக்கும் வரை மனித உணர்வுகளும் நினைவுகளும் உயிர்ப்போடு இருக்கும். இன்றைய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
2: எண்ணற்ற இதயங்களை தனதாக்கிக் கொண்ட ஆகாஷ்வாணி இந்திய தாயின் மணிமகுடத்தில் ஜொலிக்கும் ஒரு வைரக்கல். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90.
3: மகளிரும் வானொலியும் சுயதொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர். அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடியவர் நெடுங்காடு க. பிரபாகரன் அவர்கள், நிகழ்ச்சி அமைப்பு ஏ. பிரியா அவர்கள்,
2: படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
5: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் அடையாறு ஜே. வெங்கடேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மயிலை எஸ். கஜேந்திரன் அவர்கள் தவில். முதலில் வினதா சுத வாகன என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் ஜெயந்தசேனா, ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:29:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் அடையாறு ஜே வெங்கடேஷ் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மயில எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். அடுத்து சொகசு காமிருதங்க தாளமோ, ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ரூபக தாளம்.

ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் நிறைவாக செஞ்சுருட்டி ராகத்தில் வள்ளி கணவன் பேரை அண்ணாமலை ரெட்டியார் காவடி சேர்ந்து ஆதி தாளம்

0: நேயர்களை இனி கேட்கலாம் காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அரசு முறை பயணமாக இன்று கர்நாடகம் செல்கிறார். பெங்களூருவில் இன்று நடைபெறும் ஆர்ட் ஆஃப் லிவிங் அமைப்பின் 45வது ஆண்டு விழாவில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் தேவநகரில் அமைந்துள்ள யூனிவர்சிட்டி பிடிடி இன்ஜினியரிங் கல்லூரியின் பவள விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பழங்குடியினர் பாதுகாப்பு அமைப்பின் பிரதிநிதிகளை நேற்று புதுடெல்லியில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பழங்குடியினர் சமூகத்திற்காக அவர்கள் ஆற்றி வரும் பணிகள் குறித்து அவர் பாராட்டு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா வலுவான வளர்ச்சி பாதையில் முன்னேறி வருவதாகவும், சீர்திருத்தங்களை அடிப்படையாக கொண்ட வணிக சூழல் மற்றும் உலக முதலீட்டாளர்களுக்கான வாய்ப்புகள் இந்தியாவில் அதிகரித்து வருவதாகவும் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் இந்திய துணை தூதரகமும் அமெரிக்க இந்திய உத்திசார் கூட்டாண்மை மன்றமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த வட்டமேசை மாநாட்டில் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதோனம் கேப்ரியேசஸ் காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் பாதிப்பு மிகவும் சிக்கலான சூழ்நிலையை எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டில் நிலவி வரும் மோதல்கள், மக்கள் இடம்பெயர்வு, உணவு பற்றாக்குறை உள்ளிட்டவை நோயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு சவாலாக உள்ளதாக அவர் கூறியுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3 போட்டிகள் கொண்ட மகளிர் T20 கிரிக்கெட் தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்தை 38 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. IPL T20 கிரிக்கெட் தொடரில் நியூ சண்டிகரில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள 2வது தகுதிச்சுற்று போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02. இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்களே, உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்க சரியான தளம் இது. உங்களுடைய பெயர், உங்களுக்கு விருப்பமான பாடல், இடம்பெற்ற திரைப்படம், இதை முகநூல் வழியாக நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரிக்கு உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக பலம் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, அந்த

ஹேல நம்ம நேர்களில் நிறைய பாடல்களை அனுப்பியிருக்காங்க. முதலாவதாக சரஸ்வதி பத்மநாபன், இவங்க வந்து பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து சாலையோரும் சோலை ஒன்று இந்த பாடலை கேட்டிருக்காங்க. மாதவரத்திலிருந்து இந்த சகோதரிக்காக பாடல் இதோ.

நேரம் 10:07:36. நேயர்களே, இதை கேட்டாலே இன்னைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பத்தில் உங்களுக்கான பாடல்களை ரசிச்சிட்ருக்கீங்க. அடுத்ததாக

0: இப்போ பேங்க்குக்கு போங்க அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
1: எங்க?
0: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
1: ஆர்பிஐ சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேர்களை இது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழியா நேர்கள் பாடல்களை விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் ராஜன் சுப்பிரமணியன் பம்மல்லிருந்து கேட்டிருக்காரு, ஆத்தாவன் கோயிலிலே படத்திலிருந்து சின்னஞ்சிறு போவே, அவருக்கான பாடல் வருது.
4: சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும்

0: இனி ஒரு விளம்பரம்.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
1: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
2: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்னாபரேட்டிவ் ஆயிருக்கலாம்,
3: அதனால

நேரம் 7 மணி, மன்னிக்கவும், நேரம் 10:17:54 நொடி. நேர்களை இது கேட்டாலே இனிக்கும். முகநூல் வழியாக நேர்கள் விரும்பின பாடல்களை நம்ம ரசிச்சிட்ருக்கோம். அந்த வகையில் தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியன் புதிய வார்ப்புகள் படத்திலிருந்து ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. எல்லாருக்கும் அந்த பாடலை வழங்கிடலாம்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 10:24:33. இது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த நேயர் கோவை மாவட்டத்திலிருந்து புதூர் சிவசுப்பிரமணியன். உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து சிரித்து வாழ வேண்டும் பாடலை கேட்டிருக்காரு. பாடல் வருது.

நேரம் 10:29 16 இது முகநூல் வழியாக நேர்கள் விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சுகன்யா பரத் இவங்க விரும்பி கேட்டிருக்கும் பாடல் சாரதா படத்திலிருந்து கண்ணானால் நான் இமையாவேன். பாடலை கேட்கலாமா?

இது கேட்டாலே இனிக்கும். முகநூல் வழியாக பாடல்களை விரும்பி கேட்டுட்ருக்காங்க. அடுத்த பாடல் சிந்துநதிப்பூ படத்திலிருந்து மத்தளம் கொட்டுதடி மனசு. இந்த பாடலை கேட்டிருக்காங்க மணலி மாறன், தமிழ் மாறன், வெற்றி மாறன்.

நேர்களை இது கேட்டாலும் இணைக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாடல் சென்னையிலிருந்து அந்தோனி ராஜ். என்னருகே நீ இருந்தால் படத்தில் ஓ உன்னாலே நான்ற பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. பாடல் வந்துக்கிட்டே இருக்கு.

நேரம் 10:44. நேர்களை இதை கேட்டாலே இன்னைக்கும் முகநூல் வழியாக நேர்கள் பாடல்களை விரும்பி கேட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி பாலும் பழமும் படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காரு, நான் பேச நினைப்பதெல்லாம். பாடல் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்கலாம்.

நேர்களே, இது முகநூல் வழி பாடல்களை விரும்பி கேட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் அறந்தாங்கியிலிருந்து ஐயப்பன் மன்னன் படத்திலிருந்து அம்மா பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. அவருக்காக பாடல் வந்துக்கிட்டே இருக்குது.

அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து அய்யலூர் வைரப்பிள்ளைப்பட்டியிலிருந்து சரவணன் அழகுமணி சுறா படத்திலிருந்து நான் நடந்த அதிரடின்ற பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. அவருக்கான பாடல்

நேர்களை இது கேட்டாலும் இன்றைக்கி முகநூல் வழி நேயர் விருப்பம். இன்னும் நிறைய நேர்கள்லாம் பாடல்களை விரும்பி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் நேரம் கருதி அந்த நேர்களுக்காக பொதுவாக ஒரு பாடலை கொடுத்துடலாம். கடலூர் துறைமுகத்திலிருந்து சுரேஷ், வேட்டவளத்திலிருந்து குமார், அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து கனகராஜ் ஜெயக்குடி, அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சென்னையிலிருந்து சிவராம் நாராயணன், நாகராஜன், எம்பி சாமி அப்படின்ற ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. நான் கொடுத்த பாடல்கள் எல்லாத்துக்காகவும் நன்றி சொல்லியும் நேயர்கள் அழகாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மொராதாபாத் மாவட்டத்திலேருந்து துலாப்பூர் யூபி கிராமத்திலேருந்து முகேஷ் காஷ்யப், ஷீதல் காஷ்யா, சோனு சுரேஷ், ராஜ்பால் பகஞ்ச், காஜல் பார்டர், மனித தன்வி, டாக்டே ரோனி, மோகினி, ஹிருத்திக், பல்வீன் சிங் அப்படின்ற நேயர்களும் பாடல்களை விரும்பி கேட்டிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் அவருமே, அடுத்ததாக காட்டூர் சிவகுமார் வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து, சிவராமன் சுஜாதா சிவராமன், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி, இப்படி எல்லா நேயர்களுக்காகவும் ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றிகொண்டான். சர்வதேச அமைதிப்படை தினத்தையொட்டி உலகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றும் ஐக்கிய நாடுகள் அவையின் அமைதிப்படை வீரர்களுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மரியாதை செலுத்தியுள்ளார். அகமதாபாத்தில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான தயார் நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆய்வு செய்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய நாடுகளில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறவுள்ள நிலையில், ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதால் அப்பகுதியிலிருந்து வரும் லட்சக்கணக்கான ரசிகர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய பயணிகள் பின்பற்ற வேண்டிய பொது சுகாதார பயண நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை ஒன்றை இந்நாடுகள் வெளியிட்டுள்ளன. தெலுங்கானா அரசின் அனைத்து துறைகளின் நலத்திட்ட பயன்கள் மற்றும் அரசு சேவைகள் தொடர்பான விவரங்கள் இடம்பெறும் ஒற்றை சாளர பல்நோக்கு ஒருங்கிணைந்த அட்டையை உருவாக்க அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயது உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை நிபம் 100 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றார். பாரிஸில் நடைபெற்று வரும் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் இத்தாலியின் சின்னர் அர்ஜென்டினாவின் ஜுவான் மானுவேல் செருண்டுலோவிடம் தோல்வியடைந்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவேறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: 11:02
1: ആകാശവാണി. இலக்கியம் பேசுவோம். இலக்கியம் வழி மகிழ்ச்சி. பங்கேற்கிறார் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் பொன் சந்திரன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இலக்கியம் வழி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் நாம் உரையாட இருக்கிறோம். எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள் தமிழில் கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள் மற்றும் சினிமா விமர்சனங்கள் என்று பல துறைகளில் பல தளங்களில் இயங்கி வருகிறார். திரைத்துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். அங்கதமும் பகடியும் கொண்ட கதைகளையும் கவிதைகளையும் எழுதி வருகிறார். நிலை கண்ணாடியுடன் பேசுபவன், மூவந்தியில் சூளுறும் மர்மம் போன்ற கட்டுரை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். இன்றுதானே சொன்னார்கள் என்ற கவிதை தொகுப்பு, பட்டாளத்து வீடு, ஜார் ஒளிக போன்ற சிறுகதை தொகுப்புகளையும் வெளியிட்டுள்ளார். 2023 இவருடைய கொடைமடம் என்ற புதினம் வெளிவந்தது. எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் உரையாடலாம். சார் வணக்கம். சார்
3: வணக்கம்.
2: இது 2வது முறை நம்ம சந்திக்கிறோம். சார், நீங்கள் வந்து

0: பிறந்து வளர்ந்தது எங்க? உங்களுடைய இளமை பருவம் பத்தி சொல்லுங்க.
1: என்னுடைய சொந்த ஊர் மதுரை. மதுரையில் தல்லாகுளம். தல்லாகுளம்ன்றது நகரனுடைய மத்தியில் வைகை வடகரையில் இருக்குது. 100 வருஷத்துக்கு மேலே அங்கே இருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு தகவலாக வீட்டில் ஒன்று சொல்லுவாங்க, என்னுடைய அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மா மதுரையினுடைய அந்த ஆல்பர்ட் விக்டர் பாலம் கட்டிய பொழுது அதுக்கு வேலைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக ஏறக்குறைய ஒரு 100 வருஷத்துக்கு இல்லைன்னா 120 வருஷத்துக்கு மேலே மதுரையில் தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ தல்லாகுளம் தான் என்னுடைய பூர்வீகம். நான் படித்ததெல்லாம் பெரும்பாலும் தல்லாகுளத்தில் படித்தேன். என்னுடைய அப்பா இங்கே சென்னையில் மத்திய அரசு பணியில் இருந்தார், வருமான வரித்துறையில் இருந்தார். அப்போ என்னுடைய வீடு எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு. நான் பாட்டி வீட்டில் இருந்தேன். பாட்டி தாத்தாலாம் இறந்த பின்னாடி சென்னைக்கும் படிக்க வந்தேன். ஆக பெரும்பகுதி என்னுடைய இளமை பருவம் மதுரையும் கொஞ்சம் சென்னையும்ன்ற மாதிரி சொல்லலாம்.
0: அருமை சார், அருமையாக சொன்னீங்க. உங்களுடைய இளமை பருவம் பற்றி சொல்லிட்டீங்க, இந்த இலக்கிய ஆர்வம் எப்போ உங்களுக்கு வந்துச்சு?
1: யாருக்குமே இலக்கிய ஆர்வம் எப்போ வந்துச்சுன்றது, இன்ன தேதியிலிருந்து எத்தனாம் தேதியிலிருந்து அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யாருமே சொல்ல முடியாது.
0: ஏதாவது ஒரு தூண்டுதல்,
1: யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொல்ல துல்லியமாக சொல்ல முடியாது. ஆனால் இலக்கியம் வாசிப்பதற்கான தூண்டுகோள் அல்லது ஏன் வாசிப்புக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரியான பதில் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 70களினுடைய நடுப்பகுதியில் பிறந்தவர்களுக்கு, 70களில் பிறந்தவர்களுக்கு அந்த காலகட்டம் இன்றைக்கு இருப்பதைப் போல இவ்வளவு சத்தமான ஒரு காலம் இல்லை. இவ்வளவு ஊடகங்களும் இவ்வளவு சத்தங்களும் இல்லை, உறுதியாகவே இல்லை சமூகத்தில். என்ன முயற்சி பண்ணாலும் 10 மணிக்கு மேலே பாட்டு இருக்காது, ஏன்னா அதுக்கு பிறகு வானொலியில் பாட்டே கிடையாது. டேப் ரிகார்டர் யார்ட்டையுமே இல்லாத ஒரு காலம். திரும்ப வானொலி மறுபடியும் ஒளிபரப்பு தொடங்கினா தான். அப்போ பெரும்பகுதி மனிதர்களை தினசரி செய்தித்தாள்கள், சினிமா, வாரப்பத்திரிகைகள் இதுதான் ஆக்கிரமிச்சிருக்கு. நான் இயல்பா பாட்டி வீட்டில் வளர்றேன். அப்போ அங்கே என்னுடைய சித்தி மாத்திரம் இருக்காங்க. கை கட்டுற தூரத்தில் வீட்டில் புத்தகங்கள் இருக்குது. என்னுடைய சித்தி நல்ல வாசிப்பாளர். அப்போ எங்கள் சித்திக்கு நான் வந்து மதுரையினுடைய தல்லாவளத்தினுடைய கிளை நூலகம் ரோடு மேலே இருக்கும், அலர்வழி சாவலையில் ரோட்டு மேலே வந்து இருக்கும். அங்கே போய் நான் தான் எங்கள் சித்திக்காக போய் புத்தகங்கள் எடுக்க போவேன். அப்போ எங்கள் சித்தி என்னெல்லாம் புத்தகம் வேணும்னு சொல்லி விடுவாங்க. லட்சுமி, ஜெயகாந்தன், அனுத்மா, ஜோதிலதா கிரிஜா, சிவசங்கரி, வாசந்தி, சுஜாதா, ராகி ரங்கராஜன், சாண்டிலியன், கல்கி, ஜெகசிற்பியன், போ பெரிய பட்டியல். இதெல்லாம் நான் வந்து எடுத்துக்கொண்டு போய் எங்கள் சித்திக்கு கொடுப்பேன். அப்போ இயல்பாக எங்கள் சித்திக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய புத்தகங்களை நானும் படிக்கிறவனாக வந்து மாறுறேன். ஏன்னா வீட்டில் வாரப்பத்திரிகைகள் இருக்குது, அப்புறம் இந்த புத்தகங்களும் இருக்குது. இயல்பாக செய்வதற்கு வேறு என்ன இருக்குது? சினிமாலாம் எப்போயாவது தான் போக முடியும். பகல் பொழுதில், விடுமுறையான பொழுதில் விளையாடலாம். விளையாடுவது ஒரு எல்லை இருக்குது. எங்கள் பாட்டி என்னை பெருசாக விளையாடலாம் அனுமதிக்க மாட்டாங்க. திருவிளையாட்டுகள் எனக்கு பெரும்பாலும் அனுமதிக்கப்பட்டதே கிடையாது. எங்கள் பாட்டிக்கு எப்படி ஒரு பயம், ஒருத்தன் வெளியெல்லாம் போனால் தெருவிலையெல்லாம் போனால் கெட்டு போயிடுவான்ற மாதிரியான பயம். அதை விட பயங்கரமாக நான் இலக்கியம் படித்து கெட்டு போனேன்றது வேறு விஷயம். ஆனால் பாட்டிக்கு அப்படி ஒரு பயம் இருந்துச்சுனால எனக்கு பெருமளவில் இந்த தெருவிளையாட்டுகள் இதெல்லாம் மறுக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த சமயத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிப்புன்றது ஒரு வகையில் ஒரு ருசி மாதிரி தான். அந்த ருசி ஒருவருக்கு பிடிபட்டு விட்டது என்றால், இல்லைன்னா வேறு மாதிரி சொன்னோம்னா, வாசிப்பு என்னும் சர்ப்பம் ஒருவரை ஒருமுறை தீண்டி விட்டால் அப்புறம் அவருக்கு அந்த விஷம் இறங்குவதே இல்லை. ஆயிலுக்கும் அது மேலே மேலே மேலே ஏறி இறுதியாக அவர் நீலகண்டன் ஆகிறதை தவிர அவருக்கு வேறு வழியே கிடையாது. அப்போ அப்படித்தான் வந்து வாசிப்பினுடைய ருசி எனக்கு வந்து பிடிபடுது. என்னுடைய தனிமையை, தனிமையான பொழுதுகளை அது பெரிய அளவில் ஆற்றுப்படுத்துச்சு. அப்படித்தான் நான் வாசிப்புகளை வரேன். நிச்சயமாக வந்து என்னுடைய இளமை பருவத்தில் எனக்கு பெரிய கனவுகளை கொடுத்துச்சு. நான் கல்கியினுடைய பொன்னியின் செல்வனை படிக்க ஆரம்பிக்கிறேன், சாண்டிலியனை படிக்கிறேன், ராகி ரங்கராஜன் மொழிபெயர்த்த ஹென்றி ஷாரியனுடைய பேப்பிலோனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு பட்டாம்பூச்சி படிக்கிறேன், ரஷ்ய இலக்கியங்கள் கொஞ்சம் நூலகங்கள் கிடைக்கும். அது திறந்துவிட்ட நிலப்பரப்புகளும் உருவாக்கிய கனவுகளும் அலாதியானது, மிக மிக அலாதியானது. தலாவளத்தில் ஒரு கிளை நூலகத்தில் புத்தகம் எடுத்துகிட்டு போய் தான் வீட்டு வாசலில் உட்காந்து வாசிச்சுக்கிட்டு இருக்க பையன் தன் கனவின் வழியாக விரிந்து எங்கெங்கேயோ நிலப்பரப்புக்கெல்லாம் போகிறான். அது எனக்கு தந்த மகிழ்ச்சி, சொல்லணாத மகிழ்ச்சி. பயங்கரமாக வாசிப்புன்ற பித்து மிக கடுமையாக தலைக்கேறிடுச்சு. இன்றைக்கும் அது இறங்கவே இல்லை, அங்கேயே தான் இருக்குது.
0: இந்த பதில் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தது தான். ஏன்னா குழந்தைகள் வந்து கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போதோ இல்லை ஏதோ ஒரு வகையில் புத்தகத்தோடு ஒரு சம்மந்தப்பட்டு இருக்கும்போதோ அந்த குழந்தைகள் வந்து இயல்பாகவே படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஃபோன் தான் பேரண்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க, குழந்தைங்க அதை பார்த்து செல்ஃபோனுக்கு தான் போகிறாங்க. ஸோ படிப்போட முக்கியத்துவம் குறையிறது இப்படி தான் குறையுது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒரு பேரண்ட்ஸ் வந்து வாசிக்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்து குழந்தைகள், இல்லை ஒரு வீட்டில் ஒரு பெரியவர்கள், ஒரு தாத்தா பாட்டி யாரோ வாசிக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து அப்படியே வந்தாங்க. அந்த மரபு இப்போ கொஞ்சம் விட்டு போயிட்டே இருக்கு.
1: ஆமாம், நிச்சயமா நிச்சயமா. வாரப்பத்திரிகை படிக்கிறதுக்கு பெரும் போட்டி நிலவும். வெள்ளிக்கிழமை ஒரு வாரப்பத்திரிகை வருது, சனிக்கிழமை ஒரு வாரப்பத்திரிகை வருதுன்னா அந்த வாரப்பத்திரிகையை படிப்பதற்கு யார் முதல்ல படிக்கிறது அப்படின்றதுக்கெல்லாம் மிகப்பெரிய போட்டி இருக்கும். நான் வாசிப்பு ரொம்ப இயல்பாக சமூகத்தில் வந்துருச்சு. லைப்ரரியிலலாம் வந்து 11 மணிக்கு வந்து 8 to 11, 4 to 8 தான் கிளை நூலகம், 11 மணிக்கு அந்த லைப்ரரி ஊழியர் வந்து விரட்டு

0: கட்டுவார். கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லுவார். அவர் பலவிதமாக பத்திரமணியிலேருந்தே தொடங்கிடுவார். வெளியேற்றுவதற்கான வழிகளை செய்வார். போய் ஜன்னல் அடைப்பார், லைட்டை மத்துவார், ஃபேனை மத்துவார். மொத்தத்தில் யாரும் படிக்கக்கூடாதுன்ற ஒரு அபிப்பிராயத்தில் தான் இயங்குவார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி மனிதர்கள் நூலகத்தில் வந்து அவ்வளோ பேர் வந்து உட்காந்துருப்பாங்க. காலையில் 4 to 8 to 11 சரி, 4 to 8 சரி. 4 to 8 என்னென்னா ரொம்ப ஒரு மஞ்சள் பல்ப்பு தான், அதெல்லாம் வாசிப்பு உகந்ததே கிடையாது. ஆனால் அந்த மஞ்சள் விளக்கிலையும் உட்காந்து ஆட்கள் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. நிச்சயமாக வாசிப்பு அன்றைக்கு வந்து சமூகத்தில் ரொம்ப இயல்பாக இருந்துச்சு. வேற எந்த விதமான ஊசலாட்டங்களுக்கும் அன்னைக்கு வந்து இடம் கிடையாது, அப்படி தான் இருந்துச்சு. அதனால் வாசிப்பு என்பது சமூகத்தில் அன்னைக்கு ஒரு இயல்பான ஒரு தன்மையில் இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
1: எங்கள் வீட்லேயும் என்னோட தந்தை என்ன பண்ணுவார்னா, துப்பறியும் இதழ்கள் இருக்கும், நாவல்கள் இதழ்கள் வந்து வார வாரம் வருதுல, அது மாதிரி வர்றது அரசியல் இதழ்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அவர் படிச்சுட்டு என்ன பண்ணுவார், நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னு தெரிஞ்சவொடனே சினிமா பகுதியை மட்டும் கிழிச்சிடுவார். அது மாதிரி சில கதைகள், பெரியவர்களுக்கான கதைகள்லாம் அதில் வரும், அதெல்லாம் வந்து கிழிச்சிட்டு வச்சுட்டு போயிடுவார். அதை நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த ஆர்வம் தான் வந்து எனக்கும் வந்துச்சு. அதனால தானே எனக்கு ஒரு ஐயம் இருந்துச்சு. அப்படி தான் உங்களுக்கும் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் சிறு வயதில் நம்ம மனதில் விதைக்கப்படுறது, அது எப்போவுமே நம்ம கூடவே இருக்கும்.
0: நிச்சயமாக நான் இந்த வகையில் இதில் வந்து ஒரு வகையில் பாக்கியமாக நினைக்கிறேன். எனக்கு யாரும் கிழிக்கலாம் இல்லை, எல்லாமே கிடச்சிச்சு, எல்லாமே தாராளமாக கிடச்சிச்சு. அப்படி எல்லாமே கிடைத்தது என்னென்னா, நான் சீக்கிரமாக 8 to 9 நாவல்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 10 நான் வந்து பாலகுமாரோட மேற்குறிப்புகள்லாம் படிச்சிட்டேன். அது சீக்கிரமாக என்னை வந்து பெரிய மனிதர்களுடைய உலகத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருச்சு. இந்த உலகத்தை வேறொன்றாக பார்ப்பதற்கும், ரொம்ப சீக்கிரமாக இந்த உலகம் வேறு மாதிரியெல்லாம் இருக்கே அப்படின்ற மாதிரி புரிந்து கொள்வதற்கான ஒரு இடத்த வந்து எனக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சு. இவருடைய ஒரு நல்ல புகழ்பெற்ற படம் இருக்கும், சினிமா பாரடேஸ்னு ஒரு புகழ்பெற்ற படம் இருக்கு. அந்த படத்தில் வந்து இத்தாலியில் ஒரு சிறிய நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேட்டர், அதை ஒட்டியான கதை தான். அப்போ அந்த தேட்டருக்கு என்ன படம் வந்தாலும் முதல்ல அந்த படத்தை அந்த ஊரனுடைய பாதிரியார் பார்ப்பார். அதில் யாரெல்லாம் பார்க்கக்கூடாதுன்ற காட்சியை அவர் நல்லா பார்த்துட்டு அப்புறம் அதை வெட்டி வெளியில் போட்டுருவார். அது மாதிரி எனக்கு எந்த பாதிரியாரும் இல்லை. அதனால் நானே எல்லாவற்றையும் நானே எனக்கு எல்லாமே அனுமதிக்கப்பட்டுச்சு. அது நிச்சயமாக எனக்கு வந்து என்னை நல்லா தான் ஆக்கிச்சுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக என்னைய ஒரு சந்தோஷத்துக்கு தான் கொடுத்துச்சு. நிறைய கேள்விகளை கொண்டு வந்துச்சு. கூட இருக்கக்கூடிய சகமானவர்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமையை விட நான் மேம்பட்டவனாகத்தான் வந்து இருந்தேன். எல்லா வகையிலையுமே புரிதலாகவும் ஒன்றை பேசுவதிலும் சொல்வதிலும் நான் மேம்பட்டவனாக தருந்தேன். நிச்சயம் அதற்கு இந்த வாசிப்பு தான் காரணம் நான் நம்புறேன்.
1: நிச்சயமாக நாம் சொற்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இலக்கியம் வந்து ஒருத்தனை வந்து நல்ல மனிதன் ஆக்குமே தவிர அவனை தவறான வழியில கொண்டு போகாது அப்படின்றது உலக நியதி தான்.
0: ஆமா, அது நம்ம அப்படி சொல்லலாம். வசந்த மாளிகையில் ஒரு வசனம் இருக்கும், சிவாஜி சொல்வார், சின்ன எஜமா சில கெட்ட பழக்கங்களுடையவரை ஒழிய கெட்டவர் இல்லை அப்படின்னு. இலக்கியம் சில கெட்ட பழக்கங்களை உருவாக்குமே ஒழிய கெட்டவர்களை உருவாக்காது. ஒழுங்கா இலக்கியம் படித்தால், ஏன்னா இலக்கியம் வந்து இலக்கியத்தை நம் மனதுக்குள்ள அனுமதிச்சா, இலக்கியத்தை நம்மை சுத்திகரிப்பதற்கு அனுமதித்தால், இலக்கியம் தொடர்ந்து நம் வாழ்வினுடைய அறங்களை பற்றி தான் அது பேசுது. ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் பேசுது. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள அவன் எப்படி இயங்குறான்றத பற்றியான கேள்விகளை தொடர்ந்து அதை எழுப்பிக்கிட்டே இருக்கு. அப்போ இலக்கியம் என்பது நிச்சயமாக மனிதர்களை சுத்திகரிப்பதற்கு தான். நிச்சயமாக ஒரு சாதாரண மனிதர்களை விட ஒரு மேம்பட்ட மனிதனை உருவாக்குவதற்கான தன்மைகள் கொண்டது தன்னகத்தை அப்படின்னா நிச்சயம் இலக்கியத்திற்கு அப்படி உண்டு.
1: அருமையாக சொன்னீங்க. உங்களுடைய இலக்கிய முன்னோடிகள் அப்படின்னா யாரெல்லாம் பார்க்குறீங்க?
0: என்னுடைய இலக்கிய முன்னோடிகள் வந்து நிறைய பேர், ஒரு 9 நான் வந்து சொல்லணும். தமிழில் சொல்லணும்னா நிச்சயமா நான்
1: ஒரு 10
0: பாசிங்காரத்திலிருந்து தொடங்குவேன். தமிழை பொறுத்த வரைக்கும் நான் பாசிங்காரத்திலிருந்து தொடங்குவேன். பாசிங்காரம் என்னுடைய ஆதர்சமான முன்னோடி. புதுமைப்பித்தன், ஆ மாதவன், ஆதவன், ஜானகிராமன், நாஞ்சில் நடன், வனதாசன், ஜெயமோகன், ஆர் சூடாமணி, அப்போ இவங்களையெல்லாம் வந்து தமிழில் என்னுடைய ஆதர்ச எழுத்தாளர்கள். உடனே நினைவில் இருந்து நான் சொல்கிறேன் உடனே இவங்கெல்லாம் வந்து என்னுடைய நிச்சயமா ஆமுத்துலிங்கம் என்னுடைய ஒரு ஆதர்சமான ஒரு எழுத்தாளர். அப்போ இவங்கெல்லாம் தான் தமிழ் எழுத்தாளர்களில் என் ஆதர்ச எழுத்தாளர்கள் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். மொழிபெயர்ப்பு வழியாக சொன்னோம்னா, ரஷ்யன் லிட்ரேச்சர் வழியாக மிக கடுமையாக நான் ஈர்க்கப்பட்டவன். லியோ டாஸ்டாய், அலெக்சி தாஸ்தோய், மக்சிம் கார்கி, ஆண்டன் செக்கோவ், சிங்கி சைத்மாதோவ், மிக்கேல் ஷோலகவ், இவங்கெல்லாம் என்னுடைய மிக மிக மிக ஆதர்சமான படைப்பாளிகள். மிக்கேல் ஷோலகவ் அதே மாதிரி, ஹெமிங்வே இருக்கார் அவர் என்னுடைய ஆதர்சமான படைப்பாளி. இதெல்லாம் ப்ரோஸ் சார்ந்து, போயிட்ரி சார்ந்துமே தமிழில் நிறைய பேர் இருக்காங்க. ஆதர்சமான வனதாசன் இருக்காரு, கலாப்பிரியா இருக்காரு, தேவதச்சன் இருக்காரு, சுயம்பலிங்கம் இருக்காரு, இப்படி நிறைய பேர் சொல்ல முடியும். சமகாலத்தில் ரொம்ப என்னுடைய ஆதர்சமான இசையை சொல்லலாம், சபரிநாதனை சொல்லலாம், லிபியாரண்யாவை சொல்லலாம், இப்படி நிறைய பேரை வந்து சொல்ல முடியும். வேணி சூர்யாவை சொல்லலாம், இப்படி நிறைய பேர் என்னுடைய ஆதர்சமானவங்களாக இருக்காங்க. இவங்கெல்லாம் தான் என்னுடைய சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஆதர்சங்கள் சொல்லுவேன். முன்னோடிகள் அவங்கெல்லாம் தான் என்னுடைய முன்னோடிகள்.
1: நிச்சயமாக நேயர்களுக்கு உதவும் நம்புவோம். அருமையாக சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நம்மளுடைய தலைப்புக்குள்ள இப்ப போயிடுவோம். நம்மளுடைய தலைப்பு இன்னைக்கு வந்து இலக்கியம் வழி மகிழ்ச்சி. ஆனா முதல் கேள்வியை முரணாக தான் நான் ஆரம்பிக்க போறேன். இலக்கியத்துல உலக இலக்கியமா இருக்கட்டும், தமிழ் இலக்கியமா இருக்கட்டும், உன்னத இலக்கியம் நம்ம சொல்ற எல்லாமே துக்கம்தான் அதுல முன்வைக்கப்படுது பெரும்பாலும். அது ஏன்?
1: இந்த உலகத்துல வந்து மனிதர்கள் பிறந்தாங்கன்னா தவிர்க்கவே முடியாது அல்லது மாற்றவே முடியாதது என்றால், ஒரு மனிதன் பிறந்தான் என்றால் அவனுக்கு இறப்புன்னு ஒன்று இருக்கு, உறுதியா இருக்கு, அது ஒன்று மாற்றவே முடியாது. அப்புறம் மூப்புன்னு ஒன்று வரும், வயது கூட கூட மூப்பு, மூப்பு கூட கூட நோய் வரும். இப்போ இந்த நாளையுமே ஒரு மனிதனால் ஒரு பொழுதும் தவிர்க்கவே முடியாது. பிறப்பென்றால் இறப்பு, மூப்பு, நோய், இந்த நாளையுமே ஒரு மனிதனால் ஒரு பொழுதும் தவிர்க்க முடியாது. மனிதர்களுடைய இந்த வாழ்க்கையில் அடிப்படையாக மானுட குலத்தினுடைய பெரும் துயரமே நிலையாமை தான். நிலையாமை தான், ஒரு 60-70 வருஷம் இந்த பூமிக்கு வர்றோம், அவ்வளோதான், இறந்து போயிடுறோம், அவ்வளோதான் நிலையாமை தான். அப்போ இந்த நிலையாமையோடு இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள், இவ்வளவுதான் ஒருத்தருக்கான டைம் ஸ்பேஸ், இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான் ஒரு மனிதர்கள் வந்து இருக்க முடியும். அப்போ இந்த நிலையாமைக்குள் வாழக்கூடிய இந்த மனிதர்கள், இது எல்லாமே மனிதர்களால் மாற்றவே முடியாதது. வயோதிகத்தையும் மாற்ற முடியாது, மரணத்தையும் மாற்ற முடியாது, நோயை மாற்ற முடியாது, எதையுமே மாற்ற முடியாது. இதுக்குள்ள தான் நம்ம வந்து இருக்க போகிறோம். அப்போ மானுட குலத்திற்கு இயல்பாக துக்கம் என்பது சாஸ்வதம், இதை ஒன்றுமே மாற்ற முடியாது. அப்போ இந்த மானுட குலத்தினுடைய துக்கம் சாஸ்வதம் அப்படின்றப்ப, இந்த மானுட குலத்தினுடைய துக்கத்தை தான் தீவிர இலக்கியம் எப்பொழுதுமே பேசுது. மரணத்தை பற்றி பேசுது, பெரிய காலத்தை பற்றி பேசுது, யுத்தத்தை பற்றி பேசுது, மாற்றவே முடியாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாறா விதிகளை பற்றி இலக்கியம் பேசுது. ஏன் இலக்கியம் துக்கத்தை பேசுதுன்னா, இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதன் வழியாக, ஒருவர் மெசநகரில் என்னுடைய வீடு இருக்குது, என்னுடைய வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு 500 அடியில் தான் மின்மயானம் இருக்குது. எனக்கே ஒரு நாள் நான் செத்து போயிடுவேன், அதுக்காக இன்னைக்கே போய் அங்கே உட்கார முடியாது, அது வரும்பொழுது வரும். அந்த மின்மயானத்திற்கும் என் வீட்டிற்குமான இடையில தான் என்னுடைய பணியே இருக்குது, இதுக்குள்ளே தான் நான் வேலை பார்க்கணும். அப்போ இந்த துக்கத்தை, இப்படி இந்த உலகத்தில் இந்த துக்கம் இருக்குது, ஆமாம், அந்த துக்கம் நிரந்தரம், இந்த துக்கம் நிரந்தரம்னு ஒரு மனிதருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ இவ்வளோ நிலையாமை இருக்கும், அந்த நிலையாமைக்கு நடுவில் இவ்வளோதான் நம்மளுக்கான காலம், இந்த காலத்துக்குள்ளே நம்ம இந்த மானுட குலத்துக்கு என்ன சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இலக்கியம் மறுபடியும் துக்கத்தை பேசுவது என்பது இந்த துக்கத்திலிருந்து மீள்வதற்காகத்தான், இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான். இலக்கியம் படிக்கக்கூடிய ஒருவனுக்கு இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, ஆமாம், இது எல்லாமே எல்லாருக்கும், எனக்கு மட்டுமல்ல, எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோடான கோடி பேருக்கும் இதுதான் துக்கம். இந்த உலகத்தில் கோடான கோடி பேர் வந்துட்டு போயிருக்காங்க, எனக்கு பின்னாடியும் கோடான கோடி பேர், அதாவது இந்த உலகம் யுத்தத்திலோ எதிலோ போகவில்லை என்றால், இந்த உலகம் இருக்கும் என்றால் எனக்கு பின்னாடி கோடான கோடி பேர் வரப்போகிறாங்க. அந்த கோடான கோடி பேருக்கும் இதுதான் விதி. விதினா தலைவிதி இல்லை, விஞ்ஞானத்துடைய விதி. அவங்களுக்கு இதே தான், இதே பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய்மை, இதான் வரப்போகுது. அப்போ இந்த துக்கத்தை எவ்வளவு தெளிவாக மனிதர்களுக்கு விளங்கும்படியாக கலையின் வழியாக சொல்வதின் வழியாக துக்கத்திலேருந்து மீள முடியும். அப்போது ஒரு தீவிர இலக்கியம் துக்கத்தை தான் பேசும், துக்கத்தை தான் பேச முடியும். மகிழ்ச்சியை பேசுறதுல ஒன்று மகிழ்ச்சி அதுவாக இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நம்மளுடைய வாழ்வினுடைய பெரும்பகுதி என்ன, நம்மளுடைய வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட நம்ம வளர வளர நம்மளுடைய வாழ்க்கை வந்து பிரமிடுடைய முக்கோணம் மாதிரி ஆகுது. நமக்கு தெரிந்தவர் இழந்து போகிறாங்க, நம்மளுக்கு நெருக்கமானவங்க இறந்து போகிறாங்க. இன்னொரு ஒரு பெரிய மானுட குலத்தினுடைய துயரம், எல்லாமே கணந்தோறும் மானுடர்களுக்கு எல்லாமே கை நழுவிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கிறதுன்றது இக்கணத்தில் இது நழுவி நழுவி போய் இது முடிஞ்சவொடனே இது நினைவு. கேப்ரியா மார்கேசனுடைய ஒரு நல்ல பிரமாதமான வாசகம் உண்டு, நம் வாழ்வென்பது நாம் வாழ்ந்த சம்பவங்கள் மாத்திரமல்ல, நமது நினைவுகளும் சேர்ந்து தான், ரெண்டும் சேர்ந்து தான் எப்பயுமே லைஃபாக இருக்குது. நம்ம என்ன வாழ்கிறோம், அந்த வாழ்வை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம், ரெண்டும் சேர்ந்தா வாழ்க்கையாக இருக்குது. மனிதர்களுக்கு இங்கே அருளப்பட்டிருப்பது எல்லாமே உடனடியாக நினைவுகளாக மாறிடும், கை நழுவி போய்கிட்டே இருக்கும், ஒன்றை கூட பிடித்து வைக்க முடியாது. மானுட குலத்தினுடைய ஆக பெரும் துயரம் நான் நம்புறது, எதையுமே பிடித்து வைக்க முடியாது. கலைஞர்கள் தங்களுடைய படைப்பின் வழியாக காலத்தை பிடித்து வைக்க முயற்சி பண்ணுறாங்க, அதுதான் வழி. ஒரு சிற்பி ஒன்றை செதுக்குவதன் வழியாக ஜெந்தாயிலோரால் ஒரு ஓவியம் இருக்குன்னா, அந்த ஓவியம் 1000 வருடமாக மானுட குலத்தை நோக்கி சிரிச்சுக்கிட்டே இருக்கு, புனகித்துக்கிட்டே இருக்கு, அந்த சிரிப்பை அவர் பிடித்து வைக்கிறார். சங்க பாடலனுடைய ஒரு மானுட குலத்தினுடைய ஒரு யுத்தத்தை பற்றி பேசுவதன் வழியாக அது 2000 வருஷமாக அந்த யுத்தத்தினுடைய துயரத்தை பற்றி அது பேசிகிட்டே இருக்கு. அப்போ ஒரு இலக்கியத்தினுடைய வேலை இந்த மானுட குலத்தினுடைய சாஸ்வதமான துயரத்தை பேசுவதன் வழியாகத்தான் மானுடர்கள் இந்த துயரத்தை விளங்கிக் கொள்வதன் வழியாக தான் துயரத்தை கடக்க முடியும். அப்போ துயரத்தை தான் பேசணும், இலக்கியத்தினுடைய தலையாய பண்ணி துயரத்தை பேசுவாதான்.
0: நீங்கள் துயரத்தை பற்றி இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் என்ன கேட்கணும் அப்படின்னா, ஒரு கவிதையோ ஒரு சிறுகதையோ ஒரு

0: தினமும் உன்னதமான படைப்பா வருது அப்படின்னா அது மகிழ்ச்சியில இருந்து வர முடியுமா, இல்ல மிகப்பெரிய துன்பத்துல அந்த எழுத்தாளர் இருந்தா அதுலதான் வருமா?
1: நீங்க படைப்பாளி அதை படைக்கும் போது இன்பத்தில் இருந்தாரா துன்பத்தில் இருந்தாரான்னு நமக்கு தெரியாது. இப்ப தாஸ்தோயோ இல்ல நம்ம மகத்தான படைப்பை எழுதும் பொழுது அந்த படைப்பை படைத்தவர் என்ன இடத்துல இருந்தாருன்றதை நம்மளால நம்மளுக்கு சமகாலம்னா கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். அவருடைய வாழ்க்கை என்னவா இருந்துச்சு அப்படின்றது வழியா நம்ம கண்டுபிடிக்கலாம். சங்கப்பாடல் எழுதின ஒரு சங்கப்புலவன் அன்றைய தினத்தில் அவன் சாப்பிட்டுருந்தானா சாப்பிடலையா, வறுமையில் இருந்தானா அவன் மகிழ்ச்சியில் இருந்தானா, நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ ஒரு படைப்பு என்பது அந்த படைப்பு படைப்பை படைத்தவன் என்னவாக இருந்தான் அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமானா? ஒரு பொழுதும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த படைப்பு நம்மளுக்கு தரக்கூடிய உணர்வு தான் இறுதியானதே ஒழிய அதை படைத்தவர், நான் ஒரு படைப்பாளியாக நான் எப்படி சொல்வேன், என்னுடைய குடைமடம் நாவலை படிக்கிற நிறைய பேர் நிறைய இடங்களில் அழுதுன்னு சொல்லுவாங்க. அதை எழுதுன நான் அழலை, நான் ரொம்ப இயல்பாக இருந்தால் எழுதினேன். என்றோ நடந்த ஒரு துயரத்தை மறுபடியும் நான் வந்து மீளுருவாக்கம் செய்து மறுபடியும் ஒரு முறை எழுத்தின் வழியாக மொழியின் வழியாக அரங்கேற்றுகிறேன். நான் அழுகலை, ஆனால் அதை வாசிக்கிறவங்க அழுகிறாங்க, அது உண்மை தான். அப்போ எழுதின சாம்ராஜ் அன்னைக்கு அழுதுனானா? இல்லை. அப்போது ஒரு படைப்பாளியினுடைய மூலத்தில் அவர் படைக்கும் பொழுது அந்த படைப்பாளி என்னவாக இருந்தார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியுமானா? ஒரு பொழுதும் கண்டுபிடிக்க முடியாது. அது தேவை இல்லாததும் கூட, அது அவசியமும் இல்லை. அந்த படைப்பு நம்மளுக்கு என்ன கொடுக்குது, ரொம்ப ஒரு கேட்டு மிகவும் தேய்க்கப்பட்ட ஒரு வாசகம் இருக்குது. படைப்பால் இறந்து விட்டார், படைப்பு மாத்திரமே உயிரோடு இருக்கிறதுன்ற மாதிரி. அது ஒரு வகையில் உண்மைதான். படைத்து முடித்த பிறகு அந்த படைப்பாளிக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, படைப்பு மாத்திரமே இருக்குது. அந்த படைப்பு என்ன நம்மளுக்கு தருதோ அது மாத்திரம்தான் உண்மை. நிறைய இடங்களில் படைப்பாளிக்கும் படைப்புக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது, படைப்பு வேற ஒன்றாக உன்னதமாக இருக்குது, படைப்பாளி வேற ஒரு ஆளாக இருக்கார், ரொம்ப அற்பமானடா கூட இருக்கார். அது ஒன்றும் நம்மளை ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. ஏன்னா படைக்கும் போது அவர் கடவுளுக்கு ஒப்பானவர். அந்த எழுத்து மேசையில் எந்திரிச்சிட்டார்னா அவர் சாதாரண அற்பமானடன். அற்பமானடனுக்கு உண்டான சீனாகராஜனை துளைக்கி அழைத்தால் மகத்தான செழிப்பையிலாக கூட அவர் இருக்கக்கூடும். அப்போ அதனால் நம்ம வந்து அதை போய் நம்ம ஆராய முடியுமானா? ஆராய முடியாது, உறுதியாகவே முடியாது. அந்த படைப்பு நம்மளுக்கு என்ன தருது, அந்த படைப்பின் வழியாக நமக்கு உருவாகக்கூடிய மனநிலை என்ன அப்படின்றதான். மார்லன் பிராண்டோ சார்லி சாப்ளினை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, சார்லி சாப்ளின் தன்னுடைய பையனை ஓங்கி கன்னத்தில் அறைவார்னு சொல்கிறார். நமக்கு கேட்கும் பொழுது திடுக்கிட தகுந்த தகவலாக தான் இருக்கு. அப்படி வந்து மானுட குலத்துக்கு மிகப்பெரிய மானுட நேசத்தை ஆழ்ந்த கருணையிலிருந்து தான் நகைச்சுவை உணர்ச்சியை வருகிறது என்று சொல்லக்கூடிய சாப்ளின் தன்னுடைய பையனை அடிப்பார் அப்படின்னா அவர் சொல்கிறாரு. அவருடைய மகனே ஒரு இதில் நடித்தார், நடிப்பு வரல என்றக்காக மிக கடுமையாக கோபப்படுறத நான் பார்க்குறேன்னு சொல்லி பிராண்டோவே சொல்கிறார். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறது, சாப்ளினை எங்கேருந்து எடுத்துக்கிறது, சாப்ளின் எப்படிப்பட்டவர், அதை பற்றி நம்மளுக்கு கவலையே இல்லை. சாப்ளின்ன்ற மனிதர் என்னவாக இருந்தால், சாப்ளின்ற படைப்பு நூலியாக நான் பெறுவதும் அந்த படைப்பு நூலியாக நான் பெற்று அடையக்கூடிய மன விகாசம் தான் முக்கியமானதே ஒழிய இந்த படைப்பாளிகள் அன்றைய தினத்தில் அதை படைத்த பொழுது என்னவாக இருந்தாங்கன்னு ரொம்ப ஆராய பண்ணோம்னா நிறைய படைப்பை நம்மளால் ரசிக்கவே முடியாது. அப்படி ஒரு சிக்கலுக்குள்ளாயிரும். நம்மளுக்கு தெய்வம் மாத்திரம்தான் முக்கியம். தெய்வம் செதுக்கிய பொழுது சிற்பி என்னவா மனநிலையில் இருந்தார் அப்படின்றது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.
0: அருமையாக சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நம்ம படைப்பாளி வழியே பார்த்தோம். அதே மாதிரி இந்த துக்கங்களை படிக்கிற ஒருவர் மேலும் மேலும் துக்கமாக தானே ஆக முடியும். அப்படின்னு இருக்கும்போது இலக்கியத்தோட பாத்திரம் தான் என்ன? மனிதர்களை துக்கப்படுத்துவது தானா?
1: நிச்சயமா இலக்கியத்தினுடைய பாத்திரம் மனிதர்களை இந்த துக்கத்தை சொல்வதின் வழியாக, துக்கத்தை மேலும் மேலும் மேலும் சொல்வதின் வழியாக மனிதர்களை மேலும் துக்கப்பட வைப்பது அல்ல. பாரதியாருடைய ஒரு வரி இருக்கு, ரௌத்திரம் பழகுன்னு பாரதி சொல்றார். ரௌத்திரம் என்பதை கோபம், கோபம் என்பது ஒரு உணர்ச்சி, அந்த உணர்ச்சியை நீ பழகு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப துக்கம் என்பது இந்த மானிட குலத்திற்கு மிக இயல்பானது, இதுதான் சாஸ்வதமானது என்பதை மறுபடியும் மறுபடியும் சொல்வதன் வழியாக இந்த உலகத்தில் என்னுடைய கண்ணீர் துளி தான் உயர்ந்த கண்ணீர் துளி, அல்லது நான் மாத்திரம்தான் கண்ணீர் விடுகிறேன்ற ஒன்றிலிருந்து மாணவர்கள் விடுவிக்கப்படுவது ரொம்ப முக்கியம். எனக்கு மட்டுமில்லை இந்த துக்கம், எல்லாருக்கும். அந்த யார் தான் இந்த உலகத்தில் எதைத்தான் இழக்கவில்லைன்னு பாரதிபுத்திரனுடைய ஒரு கவிதை இருக்கு. இழப்பு யாருக்கு இல்லை? பேப்பர் எடுத்து நம்ம பார்த்தோம்னா விபத்து, மரணம், கொலை, நமக்கு அது எல்லாமே செய்தி. அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு அது பயங்கரமான துயரமான ஒன்று. அப்போ மேலும் மேலும் இந்த துக்கத்தை பற்றி பேசுவதன் வழியாக துக்கம் என்பது மானிட குலத்திற்கு பொதுவானது. மானிடர்கள் தொடங்கிய நாளிலிருந்து, மானிடர்கள் பிறந்து என்னைக்கு நம்ம மனிதர்கள் ஆனமோ, பிறந்துட்டோம்னா இறப்போம். பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான் கண்ணதாசனுடைய பாடல் மாதிரி நம்மளுடைய துக்கம் என்பது எப்போ தொடங்கினது? நம்ம என்னைக்கு மனிதர்களாக பிறந்து இந்த உலகத்தில் வந்தோமோ அன்னைக்கு பிறந்தது தான். ஏன்னா அன்னைக்கே நமக்கு வந்து பிறந்த உடனே தெரியும் நம்ம வந்து இறந்து போயிடுவோம். நம்ம கூட இருக்கவங்களாம் இறந்து போயிடுவாங்க. நம்ம கூட இருக்கவங்க நம்மளை ஒரு ஒரு நாளாக நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுடைய ஆசிரியர்கள், நம்மளுடைய ஆதர்சமான நம்மளுடைய முன்னோடிகள், கலைஞர்கள், படைப்பாளிகள் நம்மை கைவிட்டு போவாங்க. இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த கைவிட்டு போவாங்க அப்படின்றப்ப ஒரு மனிதன் தன்னை எப்படி தயார் செய்து கொள்வது? அதை தயார் செய்து கொள்வதற்கு தான் இலக்கியம் தேவைப்படுது. அப்போ இந்த துக்கம், இந்த மானிட குலத்திற்கான சாஸ்வதமான இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதன் வழியாக ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று, இந்த துக்கம்

0: மரண உலகத்திற்கு பொதுவானதுன்னு ஒன்று புரியிடும். அது ஒரு ஞானம். இன்னொன்று, அப்படி ஒரு ஞானத்தை பெறுவதன் வழியாக இந்த நிலையற்ற வாழ்க்கை எவ்வளோ முக்கியமானது, இவ்வளவுதான் காலம், இந்த காலத்துக்குள்ளே தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரும் புரிதலுக்கு மரண உலகம் வந்தடை. அப்போ துக்கத்தை பேசுவது என்பது துக்கத்திற்காக அல்ல, துக்கத்திலிருந்து மேலெலும்பி இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான். நம்ம வந்து இவ்வளோதான், அப்போ 60-70 வயசு, ஆமாம் அவ்வளோதான் வாழ்க்கை, இதுக்குள்ளே உன்னால் எவ்வளோ பயணப்பட முடியுமோ பயணப்படு, எவ்வளோ பாடல் கேட்க முடியுமோ பாடல் கேட்கும், எவ்வளோ சினிமா பார்க்க முடியுமோ சினிமா, எவ்வளோ அன்பாக இருக்க முடியுமோ எவ்வளோ அன்பாக, எவ்வளோ காதல் செய்ய முடியுமோ அவ்வளோ காதல் செய், எவ்வளோ சகமனிதர்களோட கருணையாக இருக்க முடியுமோ கருணையாக அன்பாக இரு, என்னென்னலாம் பார்க்க முடியுமோ என்னென்னலாம் செய்ய முடியுமோ எவ்வளோவெல்லாம் அந்த வாழ்வை வாழ முடியுமோ இல்லையா, நான் உன்னுடைய ஆற்றோருடைய வரி உண்டு, எனக்கு இன்னும் எத்தனை சூரியோதயங்கள் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன, எல்லாருக்கும் எவ்வளோ சூரியோதயம் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ சூரியோதயத்தை பாரு, இந்த வாழ்க்கையை வந்து வாழணும், இந்த வாழ்க்கையை 7 நாளும் வாழ்வான் தமிழன்னு வண்ணாசன் சொல்வார், அது மாதிரி 7 நாளும் வாழ்வது எப்படி அப்படின்ற ஒரு இடத்துக்கு மனிதர்களை கூட்டிகிட்டு போகும். அவ்வளோதான் நம்மளுக்கு 70 வருஷம் தான். இந்த 70 வருடத்தில் 10 வயது வரைக்கும் அறியாமையில் இருக்கும், ஒரு 13-14 வயசில் தான் நான் அப்படின்னு ஒன்று உருவாகுது. அந்த நான் உருவான காலத்திலேருந்து மரணம் வரைக்கும் எப்படி செம்மையாக வாழ வேண்டும் என்பதை இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதன் வழியாக எனக்கு வந்து நான் எப்படி சொல்லுவேன், ரொம்ப லிட்ரேச்சர் வழியாகத்தான், இலக்கியத்தின் வழியாகத்தான் நான் அந்த ஞானத்தை அடைகிறேன். இன்றிலிருந்து நான் மரணிக்கும் நாள் வரைக்கும் எனக்கு துக்கமே கிடையாது. துக்கமே கிடையாதுன்னா இதெல்லாம் எல்லாமே நடக்கும், ஆனால் அது வரைக்கும் எனக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த உலகத்தில் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக. ஆயிரக்கணக்கான பாடல்களும் ஆயிரக்கணக்கான நல்ல சினிமாக்களும், காண வேண்டிய நிலப்பரப்புகளும், பார்க்க வேண்டிய நண்பர்களும், நல்ல உணவுகளும், அவ்வளவு கொட்டி கிடக்க முன்னாடி ஒரு மனிதன் துக்கப்படுவதற்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்ல, ஒரு கவிதை போதும் ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடைவதற்கு, ஒரு கவிதையை வச்சுக்கிட்டு அவன் அவ்வளோ மகிழ்ச்சியாக வாழ்ந்த முடியும். அப்போ இலக்கியம் இந்த துக்கத்தை மறுபடியும் பேசுவது என்பது மனிதர்களை பேரானந்தத்திற்கு கூட்டி செல்வதற்கு தான். இவ்வளவுக்கு மத்தியில் நீ எப்படி செம்மையாக வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக தான். அதனால் நிச்சயமாக வந்து இலக்கியம் துக்கத்தை பேசுவதன் வழியாக துக்கத்தில் மேலும் மறுபடியும் துக்க சாகரத்தில் மனிதர்களை மூழ்கடிப்பதல்ல இலக்கியத்தினுடைய நோக்கம் ஒரு பொழுதும் அல்ல. இது சாகரம், இது இப்படித்தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்பதை புரிந்து கொள்ள வைப்பது தான், அப்படித்தான் நான் நினைக்கிறேன்.
1: சொர்க்கமும் இதுதான், நரகமும் இங்கே தான், இந்த நொடியில வாழ்ந்துரு அப்படின்றது,
0: இந்த நொடியில வாழ்ந்துரு, நரகம்ன்றது நரகமும் கூட இல்லை, சொர்க்கம் நரகம்ன்ற ரெண்டுமே இல்லை, இது இப்படித்தான் காலகாலமா இருக்கு. நம்மளுடைய பிரபஞ்சம் நம்மளை அப்படித்தான் படைத்திருக்கு, நான் மாத்திரம் இல்ல, தோன்றுதல் மறைதல்லாம் பிரபஞ்சத்தினுடைய விதி, நமக்கு இல்லை, எல்லா உயிரியும் மலைகள் கடல்கள் சின்ன உயிரி பெரிய உயிரி டினோசர் எல்லா பேத்துக்கும் தோன்றுதல் மறைதல். இந்த தோன்றுதல் மறைதலுக்கு நடுவில் நம்ம என்னவா இருக்கோம்ன்றதான், இந்த தோன்றுதல் மறைதல் நடுவில் என்னவா இருக்கோம்ன்றதை பற்றி பெரும் புரிதல் கொண்டவர்கள் பெரும் கலைஞர்களாக பெரும் காரியங்கள் செய்கிறார். மற்றவர்கள் அவங்கவுங்க சின்ன உலகத்துக்குள்ளே இருக்காங்க, எறும்புக்கும் வாழ்க்கை இருக்குன்னா ஆமாம் எறும்புக்கும் வாழ்க்கை இருக்குது, அது மாதிரி சின்ன உலகத்துக்குள்ளே வாழ்றாங்க. அந்த எறும்பாக இருப்பதா டினோசராக இருப்பதா என்பது அந்தந்த மனிதர்களுடைய புரிதல், அவர்களுடைய சொந்த முடிவன் மூட சொல்ல மாட்டேன், வாழ்வை அவர்கள் புரிந்து கொண்ட விதங்களிலிருந்து அவர்கள் செல்ல போகின்ற பாதை. ஆனால் இந்த தோன்றுதல் மறைதலுக்குள்ள தான் நீங்கள் அத்தனை மானுட நாடகம், இதை எப்படி செம்மையாக வாழப்போகிறீர்கள் என்ற கேள்வியைத்தான் இலக்கியம் இந்த துக்கத்தை சொல்வதன் வழியாக இருக்கு. தசோனுடைய போரும் அமைதியும் படிப்பதன் வழியாக, ஆமாம் யுத்தம் அந்த யுத்தத்தை புரிந்து கொண்டேன்னு சொன்னால் இன்னைக்கு ஈரான் யுத்தத்தை பார்க்கும்பொழுது ஆமாம் இப்படி தான் யுத்தம் நடந்துட்டுருக்கு. அப்போ மாநாட குளம் எல்லா காலகட்டத்திலும் யுத்தங்களோட தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த யுத்தத்தை நம்ம எப்படி எதிர்கொள்வது, இந்த துயரங்களை நம்ம எப்படி எதிர்கொள்வது, அல்லது இந்த யுத்தத்துக்கு எதிராக நம்ம என்ன செய்வது இப்படின்ற இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அப்போ இலக்கியத்தினுடைய வேலை இந்த துக்க நதியிலிருந்து மனிதர்களை நிச்சயமாக கரை சேர்ப்பது தான் இலக்கியத்தினுடைய வேலை.
1: அருமையா சமகாலத்தோட தொடர்புபடுத்தியும் சொல்லிட்டீங்க, இந்த இலக்கியத்தை வாசிப்பதன் வழியாக ஒருவர் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அது சொல்லுங்க.
0: இலக்கியத்தை வாசிப்பதன் வழியாக ஒருவர் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னா, எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க, எல்லோரும் இலக்கியம் படிப்பவர்கள் படிக்காதவர்கள் எல்லா பேரும் தான் வாழ்கிறாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எல்லோரும் வர்றாங்க இருக்காங்க, எல்லாருக்கும் வயதாகுது, ஒரு படிக்கிறார், ஒரு வேலைக்கு போகிறார், திருமணம் செய்கிறார், குழந்தை பெறுகிறார், அப்புறம் அந்த குழந்தை வளர்கிறாங்க, அந்த குழந்தைக்கு திருமணம் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து பேரன் பேத்தி எடுக்கிறாங்க, அப்புறம் ஒரு நாள் இறந்து போகிறாங்க. இதுதான் ஒரு மனிதர்களுடைய கிராஃப். இதுக்குள்ளே இலக்கியம் படிப்பவர் எங்கு ஒரு மேம்பாடான இடத்திற்கு வருகிறார் அப்படின்றதான் முக்கியமான கேள்வி. இதிலிருந்து ஒரு சாதாரண மனிதர் வாசிக்காதவர்களிடமிருந்து வாசிப்பவர் எங்கே வந்து வேறுபடுறார் அப்படின்னு சொன்னால், இந்த வாழ்க்கையினுடைய இந்த ஓட்டத்தை இப்படி எல்லாரும் போயிட்டு இருக்கோம்ன்ற இந்த ஓட்டத்துக்கு மத்தியில் இந்த இலக்கியம் என்பது மனிதர்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, இதுக்கு முந்தின கேள்வியில் சொன்னோம், இந்த தோன்றுதல் மறைதலுக்கு உள்ள எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்குன்றதை தான் இலக்கியம் சொல்லு. சின்ன சின்ன விஷயங்களின் கடவுள் அப்படின்னு சொல்லி வேணா சொல்லிட்டு புத்தகம் இருக்கு. அவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த உலகத்தில் ரொம்ப நுண்ணியமான அவ்வளவு அழகான விஷயம் வரும். ஒரே ஒரு பூவை எடுத்துக்கொண்டு நீங்கள் 1 மணி நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்னா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறம் அவ்வளோ அற்புதம், அவ்வளோ வேலைப்பாடு இருக்குது அதுக்குள்ளே, அவ்வளோ இயற்கை பிரபஞ்சம் அவ்வளோ வேலை பார்த்துருக்கு. அப்ப இந்த இலக்கியம் மனிதர்களுக்கு

இலக்கியத்தில் எப்படி இலக்கியத்தின் வழியாக இலக்கியம் என்ன வகையில் மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை தருது, எப்படி மகிழ்ச்சியை ஆக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு பாடல் உங்களை மகிழ்ச்சி படுத்துது இல்லையா, நல்ல பாடல் மகிழ்ச்சி படுத்துது. ஒரு அற்புதமான நிலப்பரப்பு உங்களுக்கு பயங்கரமாக மகிழ்ச்சி அடைய வைக்குது. அந்த அற்புதமான நிலப்பரப்பு மகிழ்ச்சி அடைக்குதுன்னு அங்கங்கே இலக்கியம் வருதுன்னு ஒரு கேள்வி வரும். அது அற்புதமான நிலப்பரப்புன்னு உணர்வதற்கு தான் இலக்கியம். ஓ, இது இவ்வளோ அழகான நிலப்பரப்பு இல்லையா அப்படின்னு கற்றுக் கொடுக்குறது இலக்கியத்தினுடைய வேலை தான். நிலவை எல்லா பேரும் தான் பார்க்குறாங்க, ஆனால் நிலவை வந்து ஒரு வாசிக்கிறவன் பார்க்குறதுக்கும் ஒரு கவிதையோடு துவைந்தவன் நிலவை பார்க்கும்போது நிலவு அவனுக்கு வேற, ஒரு அதிகாலை வந்து வாசிக்கிறவனுக்கு வேற.

0: கற்றுக் கொடுக்கறது இலக்கியத்தினுடைய வேலை தான். நிலவை எல்லா பேரும் தான் பார்க்குறாங்க, ஆனால் நிலவை வந்து ஒரு வாசிக்கிறவன் பார்க்குறதுக்கும் ஒரு கவிதையோடு துவைந்தவன் நிலவை பார்க்கும்போது நிலவை அவனுக்கு வேற, ஒரு அதிகாலை வந்து வாசிக்கிறவனுக்கு வேற. அப்போ வாசிக்கிறவனுடைய கண்ணை இந்த இலக்கியம் துடைத்து தருது. இந்த துடைத்து தருவதன் வழியாக இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், வரக்கூடிய சிக்கல்கள், இதில் வரக்கூடிய நெருக்கடிகள், இதில் சந்திக்கக்கூடிய துயரங்கள், இது எல்லாவற்றையுமே இந்த இலக்கியத்தினுடைய தோளிலிருந்து உட்கார்ந்துட்டு அவன் பார்ப்பதன் வழியாக அவனால் அதை சுலபமாக கடக்க முடியுது. அப்போ இலக்கியம் படிக்கின்றவன் எப்படி மகிழ்ச்சி அடைய முடியும்னா, இந்த அன்றாடம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த மானுட நாடகத்தை முதல், அவனுக்கு மானுட நாடகம்னு அவனுக்கு முதல் தெரியும். அந்த மானுட நாடகம்னு இது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், அவன் முதல் அதுலேருந்து விலகின்ற வேடிக்கை பார்க்குற இடத்துக்கு வந்துடுறான். ஆமாம், இது எல்லாத்துக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்றப்ப, நான் இந்த நாளில் எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்க முடியுமோ அவ்வளோ மகிழ்ச்சிகரம். மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுன்னு என்ன, இப்போ நான் வந்துட்டு இருக்கப்போ வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்க விசனங்களும் திடீர்னு அப்படி மேகம் சொல்லுது. மேகம் சொல்லுதான் விசன ரொம்ப அழகாயிருது. இந்த மேகம் சூழ்ந்து அப்படியே வெயில் குறைஞ்சு மேகம் வந்த உடனே விசநகர் அழகாக இருக்குன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது இலக்கியம் தான். கவிதை வழியாக நான் வந்து இதை வந்து பார்க்குறேன். ஒவ்வொரு கணமும் என்னை சுற்றி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய அழகு எல்லாவற்றையுமே பார்க்க கற்றுக் கொடுப்பது இலக்கியம் தான். இலக்கியம்ன்றது அழகை பார்க்க கற்றுக் கொடுக்கறது தான், நுட்பத்தை பார்க்க கற்றுக் கொடுக்கக்கூடியது தான். அப்போ ஒருத்தனுடைய இந்த வாசிக்கிறவனுடைய வாசிப்பவன் எங்கே வந்து மற்றவர்கள்லேருந்து மாறுபடுறான் மேம்படுறான்னா, அவனுக்கு இந்த பிரபஞ்சத்தில் மறைந்திருக்கக்கூடிய அத்தனை அழகையும் காட்டுவது இலக்கியத்தினுடைய வேலை. அதை பார்த்தவனுக்கு என்ன துக்கம், அவனுக்கு துக்கமே கிடையாது, துக்கமே இல்லை.
1: இலக்கியம் வந்து ஒரு துக்க நிவாரணி அப்படின்றீங்களா?
0: உண்மையாகவே சந்திரன், மாணவர்களே மாணவர்களுக்காக தயாரித்துக் கொண்ட மருந்து தான் அது. இல்லைன்னா அந்த வாழ்க்கையை நீங்க இலக்கியம் கலை இல்லாமல் இந்த மாணவர்களத்தை யோசிச்சு பாருங்களேன், அது எவ்வளவு கொடூரமானதா இருக்கும். அப்புறம் மாணவர்களம் கலை இல்லாமல் வளர்ந்திருக்கவே முடியாது. கலை முதல் ஒன்று கற்பனை பண்ணும், அந்த கற்பனையை தான் அப்புறம் விஞ்ஞானம் வந்து பூர்த்தி செய்யும். முதல் கனவு காணுவது கலை தான், அந்த கனவு கலையில் கற்பனை செய்யக்கூடியதை பின்னதாக விஞ்ஞானம் வந்து வேறு வகையில் வந்து பூர்த்தி செய்யுமே ஒழிய, கனவுகளை இந்த உலகத்துக்கு காலகாலமாக கனவுகளை மாணவ உலகத்துக்கு வழங்கி கொண்டிருப்பது கலை மட்டும்தான். கனவின் வழியாகத்தான் நம்ம எப்பயுமே வளர்றோம், கனவின் வழியாகத்தான் நம்ம மேம்பட்டுட்டே இருக்கோம். அப்போ மனிதர்களே மனிதர்களுக்கு இவ்வளவு தான் அந்த வாழ்க்கை அப்படின்றப்ப, இந்த வாழ்க்கையை இன்னும் பெருசாகிறது எப்படி, இந்த 70 வருட வாழ்க்கைக்குள்ளே 700 வருட வாழ்க்கையை வாழ்கிறது எப்படி அப்படின்றதுக்கு மனிதர்கள் கண்டுபிடிச்சா தான் கலை. நான் ஒரே நேரத்தில் 100 நிலப்பரப்பில் வாழ்வேன், 100 கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிருவேன், 100 மொழி பேசுகிறவனுடைய துக்கத்தை எனக்கு தெரியும் அப்படின்னா, இந்த 70 வருடத்தை 700 ஆக 7000 ஆக மாற்றுவதற்கு தான் கலை. அது வழியாக தான் அப்போ ஒருத்தர் ஆக முடியும். இந்த சின்ன வாழ்வை பெரிதாக கலைடாஸ்கோப்பில் ஒரு 10 வலையில் போட்டு அப்படியே மாற்ற காட்சிகள் மாறுவது போல, கலை தான் நம்மளை இந்த அற்ப இந்த சின்ன மாட வாழ்க்கையை அப்படி பெருசாகும். புள்ளில் வழியாக தெரியக்கூடிய அந்த நீர்த்துளியில் தெரியக்கூடிய மொத்த பூமி என்ற மாதிரி இந்த உலகத்தை பார்ப்பதற்கு கலைதான் மனிதர்களுக்கு. மனிதர்களே கண்டுபிடித்தது என்ன, மனிதர்களுக்கு தெரியும் நம்ம ரொம்ப சின்ன ஆள், இந்த சின்ன ஆள் பெரிய கனவை அடைவது எப்படி, பெரிய கனவுகளில் வாழ்வது எப்படி.
1: மிருகமாய் இருந்த ஒரு மனிதனை மனிதத்துக்கு கொண்டு
0: கனவு, ஆமாம், மிருகமாய் இருந்த ஒரு மனிதனை கனவு தானே மனிதனா மாத்தது. மிருகத்துக்கு கனவு இருக்கா, இருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. ஆனா மனிதர்களுடைய கனவு தானே, அவர்களுடைய சந்தோஷமும் கனவு தான், துக்கமும் கனவு தான். இழந்ததெல்லாம் கனவுல வரும், அடைய வேண்டியதும் கனவுல வரும், ரெண்டுமே தானே வரும். அப்போ மானுடர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு, தங்களுக்கு சிறகு முளைக்க, தங்களால் பறக்க முடியும் என்று கண்டறிந்தது கலையின் வழியாக தான்.
1: நேயர்களே, இன்று நாம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் இலக்கியம் வழி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இன்று நாம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் இலக்கியம் வழி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். இடைவேளைக்கு முன்னாடி பேசும்போது நம்ம நிறைய இலக்கியத்தோட பங்கு பத்தி பேசிட்டோம். நம்ம வாழ்வில் அது என்ன செய்கிறது? நம்ம
1: வாழ்க்கையில எனக்கு சலிப்பே இல்லை. ஏன் சலிப்பே இல்லைன்னா, யாருக்கு சலிப்பு வரும்? செய்வதற்கு ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு, இந்த வாழ்க்கையினுடைய நுட்பத்தை அறியாதவர்களுக்கு, இந்த பிரபஞ்சத்தினுடைய

0: அழகையும் ரகசியங்களையும் புரியாதவர்களுக்கு தான் சலிப்பு. எனக்கு சலிப்பு இல்லைன்னா எனக்கு எப்பயுமே எனக்கு கண்ணுக்கு முன்னாடி 100 புத்தகம் இருக்கு, பார்க்க வேண்டிய நூற்றுக்கணக்கான சினிமா எப்பயும் இருக்கு. இன்னும் நான் போய் பார்க்க சந்திக்க வேண்டிய அல்லது இன்னும் நான் போய் அடைய வேண்டிய நிலப்பரப்புகள் இருக்கு. அப்போ என் வாழ்க்கையில் எனக்கு முன்னாடி இன்னையிலிருந்து ஒரு 500 வருஷம் எனக்கு கொடுத்தா வாழ்வதற்கு என்கிட்ட இருக்கானா இருக்கு. 500 வருஷம் என்ன படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கும், தீரவே தீராது, ஒரு பொழுதும் தீர்ந்துராது. இப்போ அமெரிக்கா போயிருந்தப்ப மியூசியம் போகிறேன், மியூசியம் போகிறப்ப அமெரிக்காவில் மியூசியங்களை அவ்வளோ பேர இருப்பதான் வச்சுருக்காங்க. ஒரு மியூசியத்தில் ஒரு அரங்கத்தை பார்த்து முடித்தா சாயங்காலம் ஆயிடுது. வண்ணதாசனுடைய ஒரு புகழ்பெற்ற மிக அற்புதமான ஒரு கவிதை வரி இருக்கும், கண்காட்சி நேரம் காலை 8 முதல் 4 என்கிறது காலத்தின் வெட்டுக்கிளி அப்படின்னு ஒரு வரி வரும். அப்போ 4 மணி ஆயிடுது, 4 மணி ஆனவுடனே வெளியேற்றுறாங்க, வெளியே வர சொல்கிறாங்க. அப்போ எனக்கு தோணுது வாழ்க்கையே இவ்வளோதான், இந்த மியூசியம் மாதிரி தான், இவ்வளோ பெருசு, இதனுடைய ஒரு சின்ன பாகத்தை நான் பார்த்துட்டு வெளியில் வரேன். அப்போ இந்த வாழ்க்கைன்றது மிகப்பெரிய ஒரு அருங்காட்சியகம், இந்த அருங்காட்சியகத்தை ஒரு மனிதனால் முழுமையாக பார்த்துட முடியுமா? பார்த்துட முடியாது. அப்போ எங்கே சலிப்பு வரும்? சலிப்பு வருவதற்கு இடமே கிடையாது. அப்போ மானிடர்களுக்கு இந்த இலக்கியம் என்ன தருது, எப்படி ஒரு அன்றாடத்தில் திரும்ப ரொம்ப எக்கச்சக்கமாக நம்ம கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, 2 வார்த்தை தான், பயங்கரமாக போர் அடிக்குது, டிப்ரெஷன் இப்படின்னு கேட்குறோம். இலக்கியம் வாசிக்கக்கூடிய ஒருவனுக்கு அவன் போர் அடிக்கின்ற ஒரு சொல்லவே மாட்டான். டிப்ரெஷன் சென்னைக்கு வேணால் வருஷத்துக்கு 2 தடவை வரலாம், இந்த மனிதருக்கு வரவே கூடாது. அப்போ ஏன் வரக்கூடாது அப்படின்னா, வராது அப்படின்னா அவனுக்கு அவ்வளவு இருக்குது. நான் நுகர்வு வெறி சொல்லலை, இது எல்லாமே ரசித்தல், நுகர்தல் அல்ல, பொருள் இல்லை. நான் சொல்லக்கூடிய எதுவுமே பொருள் கிடையாது, புத்தகமோ இசையோ பாடலோ நிலப்பரப்போ எதுவும் பொருள் அல்ல. புத்தகம் வேணால் பொருள் இருக்கலாம், அந்த பொருள் வழியாக கன்சியூம் பண்ணுறது கொண்டு இல்லை, அதில் இந்த ட்ரீமை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிற போகிறோம். அப்போ இலக்கியம் ஒருவருக்கு அன்றாடத்தில் என்ன தருதுன்னா, மிக அழகான வசீகரமான கனவுகளை, அது பொய்யான கனவுகளில், போதையான கனவுகளில், நனவான கனவுகளை இலக்கியம் வந்து வழங்குது. அப்போ இலக்கியம் ஒரு மானுடனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சலிப்பை இல்லாதாக்குது, ஒவ்வொரு கணமும் சந்தோஷம் அப்படின்னு உணர வைக்கிது. ஒவ்வொரு கணத்தையும் வாழணும், நான் ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சி தான். நான் ஒரு ஓவியர் சமீபத்தில் கண்டடைஞ்சேன், ஃப்ரெஞ்சு ஓவியர் கிளாடி மேனே அப்படின்னு சொல்லி, அவர் லண்டன் நகரத்தில் இருக்கக்கூடிய வாட்லூர் பாலத்தை 100 தடவை வரைஞ்சிடறார், 100 தடவை அந்த பாலத்தை வரைஞ்சிட்டே இருக்கார். ஏன்னா யோசிச்சு பார்க்கும்போது தோணுது, ஏன் வாட்லூர் பாலத்தை நிறைய வெனிஸில் இருக்கக்கூடிய பல கட்டடங்களையும் அவர் அப்படி வரைஞ்சிருக்கார். இப்படி வரைவதன் வழியாக மேனே என்ன முயற்சி பண்ணுறாரு அப்படின்னா, காலத்தை அதன் வழியாக பிடிச்சு வச்சிட முடியுமான்னு பார்க்குறாரு. 100 தடவை என்ன அதில் ஒரு உண்மைனா, ஒரு கணம் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சியெல்லாம் அடுத்த கணம் வேறு வேறு வேறு மாறிட்டுங்க, இந்த வேறு வேறு வேறு வேறு மாறுறதை தான் அவர் வந்து வரைஞ்சிட்டே இருக்கார். அப்போ கணந்தோறும் இந்த கணம், ஒவ்வொரு கணமும் மாறக்கூடியது, ஒவ்வொரு கணத்துலேயும் வேற ஒன்றாக இருக்குது இந்த உலகம். அப்போ இலக்கியம் படிக்கக்கூடிய ஒருவனுக்கு அவனுடைய அன்றாடத்தில் இருக்கக்கூடிய சலிப்புக்கு இடமே இல்லாமல் அவனை ஆக்கி வைக்கிது. இசை கேளு, பாடல் பார், படம் பார், வெளியில் போ, நடந்து போ, கடற்கரை பார், மரத்தை பார், பறவைகளை பார், மனிதர்களை பார், மனிதர்களோட பேசு, எவ்வளவு இருக்குது, கோயிலுக்கு போ, சிற்பங்களை பார், கடவுளை கும்பிடணுன்ற அவசியமெல்லாம் இல்லை, சிற்பங்களை பார், அந்த அமைதியில் தோய்ந்துரு, எவ்வளவு இருக்குது, எவ்வளோ இருக்குது, மானுடர்களுக்கு இல்லாத சந்தோஷமா? அப்போ அந்த சந்தோஷத்தை தான் இலக்கியம் வழங்குது. அது ஒரு மானுடைய அன்றாடத்தில் அது செய்யக்கூடியது தான். 1000 பேர் போகலாம், அந்த 1000 பேரில் நான் தனித்தவன் என்னை உணர வைக்கிறது இலக்கியத்தினுடைய வேலை.
1: அருமையாக சொன்னீங்க. நம்மளுடைய தலைப்பை வந்து முழுசாகவே அலசி ஆராய்ஞ்சிட்டோம். அடுத்து நான் நம்மளுடைய நேர்காணல் தொடங்கும் போது சொன்ன 2வது சந்திப்பை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. நான் உங்களை கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சாந்தமில் பெட்ரோல் பங்க் வாசலில் பார்த்தேன். நீங்கள் வந்து உங்கள் நண்பர் பெட்ரோல் போட்டு வந்துட்டுருக்காரு, 8 மணி இருக்கும், அடையார் பாலத்துக்கிட்ட 8 மணி இருக்கும், நீங்கள் ஒரு புத்தகத்தை வச்சு ரொம்ப தீவிரமாக படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதனால் நீங்கள் ரொம்ப எப்போவுமே வாசித்து கொண்டிருப்பவர் அப்படின்றது எனக்கு அதில் விளங்கியிருக்கு. நான் அதனால் உங்ககிட்ட இந்த கேள்வி நிச்சயமாக கேட்டாகணும். ஒரு மனிதன், மனிதனாக பிறந்தவன் வாழ்நாளில் வாசித்தே ஆக வேண்டிய புத்தகங்கள் அப்படின்னா ஒரு 5 புத்தகங்கள் நீங்கள் சொல்லுங்கள்.
0: ரொம்ப கஷ்டமான கேள்வி, என்ன ஒரு 5 புத்தகம் கேட்கறது தான் அதுக்கூடிய கஷ்டமே.
1: சொல்லுவீங்க, ஆனால் நேரம் தான் இல்லை.
0: 5 புத்தகம்ன்றது அப்படி சுருக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் தமிழில் ஒருத்தர் படித்தே தீரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் நிச்சயமாக வந்து பாசிங்காரத்தினுடைய புயலிலே ஒரு தோணியும் கடலு கப்பால் நாவலையும் நிச்சயமாக ஒருத்தர் படித்தே தீரணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தோன்னா அசோகமித்திரன் என்னுடைய ஆதர்ச படைப்பாளியில் ஒருவர். அசோகமித்திரனுடைய 18வது அட்சயக்குடையை நான் ரொம்ப மிக உறுதியாக சொல்லுவேன், தமிழில் வாசித்தே தீரணும்னு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப உறுதியாக வந்து சொல்லுவேன். நாஞ்சில் நாடனுடைய மிதவையையும் சதனக குதிரைகளையும் நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப வந்து தீவிரமாக பரிந்துரைப்பேன். இதுக்குள்ளே வராத ஒன்று, அதாவது

0: அவ்வளவு தீவிரமான ஒரு இலக்கிய படைப்புன்னு அதை சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லை. ஆனால் நம் சமகால வாழ்வை, சமகால வாழ்வின் துயரத்தை அல்லது அவலத்தை, மோசமான பக்கத்தை, அல்லது நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் இவையெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதை பற்றியான புரிதலை வழங்கக்கூடிய, நாம் என்ன மாதிரியான காலத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு மணிசேவத்திரன் கேட்குற மாதிரி, நம்ம என்ன மாதிரியான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வி எழுப்பக்கூடிய சா பாலமுருகனுடைய சோழகர் தொட்டியை நான் வந்து உறுதியாக சொல்வேன். அப்புறம் நிச்சயமாக நான் ஆண்டுதோறும் படிக்கக்கூடிய, ஒவ்வொரு வருஷம் படிப்பதை என்னுடைய ஒரு கடமை போல வைத்திருக்கக்கூடிய எழுத்தாளர் ஜெயமோனுடைய காடு நாவலை சொல்வேன். இதான் நான் உடனடியாக அஞ்சுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டால் உடனே எந்த விதமான பெரிய முன்தீர்மானம் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய.
1: அருமையாக சொன்னீங்க. அதே மாதிரி உங்களுடைய குடைமடம் புதினம், அதை பற்றி சில வரிகள் மக்களுக்காக சொல்லுங்க. அந்த தலைப்பு குடைமடம் என்று ஏன் வச்சுங்க? அது
0: நான் அந்த நாவலை பொறுத்த வரைக்கும் படப்படாத நாயகர்கள் ஒரு அரசியல் கருத்திற்காக, தாங்கள் வரிந்து கொண்ட ஒரு அரசியல் கருத்திற்காக. இந்த உலகத்தில் மானுடர்களுக்கு மிக உயர்ந்தது உயிர் தான். இந்த உயிரை தாங்கள் வரிந்து கொண்ட லட்சியத்திற்காக விடவும் துணிந்த மனிதர்களை பற்றியான, தோழர்களை பற்றியான கதை தான். அப்போ அந்த நாவல் எழுதின பிறகு அதற்கான ஒரு தலைப்புக்கு ரொம்ப ரொம்ப தேடுறோம் தேடிட்டே இருக்கோம். அப்போ கவிஞர் இசை தான் கபிலருடைய அந்த பாடல்லேருந்து இந்த இடத்தை கண்டுபிடிச்சு சொல்கிறார். அந்த பாடலுடைய சாரம் என்னென்னா, மழை பெய்யும் பொழுது அது நல்லவர்கள் கெட்டவர்கள்லாம் பாய்ச்சலாம் பெய்யுறது, எல்லாருக்கும் பெய்யுது. அதே மாதிரி இந்த பாரி மன்னன் கொடை கொடுக்கும்போது தனக்கு முன்னால் யாரெல்லாம் இருக்கிறார்கள், நிற்பவர் யார் என்றெல்லாம் பார்க்கறதுல இல்லை, மடக்கொடை அப்படின்னு சொல்கிறார். நான் என்னுடைய தோழர்களையும் அப்படிப்பட்ட மடக்கொடையாளர்கள் தான் சொல்வேன். அவங்க கவலையே படலை. இந்த லட்சியத்துக்காக, ஒரு மக்களுக்காக, ஏழைகளுக்காக, சாதாரண மக்களுக்காக, அவர்களுடைய உரிமைகளுக்காக நிற்கிறோம். அவர்கள் உரிமைக்காக நின்று நாம் உயிரையும் விட துணிந்தவர்கள், உயிரையும் விட்டவர்கள், அவர்களை எழுதணும்னு சொல்லி நான் நினச்சேன். அதுதான் குடைப்படம்.
1: அருமையாக சொன்னீங்க. அதே மாதிரி இந்த கேள்வி எல்லா எழுத்தாளர்கள்கிட்டையும் கேட்பது தான், அதனால் அதையும் உங்ககிட்ட நான் வந்து மரபுக்காக கேட்டுடுறேன். எழுத விரும்புபவர்களுக்கு, புதுசாக வர்றவங்களுக்கு, இல்லை எழுதிட்டு இருக்கவங்க கூட சரி, நீங்கள் கூறும் அறிவுரை என்ன? சில விஷயங்களை நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது, அடிப்படையாக வச்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
0: அறிவுரை அப்படின்னு சொன்னோடனே எனக்கு முதல்ல தோன்றது வந்து ரெண்டு இது தான். ஒரு அறிவுமதியோட கவிதை இருக்குது, அறிவுரைகள் அறிவுரைகள் ஈயை விரட்டும் பசுவின் வால் அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது. இந்த உலகத்தில் எப்பயுமே அறிவுரை அப்படித்தான், ஈயை விரட்டும் பசுவின் வாழ், ஈயும் ஓஞ்சு போகிறதில்லை, பசுவனுடைய வாழும் ஓய்வதே இல்லை. இல்லைன்னா இங்கிலீஷில் ஒரு நல்ல சேயிங் இருக்குது, இளைஞர்களுக்கு என் தப்பான அறிவுரை, யாருடைய அறிவுரையும் கேட்காதீர்கள் அப்படின்னு. அறிவுரையே இல்லை, நான் இப்போ சொல்கிறது அறிவுரையே அல்ல. ஒரு சக படைப்பாளியாக என்னுடைய நான் வாழ்வில் நான் கண்டடைந்ததுலேருந்து பகிர்தல்னு தான் சொல்ல முடியும். அறிவுரை என்ற சொல் மேலே எனக்கு பெரிய ஒவ்வாமை உண்டு. அது அறிவுரை எப்பொழுதுமே, ஏன்னா அறிவுரைன்னொன்னே அதில் ப்ரீச் வந்துடுது, அது இல்லை. அப்போது எழுதுகின்ற ஒருவருக்கு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அவர் எவ்வளோ தூரம் இந்த உலகத்தை பார்க்குறாருன்றது முக்கியம், பராக்கு பார்க்குறது ரொம்ப முக்கியம். பராக்கின் வழியாகத்தான் இந்த உலகத்தை பார்க்க முடியும். ஆனால் இந்த பராக்கை வெறும் பராக்காக பார்த்தோம்னா வெறும் பராக்காமல் போயிடும். அவர் ஒரு அரசியல் தெளிவோடு அந்த பராக்கை பார்த்தால் இன்னும் அழகு. ஆக நன்றாக பராக்கு பாருங்கள், அரசியல் தெளிவோடு பாருங்கள் அப்படின்றதான் நான் சொல்லக்கூடியது.
1: அருமையாக சொன்னீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு கேள்வியாக இதை வச்சுக்கலாம். உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிகள் என்ன?
0: சினிமா இயக்கணும், அதற்கான வேலைகளில் இருக்கேன். ஆனால் சினிமா இயக்கணும், அதற்கான வேலைகளில் இருக்கேன்றப்ப எப்பொழுதுமே நான் வாழ்க்கையில் நம்புகிறேன் இந்த இயக்குனர் ஆன அந்த நாள் தான் என்னுடைய மகிழ்ச்சியான நாள் தான், அப்படி இல்லை. அதுக்கு நான் இன்றையிலேருந்து எவ்வளோ காலமாக அதுக்கான வேலைகள் இருக்கணும், அது எல்லாமே என்னுடைய மகிழ்ச்சியான தருணம் தான். ஏழு கடல் தாண்டி, ஏழு மலை தாண்டி அந்த கிளியினுடைய கழுத்தில் தான் அந்த ராட்சசனுடைய உயிர் இருக்குன்ற மாதிரி மகிழ்ச்சி அங்கே இருக்குன்னு நான் நம்பல. மகிழ்ச்சி இன்றையிலேருந்து இப்பிறந்தே வந்து இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ இயக்கணும், நிறைய புத்தகங்களை உரிமை வாங்கி வைத்திருக்கிறேன். நான் ரொம்ப மதிக்கக்கூடிய எனது 30 ஆண்டு கால ஆசிரியரான, என்றும் என்னுடைய ஆசிரியராக தொடரக்கூடிய தோழர் தியாகனுடைய 2 புத்தகங்கள், சுவர்கள் சுத்திரங்கள், கம்பிக்குள் வெளிச்சங்கள், இந்த 2 புத்தகமும் தமிழுடைய ஆகச்சிறந்த சிறை இலக்கியங்கள். அதை படம் பண்ணுவதற்கான உரிமை வாங்கியிருக்கேன். அப்புறம் என்னுடைய குடைமடத்தை எடுக்கணும்னு பெரிய ஒரு கனவு இருக்குது. இதெல்லாம் சினிமா சார்ந்த கனவுகள், அதுக்கு வேலை பார்த்துட்ருக்கோம். கனவுகள்ன்றப்போ நம்ம கனவுகளுக்காக உழைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை, அதை மிச்சத்தை பிரபஞ்சம் பார்த்துக்குறோம், அதான் விஷயம். நம்ம வேலை நம்ம வேலை பார்க்குறது மட்டுமே தான். இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் மதுரை சார்ந்து இன்னும் 2-3 நாவல் எழுதணுன்ற ஆசை இருக்குது. 2வது நாவல் எழுதிட்டுருக்கேன், நிறைய கதைகள் எழுதணும். இவ்வளோ தான் அந்த வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். 3-4 நாவல், கொஞ்சம் படம், அப்புறம் நந்தா படத்தில் ராஜிக்கிறேன் சொல்கிற மாதிரி வந்த காரியம் முடிஞ்சால் போயிட்டே இருக்குன்னு போயிட்டே இருக்க வேண்டியது. ரொம்ப மகிழ்ச்சியாக அப்புறம் விட்டு போயிட்டே இருக்குது, அவ்வளவு தான். அப்படித்தான் நம்புகிறேன் சந்திரன்.
1: உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிகளுக்கு ஆகாஷ்வாணியின் வாழ்த்துக்கள் இன்றுமே உண்டு. எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களே, உங்களுடைய அயராத பணிகளிலிருந்து, படைப்புலகத்திலிருந்து சிறிது இடைவெளி எடுத்து ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக இந்த நேர்காணலில் பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி.
0: நன்றி சந்திரன். எப்பொழுதுமே கலைவாணியினுடைய அருளோடு தான் நான் இருக்கேன்.

0: நம்புறேன். அதோட ஆகாசவாணியும் சேருது. மகிழ்ச்சி.
1: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். இலக்கியம் வழி மகிழ்ச்சி பங்கேற்றவர் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள். உடன் உரையாடினார் பொன் சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது
2: கொல்லத்தான் நினைக்கிறேன்
1: நாடகம். எழுதியவர் ஜி நாகதேவன் அவர்கள். இந்நாடகத்தில் நடிப்பவர்கள் கண்ணனாக கே சிவபிரகாசன், இன்ஸ்பெக்டர் வைஜெயந்தியாக ஷர்மிளா நசீர், போனில் மர்ம குரலாக ஸ்ரீனிவாச முருகன், வைதேகியாக சி சசிகலா, தேவியாக ரேவகிஸ்வரி ஆகியோர். நாடக அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: கொல்லத்தான் நினைக்கிறேன்
1: நாடகம்.

0: ஐயோ, கொலை செஞ்சு குப்பை மேட்டில் போட்டிருக்காங்களே.
1: தள்ளுங்க தள்ளுங்க, யாரும் டெட் பாடி கிட்ட போகாதீங்க. ஏம்மா, உனக்கு வேற தனியாக சொல்லணுமா? நடந்து போங்க. அப்படி 8-11 க்ரௌடு கிளியர் பண்ணு.
2: தீங்கு செய்யாத உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்குனது யாருங்க? யாருங்க?
1: அம்மா அம்மா, பாடி கிட்ட போகாதீங்க. நீங்க இறந்தவருக்கு என்ன உறவு?
2: இன்ஸ்பெக்டர் மேடம், நான் இவரோட மனைவிங்க. என் பேரு வைதேகி.
1: மிஸ்ஸஸ் வைதேகி, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? இது பெரிய இழப்பு உங்களுக்கு. தினமும் காலையில சார் வாக்கிங் போவாங்களா?
3: நீங்க
4: கண்ணன், இதோ கொலை செய்யப்பட்டு கிடக்கிற ராஜாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மேடம். 30 வருஷம் பழக்கம். ராஜாவும் நானும் ஒன்னா படிச்சு ஒரே ஆபீஸ்ல தான் மேடம் வேலை பார்க்கறோம். இவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கனவுல கூட நினைக்கல மேடம், கனவுல கூட நினைக்கல. ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் பண்ணதில்ல மேடம் இவன். ராஜா,
1: மிஸ்டர் கண்ணன், ராஜாவோட பிறப்பு உறுப்பு அறுத்து கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அப்படின்னா எதிரிகள் இல்லாம எப்படி? கொலை செய்யப்பட்ட ராஜாவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது எதிரிகள், பெண் பழக்க வழக்கம், பணம் கொடுக்கல் வாங்கல்னு ஏதாவது உண்டா?

0: மேடம், என் கணவருக்கு அப்படிலாம் எந்த பழக்கமும் இல்லைங்க, எதிரிங்க கூட கிடையாதுங்க. வீடு விட்டா ஆபீஸ், ஆபீஸ் விட்டா வீடுன்னு இருந்தாருங்க. எப்பவாவது ஞாயிற்றுக்கிழமையில ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க் சாப்பிடுவாருங்க. அது கூட பெரும்பாலும் எங்க வீட்டு மொட்டை மாடியில தாங்க நடக்கும். இவரை போய் யாரு கொலை பண்ணாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே மேடம்.
1: உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க?
0: ரெண்டு குழந்தைங்க மேடம், ஒரு பொண்ணு ஒரு ஆணு. பொண்ணு 6வது படிக்கிறான், பையன் 5வது படிக்கிறான். அவங்கள நான் இனிமே எப்படி மேடம் வளர்ப்பேன், எப்படி வளர்ப்பேன், எப்படி கர சேர்ப்பேன்?
1: மிஸ்டர் கண்ணன், உங்க நண்பரோட மனைவிக்கு ஆறுதல் சொல்லுங்க, மத்ததை அப்புறம் விசாரிக்கிறேன். ஏட்டையா, எஸ்ஐ வந்துட்டார்ல, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. காலையில கொலை செய்யப்பட்ட ராஜாவோட பாடியை முதல்ல பார்த்தவங்க, இந்த வழியா போனவங்கன்னு எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்துருங்க, விசாரிப்போம். மிஸ்ஸஸ் வைதேகி, நீங்களும் மிஸ்டர் கண்ணனும் முதல்ல ஆக வேண்டியதை பாருங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே பாடியை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம்.
0: மேடம், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மேடம், என் கணவர் ஒருத்தருக்கும் தீங்கு நினைக்காதவர் மேடம். அவரை யாரு எதுக்காக கொன்னாங்கன்னு எனக்கு கட்டாயம் தெரியணும் மேடம், கட்டாயம் தெரியணும்.
2: ஆமா மேடம், மேடம் யாரோ ராஜாவை தவறா புரிஞ்சுக்கிட்டு யாரையோ பழி தீக்கிறதுக்கு பதிலா ராஜாவை பழிக்காடா ஆகிட்டாங்க மேடம். எனக்கு அப்படிதான் தோணுது.
1: கூல் டவுன், கூல் டவுன். இந்த இன்ஸ்பெக்டர் வைஜெயந்தி இத்தனை வருஷம் சர்வீஸ்ல விசாரிச்ச எந்த கேஸ்லயும் குற்றவாளியை பிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தாம விட்டதே இல்லை. வெயிட் அண்ட் சீ.

என்னங்க என்னங்க ஏங்க என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க? தினமும் உங்களை நேர்ல பாத்துட்டு இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு உங்களை போட்டோவில் பார்க்குற நிலைமைய உண்டாக்கிட்டீங்களே. ஏங்க ஏங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஏங்க இப்படி கொடூரமா உங்களை கொல்ற அளவுக்கு ஒரு எதிரியா? ஏங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்வீங்களே, உங்க எதிரி யாருன்னு என்கிட்ட சொல்லாம போயிட்டீங்களே, ஏங்க இப்படி பண்ணீங்க ஏங்க?

0: ஹலோ, யாருங்க?
1: ஹலோ, யாரு? கொலை செய்யப்பட்ட ராஜாவோட மனைவி வைதேகியா?
0: ஆமா சார், ஆமா. நீங்க யாரு சார்? அவரோட ஃப்ரெண்டா?
1: நான் உன் கணவரோட பரம எதிரி. அவனை திட்டம் போட்டு கூறு போட்டு கொண்டது நான் தான்.
0: என்னது, என் புருஷனை கொண்டது நீதானா? அட பாவி, நீ யாரடா? நீ யாரு?
1: செல்லாக்குட்டி, செல்லாக்குட்டி, நீ யாருன்னு கேட்டா போட்டோவோட பயோடேட்டா அனுப்ப. நான் என்ன ஐடி கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட போறேன். நானே திட்டம் போட்டு அழகா போலீஸுக்கே சந்தேகம் வராம பெரிய கொலை செஞ்சிருக்கேன்.
0: ஐயா, உங்களை கெஞ்சி கேக்குறேன், என் கணவர் என்ன தப்பு செய்யாதவர்? அவர் என்ன தப்பு செஞ்சாருன்னு அவரை கொலை செஞ்சீங்க?
1: உன் புருஷன் நல்லவனா? அது உனக்கு. எனக்கு அவன் கொடுத்த டார்ச்சர், மன உளைச்சல், அவனால நான் பட்ட அசிங்கம், அவமானம், சாவை விட பெருசு. அதுக்குத்தான் அவனுக்கு சாவுக்கு மேல தண்டனை
0: கொடுத்தேன். உங்களுக்கு பொண்டாட்டி புள்ளனு அழகான குடும்பமே இல்லையா? உங்களுக்கு ஈவு இரக்கமே இல்லையா?
1: அழகான குடும்பம் எனக்கு இருக்குது. உன் புருஷனால நான் பட்ட வேதனைய என் மனைவி கேட்டு துடிதுடிச்சு போனாலே, பல நாள் தூக்கம் கெட்டு போனாலே, நடு ராத்திரியில நானும் என் மனைவியும்

0: நிலைக்கு ஆளாக்குனது யாரு? யாரு?
1: உன் புருஷன் ராஜா தான்.
2: சார், உங்களுக்கு இவ்வளவு பாதிப்பு வரும்படிக்கு என் கணவர் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சாரு சார்? என்ன துரோகம் செஞ்சாரு?
0: இங்க பார் வைதேகி, அவர் என்ன செஞ்சாரு, நான் யாருன்னு கதை சொல்ல உனக்கு போன் பேசலமா? ஒரு கொலை தான் செஞ்சிருக்கேன், இன்னும் மூணு கொலைகள் பாக்கி இருக்குது. உன் ரெண்டு பிள்ளைங்க, நீ உன் வம்சத்தைய அழிக்க போற. நீங்க எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது.
2: என்னது, இன்னும் மூணு கொலைகளா? என் வம்சத்தை அழிக்க போறீங்களா? என்ன சொல்றீங்க?
0: ஆமா, மூணு கொலைகளையும் கச்சிதமா செய்து முடிப்பேன். அதுக்கு என் செல்லையில நீதான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ரொம்ப ஓடாம, எங்கேயும் போய் ஒளியாம, நான் வரும்போத என்கிட்ட ஈஸியா என்ன டயர்ட் ஆக்காம செத்துடுங்க. முதல்ல உன் பிள்ளைகளை கொண்டு உனக்கு பயம் வீதி மன உளைச்சல கொடுத்துட்டு அப்புறம் மீதி இருக்கிறவன் உயிரை எடுத்துக்குவேன்.
2: அடப்பாவி, நீயும் மனுஷன் தானடா, நீயும் அம்மா வயித்துல தானடா பிறந்த.
0: அடடடடா, இந்த பொம்பளைங்களை கொல்லணும்னாலே இப்படிதான் சென்டிமெண்ட் டயலாக் பேசிய நம்மள கொன்னுடுவாங்கப்பா.
2: பின்ன என்னையா, பச்சை பிள்ளைங்க வளர வேண்டிய முட்டுக்களை கொலை செய்ய போறேன்னு சொல்றீங்களையா?
0: சரி, உங்க வீட்டுக்காரர் கொலை செஞ்ச மாதிரி உன் பிள்ளைகளை கொலை செய்ய மாட்டான். என் முடிவை மாத்திக்கிறான் செல்லாம்.
2: அப்போ அப்போ என் பிள்ளைங்களை கொல்ல மாட்டேன்றியா? ரொம்ப நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.
0: ஆனா கத்தி இல்லாம, ரத்தம் வராம, வலி இல்லாம சாகடிப்பேனே. சின்ன பிள்ளைங்க துடிக்கிறத பாக்குறத எனக்கு கஷ்டமா இருக்கும். அழுகாச்சு அழுகாச்சு வரும். இது எப்படி இருக்க?
2: அடப்பாவி, நீ திருந்தவே மாட்டியா?
0: செல்லம், கொலைய ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அது தானா நடக்கும். எப்ப பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன். பண்ணும் போத வந்தே தீருவேன். நீ போலீஸுக்கு போ, ஜட்ஜி கிட்ட போ, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. போன வச்சுக்கிட்டுமா செல்லகுட்டி? பாய்டா.

0: ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். யாரு, எங்கிருந்து பேசுங்க?
1: மேடம்,
2: மேடம்,
1: மேடம்,
2: மேடம்.
1: வைதேகி, கண்ணன், ஏன் பதட்டம் வர்றீங்க? அதான் ஸ்டேஷன் வந்துட்டீங்கல்ல, பயப்படாதீங்க. ரெண்டு பேரும் இப்படி உட்காருங்க. உங்களையும் உங்க பிள்ளைங்களையும் கொன்னுடுவேன்னு மர்ம நபர் போன்ல மிரட்டினான்னு சொன்னீங்கல்ல, என்னாச்சுன்னு சொல்லுங்க.
3: ஆமா மேடம், போன்ல ரொம்ப மிரட்டினா மேடம். அது மட்டும் இல்ல மேடம், கணவனை கொன்னது நான் தான். உங்க வம்சத்தையே அழிச்சாதான் ஆத்திரம் வெறி அடங்குன்னு சொல்றான் மேடம். மேடம்,
1: ஓ, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க மூணு பேர் உயிருக்கும் நான் கேரண்டி. எந்த போன் நம்பர்ல இருந்து எங்க இருந்து பேசிருப்பான்னு ட்ரேஸ் பண்ணி பாப்போம். நிச்சயம் அவனை கண்டுபிடிச்சிடலாம், பயப்படாதீங்க. உங்க போனை கொடுங்க, சைபர் கிரைம்ல கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொல்லலாம்.
2: மேடம், ராஜாவோட பிரிவை என்னாலே தாங்கிக்க முடியல. வைதேகி என் தங்கையாவே நினைச்சி பழகிக்கிட்டு வர, அவங்க ரெண்டு குழந்தைங்களும் மாமா மாமான்னு என் மேல உயிரையே வச்சிருக்காங்க. நான் தான் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல். கொஞ்சம் உடனே ஆக்ஷன் எடுத்து கண்டுபிடிங்க மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ்.
3: ஆமா மேடம், என் கூட பிறக்காத அண்ணன் மாதிரி தான் கண்ணா அண்ணன். என் பிள்ளைங்களுக்கு காட் ஃபாதர் மாதிரி மேடம்.
1: ஓ,
3: என் பிள்ளைங்களுக்கு புளிப்பு மிட்டாய் பிடிக்கும்னு மறக்காம அடிக்கடி வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. தீபாவளிக்கு ட்ரெஸ் பட்டாசுன்னு என் பிள்ளைங்களுக்கு தாய் மாமா மாதிரி சீர் செய்வாரு மேடம்.
1: ஓ, ஐ சி.
2: மேடம், மேடம், உங்க என்கொயரியில ஏதாச்சும் க்ளூ கிடைச்சதா?
1: சிவியரா விசாரிச்சுட்டு இருக்கோம். கொலையாளி ரொம்ப புத்திசாலி. பெண் பிரச்சனையில ராஜாவை கொலை செஞ்சதா போலீஸ திசை திருப்ப ராஜாவோட பிறப்பு உறுப்ப கட் பண்ணிருக்கான். ஆனா கொலைக்கான காரணம் வேற. எந்த கெட்ட பழக்கமும் சண்டை சச்சரவும் இல்லாத ராஜா ஏன் கொலை செய்யப்படணும்? இட்ஸ் எ

0: கிரிமினல் கேஸ். வைதேகி, மர்ம நபர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினா இல்லையா? அவன் நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்கோம், பார்ப்போம் ஏதாவது விஷயம் கிடைக்கும். ஹலோ, சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டா? ஆ சொல்லுங்க. அப்படியா? ஓ ஓகே, ஐ சி. சரி சரி, ஓகே.
1: மேடம் என்னாச்சு?
0: கர்நாடகா சிம்ல இருந்து கொலையாளி பேசி இருக்கான். ட்ரேஸ் பண்ணா சிம் டெத்னு காட்டுதான். ஒரு முறை பேசிட்டு சிம்ம உடைச்சு தூக்கி போட்டுவானுங்க. இதுவும் நமக்கு ஃபெயிலியரா போச்சு. பாப்போம், விசாரணையை துரிதப்படுத்துவோம். வைதேகி, உங்க வீட்டை கண்காணிக்க குறிப்பா ராத்திரியில காவலுக்கு போலீஸ் அனுப்புறேன். ஸ்கூலுக்கு போற உங்க பிள்ளைகளை போலீஸ் மட்டும் இல்ல, நீங்களும் கண்காணிங்க. பாதுகாப்பா பாத்துக்கோங்க. ஏதாவது ஃபோன் வந்தா, கொலை பத்தி ஏதாவது க்ளூ கிடைச்சா ஃபோன் பண்ணுங்க.
2: ஓகே மேடம்.
1: என் ஃப்ரெண்டு ராஜாவோட பசங்க என் பசங்க மாதிரி மேடம், நான் பாத்துக்கிறேன். இதை விட எனக்கு என்ன வேலை?
0: ஓகே, பீ கேர்ஃபுல்.
1: வரேன் மேடம்.

0: யாருங்க?
1: என் பட்டுக்குட்டி, என் செல்லா குட்டி. வேர்க்க விறுவிறுக்க போயே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரியா?
0: யாருன்னு எனக்கு தெரியாது. இப்பதான் என் புருஷனை வாரி கொடுத்துட்டு வேதனைப்பட்டு இருக்கேன் சார். அடுத்த வேதனையும் தாங்க, உடம்புலையும் மனசுலையும் திரும்பல சார. உங்க முடிவை மாத்திக்கோங்க சார், பிளீஸ் சார்.
1: ஒரு முறை முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டேன். இப்ப கூட உனக்கு ஏன் போன் பண்ணேன் தெரியுமா? உன்னையும் உன் பிள்ளைகளையும் கொலை பண்ண ரெண்டு மூணு மாடல்ல கத்தி வாங்கினா. அதுல எந்த மாடல் கத்தியில நீங்க சாக விரும்புறீங்கன்னு தெரிஞ்சுக்க வீட்டுக்கு கூரியர்லாம் அனுப்பியிருக்கேன். வாழற உரிமைய உங்களுக்கு தராட்டியும் சாகர உரிமையாவது உங்க விருப்பம் போல கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. எப்படி
0: நல்லனாவி, நீ எங்களை சாகடிக்க வேணாம். நீ குடுக்கற டார்ச்சர்லயே நாங்க செத்துருவோம் போல இருக்கு. நீ யாருடா? நீ யாரு? அப்படி என்னதான்டா உனக்கு என் கணவர் கெடுதல் செஞ்சாரு?
1: அத நான் மீண்டும் மீண்டும் சொன்னா மறுபடியும் வெறி வரும், ஆத்திரம் வரும். அப்புறம் தள்ளி போடாம உடனே உங்களை கொல்ல தோணும். அதனால ஏன் சாகுறோம், எதுக்கு சாகுறோம்னு தெரியாமலே நீங்க சாகணும்.
0: டேய், நீ யாருடா? எங்கடா இருக்க? சொல்லுடா.
1: டீடைல் கேக்குறியா? உன்னை கொன்னதுக்கு அப்புறம் பேப்பர்ல வரும். அப்போ தெரிஞ்சுக்க நீங்க இருக்க மாட்டீங்க. பிள்ளைகளுக்கு ஆசைப்பட்டதை ஆக்கி போடு, வாங்கி கூட. அதை விட்டுட்டு சாக போற பிள்ளைகளுக்கு அவிச்ச முட்டை ஆனியன் பக்கோடன்னு குடுக்குறிய.
0: ஏய், எங்க வீட்டு சமையல் உனக்கு எப்படிடா தெரியும்?
1: உங்க வீட்டு சமையல் மட்டுமல்ல, சகலமும் நிமிஷத்துக்கு நிமிஷம் தெரியும். உங்களை போலீஸ் மட்டும் கண்காணிக்கல, அதை விட நான் தான் அதிகமா கண்காணிக்கிறேன். ஏன்னா என்னால கொல்லப்பட போற உயிர்களை சிந்தாம சிதறாம பாத்துக்க வேண்டியது என் கடமை இல்லையா? உங்களை ஈ எறும்பு கடிச்சா எனக்கு வாளிக்கும்.
0: நிரபராதியான எங்களை கொன்னா கடவுள் உன்னை நிச்சயம் தண்டிப்பாரு.
1: அம்மா வைதேக, இந்த சாமி கண்ணை குத்துடும், யமலோகத்துல குதிக்கிற எண்ணெய் சட்டியில போடுவாங்கிற எங்க ஊரு கருமாரி கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். சரியா, வீட்டுக்கு போய் பாரு, கூரியர் இருக்கும். எந்த கத்தியால சாக போறீங்கன்னு சொல்லு. சொல்லலன்னா மூணு கத்தியாலையும் ஆளுக்க மூணு குத்து குத்திட்டு போய்கிட்டே இருப்பேன். உங்க போலீஸால என ஒன்னும் பண்ண முடியாது. பாய் தங்கம்.
0: ஹலோ, ஹலோ, ஹலோ. இறக்க நீ போன வச்சுட்டான் பாரு.

0: யார் அது? அட இன்ஸ்பெக்டர் மேடமா? வாங்க வாங்க மேடம், வாங்க உள்ள வாங்க மேடம், உட்காருங்க மேடம்.
1: என்ன கண்ணன் சார், என் வருகையை நீங்க எதிர்பார்க்கலையோ?
0: அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம், ஆபீஸ் கிளம்பிட்டு இருந்தேன். அப்படியே போற வழியில ஸ்கூலுக்கு போற ராஜாவோட பிள்ளைங்களை பார்த்துட்டு போகலாம்னு இருந்தேன்.
1: ராஜா பிள்ளைகள் மேல கண்ணன் சாருக்கு எப்பவும் ஒரு கண்ணு போல.
0: 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப், பழக்க வழக்கம் மேடம்.
1: ஓகே ஓகே, உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க?
0: நானும் என் ஒய்ஃப் மட்டும்தான் மேடம்.
1: உங்களுக்கு குழந்தைங்க எத்தனை சார்?
0: கல்யாணம் ஆகி 10 வருஷமா குழந்தை இல்லை மேடம்.
1: ஓ, ஐ அம் சாரி சார், ஐ அம் ரியலி சாரி.
0: பரவாயில்ல பரவாயில்ல. ஆனா இப்போ என் ஒய்ஃப் 3 மாசம் கர்ப்பமா இருக்காங்க.
1: ஓ, கங்க்ராட்ஸ்.
0: குளிச்சிட்டு இருக்காங்க, இதோ வந்துருவாங்க மேடம். நீங்க டீ சாப்பிடுங்களா? எப்படி போயிட்டு இருக்கு? ஏதாவது முன்னேற்றம் இருக்கா மேடம்? குற்றவாளியை நெருங்கிட்டீங்களா?
1: குற்றவாளியை நெருங்கிட்டோம்.
0: என்னது, குற்றவாளியை நெருங்கிட்டீங்களா?
1: என்ன சார், குற்றவாளியை நெருங்கினதுக்கு சந்தோஷப்படாம நீங்க ஏன் சார் பதட்டம் மாறீங்க?
0: அது நான் ஏன் மேடம் பதட்டம் மாறேன்? குற்றவாளியை நெருங்கிட்டா அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்களேன்னு கேட்டேன்.
1: அப்படியே மிஸ்டர் கண்ணன், நீங்க ஒத்துழைச்சா குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிடலாம்.
0: என்ன மேடம் சொல்றீங்க? அது வந்து வந்து நீங்க குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கணுமா? என்ன சொல்றீங்க மேடம், ஒன்றும் புரியல எனக்கு.
1: சார் சார், கண்ணன் சார், ஏன் பதட்ட மாறீங்க? உங்க உடம்பெல்லாம் வேர்க்குது, என்னாச்சு உங்களுக்கு?
0: எனக்கு எந்த பதட்டமும் இல்லை மேடம்.
1: சரி, உங்களை கூல் பண்ண ரிலாக்ஸா ஒரு ராஜா கதை சொல்லட்டா?
0: என்னது, ராஜா கதையா?
1: ஏன் சார் ராஜா கதைனாலே பயப்படுறீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம், சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க.
1: ஓகே, ஒரு ஊர்ல ஒரு ராஜாவாம். அந்த ராஜாவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாம். ராஜா இல்லாம ஃப்ரெண்ட் இல்ல, ஃப்ரெண்ட் இல்லாம ராஜா இல்லையாம். என்ன சார் கதை ஆரம்பமே அமர்க்களமா இருக்கா?
0: நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கு.
1: மேல போலாமா?
0: மேலையா? எங்க மேடம்?
1: மேலன்னா கதையை மேல சொல்லவான்னு கேட்டேன்.
0: ஓ, சொல்லுங்க மேடம், சொல்லுங்க.
1: ராஜாவும் ஃப்ரெண்டும் நல்ல உயிருக்குயிரா பழகிட்டு இருந்தப்போ அவங்க ஆபீஸ்ல பாழா போன பார்ட்டி ஒண்ணு நடந்துச்சான். நல்ல ஃப்ரெண்டு ராஜா போதையில உயிர் நண்பனுக்கு கல்யாணம் ஆகி பல வருஷமா குழந்தை இல்லைங்கிறத குத்தி காட்டி நக்கலா கொஞ்சம் நையாண்டியா ஆபீஸ் ஸ்டாஃபுங்க பெண் ஊழியர்கள் கும்பலா இருக்கிறப்போ, என்ன கண்ணன் கவனிக்கிறீங்களா?
0: கவனிக்கிறேன்
1: மேடம். அப்போ என்ன சொல்லிருக்காரு? நீ ஆண்மை இல்லாதவன், உன் மனைவி குழந்தை பெத்து கொடுக்க தகுதி இல்லாதவ அப்படின்னு கேவலமா பேசி சிரிக்க ஆபீஸ் பார்ட்டில கலந்துகிட்ட எல்லாருமே ராஜாவோட ஃப்ரெண்ட பார்த்து சிரிக்க அந்த ஃப்ரெண்ட் அசிங்கத்திலையும் அவமானத்திலையும் கூணி குறுகி போயிட்டாராம். என்ன சார் கதை சுவாரஸ்யமா போகுதா?
0: கதை நல்லா இருக்கு மேடம்.
1: கேளுங்க, குடிச்சிட்டு குடி வெறியில நண்பனை கேவலமா பேசின ராஜா குடிகாரன் பேச்சு பொழுது விடுந்தா போச்சுன்னு மறந்துட்டாராம். ஆனா அசிங்கப்பட்ட அவரோட ஃப்ரெண்டு பல நாள் தூங்காம யோசிச்சு சத்தம் இல்லாம,
0: இந்த கதையை இனிமே உங்களுக்கு நான் சொல்றேன் மேடம். அவமானமும் அசிங்கமும் பட்ட அந்த ராஜாவுடைய ஃப்ரெண்டு சத்தம் இல்லாம ராஜாவை கொலை பண்ணிட்டானா?
1: சபாஷ், நீங்க ரொம்ப சமத்து கண்ணன். நான் ஆரம்பிச்ச கதைய நீங்க முடிச்சிட்டீங்களே.
0: ஆமா மேடம், என் ஃப்ரெண்டு ராஜாவை நான் தான் கொன்னேன். அவனை என் உயிரா நினைச்சேன் மேடம், உயிரா நினைச்சேன். ஆனா அவன் ஆபீஸ் பார்ட்டியில அத்தனை பேர் முன்னால எனக்கு குழந்தை இல்லைங்கிறத சுட்டி காட்டி கேலி செஞ்சு இவன் வேலுக்கு நீர் பாசுறா, இதுல நெல்லு விளையாது புல்லுதான் வளரும்னு அத்தனை பேர் முன்னாடியும் கேலியா பேசலாம் மேடம், கேலியா பேசலாம். எல்லாரும் கைகுட்டி சிரிச்சாங்க. என் மனைவி குழந்தை பெற தகுதி இல்லைன்னு சொன்னா மேடம். சாவ விட கொடுமை, கேவலமான வார்த்தைகள் மேடம், கேவலமான வார்த்தைகள். அதனாலதான் அவன் காலையில 5:30 மணிக்கு வாக்கிங் போகும்போது இந்த கையால கத்தியால

0: குத்தி குத்தி சாவ அவனுக்கு பரிசா கொடுத்த மேடம், பரிசா கொடுத்து போலீஸ திசை திருப்ப அவன் உடல் பாகத்தை செதைச்ச ராஜா நான் தான் கொண்டு மேடம், நான் தான் கொண்டு, நான் தான் கொண்டு, நான் தான் கொண்டு, நான் தான் கொண்டு.
1: கண்ணன் கண்ணன் அமைதியா இருங்க
0: மேடம், நான் ஒரே ஒரு பர்மிஷன் கேக்குறேன், ப்ளீஸ் எனக்கு கொடுங்க ப்ளீஸ்.
1: பர்மிஷனா என்ன கண்ணன்?
2: இன்னும் மூணு கொலை பாக்கி இருக்கு, ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க, வேலைய முடிச்சிட்டு நானே வந்து சரண்டர் ஆயிடுறேன்.
1: குற்றவாளிகள் பிறக்கிறது இல்ல உருவாகிறது தான். போலீஸே கண்டுபிடிக்க திணறுகிற அளவுக்கு திட்டம் போட்டு கொலை பண்ணீங்க, நல்ல நடிச்சு குற்றவாளிய எங்க கூடவே இருந்து தேடினீங்க, நானே திணறிட்டேன். அப்போ உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் கிட்ட கேஷுவலா பேசிட்டு இருக்கும் போதுதான் ஒரே ஒரு முறைதான் ராஜாவுக்கும் கண்ணனுக்கும் சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சுன்னு ட்ரிங்க்ஸ் பார்ட்டில நடந்த கதையை சொன்னாங்க. அவங்களுக்கு அது சின்ன மனஸ்தாபம், ஆனா அவமானப்பட்ட உங்களுக்கு பெரிய அவமானம், அசிங்கம். அதுவும் ஆண்மை இல்ல குழந்தை இல்லைன்னா சாவை விட கொடுமை. அந்த சின்ன பொறி கிடைச்சதை வச்சுதான் நீங்க தான் குற்றவாளியா இருக்கணும்னு முடிவு செஞ்ச. நான் உங்களுக்கு சொன்ன கதையை டெவலப் பண்ண, கற்பனை கதை இல்ல கண்ணன், நிஜ கதைன்னு நீங்களே நிரூபிச்சிட்டீங்க. ஆனா அடுத்தடுத்து கொலை செய்ய ஆஸ் எ போலீஸ் ஆபீசர் நான் விட மாட்டேன். வாங்க ஸ்டேஷனுக்கு.

0: மாமா மாமா கண்ணன் இவங்க தான் உங்க வைஃபா?
1: ஆமா மேடம்.
0: என்ன மாமா, நம்ம வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க?
1: அது அது வந்து ஒண்ணு இல்லம்மா, சும்மா என்ன பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க.
0: மாமா இன்னைக்கு தான் நீங்க உங்க வாழ்க்கையிலேயே உருப்படியான ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க.
1: என்ன தேவி?
0: கர்ப்பமா இருக்கிற எனக்கு புளிப்புனா ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சு புளிப்பு மிட்டாய வாங்கிட்டு வந்து பாக்கெட்ல வச்சு எனக்கு என்னவோ செய்து. மாமா என்னங்க மாமா? கண்ணன் அவங்க இறந்துட்டாங்க.
1: அவ இறக்கல மேடம், அவ இறக்கல. நான் அவளை கொண்டுட்டேன் மேடம், நானே கொண்டுட்டேன்.
0: என்ன சொல்றீங்க, ஒண்ணும் புரியல.
1: ராஜா மனைவி வைதேகி கிட்ட போன்ல பேசின மர்ம நபர் நான் தான் மேடம், நான் தான். ராஜா குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு செஞ்சு முதல்ல ராஜாவோட ரெண்டு குழந்தைகளையும் கொல்ல பிளான் பண்ண மேடம். ராஜாவோட குழந்தைகளுக்கு புளிப்பு முட்டாய் பிடிக்குன்னு புளிப்பு முட்டாய் வாங்கி அதுல சைனைடு கலந்து வச்சிருந்தேன் மேடம். அதை கர்ப்பமா இருக்கிற என் தேவி சாப்பிட்டுட்டா மேடம், சாப்பிட்டுட்டா. தேவி என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு.
0: மை காட், வெரி சாரி மிஸ்டர் கண்ணன். ரெண்டு பிள்ளைகளை நீங்க சாகடிக்க நினைச்சீங்க, ஆனா நீங்களே நீங்க உருவாக்கின வலையில விழுந்து உங்க மனைவியையும் நீண்ட நாள் தவமிருந்து கிடைச்ச பிள்ளையையும் அழிச்சிட்டீங்க. ராஜாவின் மதுபோத ராஜாவை அழிச்சது. உங்க ஆத்திரம் கோபம் பழிவாங்கும் உணர்ச்சி உங்க வாரிசையும் வம்சத்தையும் அழிச்சிருச்சு. நான் உங்களை கைது செய்யறேன், நடங்க ஸ்டேஷனுக்கு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: கொல்லத்தான் நினைக்கிறேன்
0: நாடகம். எழுதியவர் ஜி நாகதேவன் அவர்கள். இந்நாடகத்தில் நடித்தவர்கள் கண்ணனாக கே சிவபிரகாசன், இன்ஸ்பெக்டர் வைஜெயந்தியாக ஷர்மிளா நசீர், போனில் மர்ம குரல்.

ஆக ஸ்ரீனிவாச முருகன், வைதேகியாக சி சசிகலா, தேவியாக ரேவகீஸ்வரி ஆகியோர், நாடக அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30. பன்னிசை மாலை நிகழ்ச்சிக்கு முன் விளம்பரம்.
1: தாத்தா, இது என்ன செடி?
2: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவேன். கிளிக் செய்யவும், இப்பவே செய்யறேன்.
1: தாத்தா வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
2: எதுக்கு?
1: இது SMS ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
2: ஓ, தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இந்தா உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
3: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எம் சுந்தர் ஓதுவார் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. தொடக்கமாக மாதர் பிறை கண்ணி என தொடங்கும் திருநாவுக்கரசர் தேவாரம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல்கள் உள்ளிட்டவற்றால் நாட்டின் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்திற்கான காரணங்களை இதற்காக அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்கள் தொகையில் ஏற்படும் போலியான மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்தும் இக்குழு ஆய்வு செய்யும் என்றும் கூறினார். இதற்காக புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வருவது குறித்தும் அரசுக்கு இந்த உயர்மட்ட குழு பரிந்துரை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பங்களாதேஷிலிருந்து ஊடுருவர்களை தடுக்க எவ்வித முயற்சியையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு அம்மாநிலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரி ஊடுருவலை தடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படைக்கு 600 ஹெக்டேர் நிலம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனையடுத்து பங்களாதேஷ் நாட்டையொட்டி மேலும் ஊடுருவல் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் வேலி அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஐநா அமைதிப்படை தினத்தையொட்டி இதில் பணியாற்றும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் சேவையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான தன்னலமற்ற முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். உலகம் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கும் காலகட்டங்களில் மிகுந்த அர்ப்பணிப்போடு அமைதியை நிலைநாட்ட அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி பாராட்டுதலுக்குரியது என்று கூறியுள்ளார். மூலக்கூறு உற்பத்திக்கான தொழில்நுட்பம் தொடர்பாக ஒடிஷா மாநில அரசுக்கும் இன்டெல் மற்றும் 3DGS நிறுவனங்களுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சப்ஸ்ட்ரேட் எனப்படும் இந்த மூலக்கூறு தொழில்நுட்பம் செமிகண்டக்டர் தொழில்துறையில் நவீன கட்டமைப்பை உருவாக்க பயன்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். நியூயார்க்கில் 50க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களை தாம் சந்தித்து பேசியதாக கூறியுள்ள திரு கோயல், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, வர்த்தகத்திற்கு உகந்த சூழல் மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகள், முதலீட்டுக்கான வாய்ப்புகள் ஆகியவை குறித்து தாம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தொழில் முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலையை உருவாக்கி தந்திருப்பதாக தாம் அமெரிக்க தொழில் அதிபர்களிடம் எடுத்துக் கூறியதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இவ்வாண்டுக்குள் இறுதி செய்ய இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளன. மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், கனடாவின் வர்த்தக அமைச்சர் மணிந்தர் சித்து ஆகியோர் இணைந்து வெளியிட்டுள்ள வர்த்தக முதலீடு தொடர்பான கூட்டறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கும் வகையில் அமையும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை இரு தரப்பிலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இரு தரப்பிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பது, வர்த்தகத்துறைக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது உள்ளிட்டவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா சௌத்ரி சரண் சிங் நினைவு நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க சரண் சிங் எடுத்த நடவடிக்கைகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் சரண் சிங் என்று கூறியுள்ளார். விவசாயிகளுக்காக அவர் ஆற்றிய அரும்பணிகளையும்

0: நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் வளர்ச்சிக்கும் கிராமப்புற மேம்பாட்டுக்கும் அயராது பணியாற்றியவர் சரண் சிங் என்றும் வேளாண் அமைச்சர் கூறியுள்ளார். மலேசியா தமிழகம் இடையேயான கலாச்சார உறவை வலுப்படுத்தும் வகையில் மலேசியாவிலிருந்து 46 பேர் கொண்ட கலைக்குழு இன்று சென்னை வந்தடைந்தது. தில்லை தஞ்சை நாட்டிய யாத்திரை நிகழ்ச்சிக்காக வந்துள்ள இந்த கலைக்குழுவினர் இம்மாதம் 31 தேதி தஞ்சாவூரிலும் ஜூன் 1 தேதி சிதம்பரத்திலும் நாட்டிய நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளனர். பரதநாட்டியம் மற்றும் இந்திய பாரம்பரிய கலைகள் மலேசிய கலைஞர்கள் மூலம் நடத்தப்படுவது பெரும் எதிர்பார்ப்பை பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. இந்த கப்பல் ஜூன் 3 தேதி விசாகப்பட்டினம் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷார்ஜாவிலிருந்து இம்மாதம் 21 தேதி புறப்பட்ட எண்ணெய் கப்பல் அரபிக்கடலில் இந்தியாவின் மேற்கு கடற்பகுதிக்கு வந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக ஈரான் நாட்டின் செய்தி முகமை வெளியிட்டுள்ள தகவலில், இஸ்லாமிய புரட்சிப்படையின் கடற்படை பிரிவினர் கடந்த 24 மணி நேரத்தில் 23 வர்த்தக கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பு கடக்க உதவியதாக தெரிவித்துள்ளது. ஈரானில் போர் சூழல் காரணமாக நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் கடற்படையினர் வெற்றிகரமாக கப்பல்கள் கடந்து செல்வதற்கு உதவி புரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்மோஸ் மற்றும் செங்கடல் உள்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தினார். ஆப்பிரிக்க குடியரசு நாடான காங்கோவில் பரவியுள்ள எபோலா வைரஸ் தொற்று அந்நாட்டிற்கு சிக்கலான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் நிலவும் சூழ்நிலை குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்து தரப்படுவதாக கூறினார். புனியாவிலும் சுகாதார குழுக்கள் அனுப்பப்பட்டு நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். 1000 மேற்பட்டோர் எபோலா வைரஸால் பாதிக்கப்படக்கூடும் என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவிப்பதாகவும், இதுவரை இந்நோயின் தாக்குதலுக்கு 238 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் திரு டெட்ரோஸ் அதனம் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பாலம் கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெட்வா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வந்த இந்த பாலம் இன்று அதிகாலை 2 மணி அளவில் இடிந்து விழுந்தது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தொழிலாளர்களை இடிபாடுகளிலிருந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு அபிஷேக் கோயல் சம்பவ இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். மீட்கப்பட்ட 4 தொழிலாளர்களுக்கு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இத்தகவலை தெரிவித்த மத்திய புவி அறிவியல் துறை செயலர் டாக்டர் ரவிச்சந்திரன், வரும் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் சராசரியாக 90% வரை மட்டுமே மழை பெய்யக்கூடும் என்றும், 4% கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் என்றும் தெரிவித்தார். நாட்டின் வடகிழக்கு பகுதியில் இயல்பான மழையளவு இருக்கும் என்றும், மத்திய தெற்கு தீபகற்ப மற்றும் வடமேற்கு பகுதியில் மழையளவு இயல்பை விட குறைவாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். எல்நினோ தாக்கத்தால் பருவமழையில் பாதிப்பு ஏற்படும் என்றும் டாக்டர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் டாக்டர் மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா, ஜூன் மாதத்தில் இயல்பை விட குறைவான மழை இருக்கும் என்று தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை காலத்தில் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், பீகார், ஒடிஷா, சத்தீஸ்கட், குஜராத் மாநிலங்களில் வெப்ப அலையின் தாக்கம் இருக்கும் என்றும் திரு மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா தெரிவித்தார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லை பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவை

0: பின்பற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:54.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: அவளாகவே டிக்கெட் என்று கேட்கும்போது அவன் அலட்சியமாக மேலே செல்கின்றான். அப்போதுதான் முரளி அவளுக்கும் சேர்த்து வாங்கியது புரிகிறது. அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் எதற்காக அவளுக்கு சீட்டு வாங்க வேண்டும்? ஒரு பெண்ணை விட தான் உயர்ந்தவன் என்ற உணர்வு எல்லா ஆண்களுக்கும் எப்போதும் இருக்கும் போலும். இந்த கண்டக்டர் அவளை நன்றாக அறிந்தவன். ஒரு மாதிரி சிரித்து கொண்டு அவளுக்கு பதில் சொல்லாமலே செல்கின்றான். அதிக பிரசங்கித்தனம் என்று மைத்ரேயிக்கு கோபம் வருகிறது. பஸ்ஸிலிருந்து அவள் இறங்குவதை பார்த்துவிட்டு அவனும் இறங்குகின்றான். நடைபாதையில் நடக்கும்போது அவள் முன்னதாக விடுவிடென்று நடக்கின்றாள். அவன் நிதானமாக பின்தொடர்கின்றான். ஆர்ட் கேலரி வாயிலில் அவள் நுழையும் போது அவனும் வருகிறான். இதமான வெயிலும் அமைதியான சூழலும் பசுமை விரிக்கும் புல் தரையும் அவளுடைய அமைதியின்மைக்கு ஆறுதல் அளிக்கின்றன. இந்த இடம் உண்மையாக வெளியில் உள்ள பரபரப்புக்கு மாற்றாக இருக்கிறது. புல்தரையில் இப்படி உட்காரலாமா என்று கேட்கின்றான் அவன். அவள் நெற்றி வியர்வையை துடைத்து இறுக்கத்தை சமாளித்து கொண்டு மெல்ல சிரிக்கிறாள். இருவரும் அமருகின்றனர். பேச்சை எப்படி தொடங்குவது என்று புரியாதது போல் மௌனமாக இருக்கின்றனர். நேற்று நான் அங்கே வந்தது நீங்கள் ஊகித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ராமசேஷன் சொன்னாராம், நல்ல பையன், நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அழைத்து வருகிறேன் என்றாராம். அந்த நல்ல பையனுக்கு பெற்றவர் இருக்கையில் இவர் எதற்கு முந்திரிக்கோட்டையாக வருகிறார் என்று நினைத்தேன். அவன் சிரிக்கவில்லை. பெற்றவர்கள் இனிமேல் அவன் வாழ்க்கையில் தலையிட மாட்டார்கள் என்று அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவன் அவர்கள் பார்த்து சீர் வரதட்சணை வகையறாவெல்லாம் வாங்கி கொண்டு கல்யாணம் செய்து வைத்த பணக்கார பெண் அவனுடன் 4 நாள் கூட வாழவில்லை. அவனை நிராகரித்து மனவிலக்கே வாங்கி கொண்டு அமெரிக்காவுக்கு படிக்கப் போய்விட்டாள் என்று தெரியும். ஓ, அதானே பார்த்தேன் என்று மைத்ரேயி கலகலவென்று சிரிக்கிறாள். சிரிப்பு பெரிதாக வலுக்கிறது. அதனால்தானா அதே மட்டத்தில் இருப்பவள் தேவலை என்று நினைத்திருப்பீர்கள்? கேலியும் கிண்டலும் சிரிப்புமாக அவள் மொழிந்தது அவனுடைய மனசை நோக செய்கிறது என்பதை மைத்ரேயி அவன் முகத்தை பார்த்து உடனே புரிந்து கொள்கிறாள். அதில் என்ன தவறு மைத்ரேயி? ஒரு பிரம்மச்சாரி வாழ்வை தூய்மையாக வாழ்வேன் என்று சொல்ல முடியாத உண்மையை ஒப்புக்கொள்வது தவறா? எனக்கு இசைந்த பெண்ணை மணக்க விரும்பக்கூடாதா? உங்களை நான் கட்டுப்படுத்தவில்லை, வற்புறுத்தவில்லை. உங்கள் முன்பு ஒரு ஆலோசனையை வைக்கிறேன். நீங்கள் அதை பரிசீலனை செய்யுங்கள். ஒப்பினால் மேற்கொண்டு தீர்மானம் செய்யலாம், இல்லையேல் விட்டுவிடலாம். மைத்ரேயி சிறிது நேரம் பேசவில்லை. ஒரு பிரம்மச்சாரி வாழ்வை தூய்மையாக வாழ்வேன் என்று சொல்ல முடியாத உண்மையை அவன் ஒப்புக்கொள்கின்றான். அப்படி ஒரு தூய வாழ்வை வாழ முடியாத நான் என்று அவளும் ஒப்புக்கொள்வாளா? நினைக்கவே கூச்சமாக இருக்கிறது. ஞானம்மா ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாள். அவளுக்கு சீரான பாதையில் ஏதோ இடையூறு நேர்ந்தாற்போல் கோபம் வருகிறது. ஒருமுறை தன்னை இழந்து தன் வாழ்வை கரையாக்கி கொண்ட அவள் மீண்டும் ஒரு ஆணை நெருங்கி தன்னை இழப்பதா? பல சமயங்களில் அவளுக்கு தன் தனிமையில் அச்சம் தோன்றியதுண்டு. அன்று ராஜா முன்பகுதியில் வண்டியோட்டியின் முன்பு அமராமல் பக்கத்தில் அமர்ந்தபோது அவளுக்கு அச்சம் தோன்றியது. சரையல் என்று தன் கை மீது அவன் கை பட்டுவிடுமோ என்று கற்பனை தோன்றி தோன்றி அவளை அச்சுறுத்தியது. யோசனை செய்ய நீங்கள் நிறைய அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம். என் உள் மனசுக்கு உங்களை என்னால் மகிழ்விக்க முடியும். நீங்கள் எனக்கு இன்றியமையாதவராக இருப்பீர்கள் என்று தோன்றுகிறது. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன்.

0: ஒரு இராணுவ கட்டுப்பாட்டு வாழ்க்கையில் மற்றவர் வாழ்க்கையில் நேர முடியாத பல நிகழ்ச்சிகள் நேர வாய்ப்புண்டு. மிதமெஞ்சும் குடிப்பழக்கத்தினின்று என்னை காப்பாற்ற, கடமையிலிருந்து வழுவாத, நாணயமுள்ள ஒரு நல்ல சேவையாளனாக என்னை நிலைநிறுத்த உறுதுணையாக எனக்கு ஒரு மனைவி வேண்டும். அந்த பொறுப்பை உங்களால் ஏற்க முடியும் என்று நான் நம்புகிறேன். இந்த திறந்த மொழிகள் அவளை பிணிக்கின்றன. ஒரு ஆணும் பெண்ணும் புற அளவில் ஒருவரை ஒருவர் நிர்வாணமாக தெரிந்து கொள்ளும் முன்பு அக அளவில் வேடங்களை களைந்து விடும்போது அந்த பிணைப்பு பரிசுத்தமாகத்தான் இருக்க முடியும் என்பதை மைத்ரேயி புதிய அனுபவமாக உணர்கிறாள். முரளியிடமிருந்து இத்தகைய வெட்ட வெளிச்சமான பேச்சை அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை. முன்பே எனக்கு உன் வடிவம் உள்ளத்தில் பதிந்துவிட்டது, காதல் ஊதல் என்று ஏதேனும் பிதற்றுவான் என்றே அவள் எதிர்பார்த்திருந்தாள். இப்போது தன்னை பற்றி ஞானமாளிடம் ஒரு நாள் கூறியது போல் தன் வாழ்க்கை அத்தியாயங்களை ஒளியாமலே அவனிடம் கூற வேண்டியது அவசியமாக தோன்றுகிறது. தான் தன் பிறந்த வீட்டில் வயசு வருவதற்கு முன்னே வயது வந்த பெண்ணாக ஒரு ஆணின் கண்களில் பட்டாலே குடி முழுகி போகும் என்ற அச்சத்தில் வளர்ந்து துணிந்து காதல் கொண்டு தனராஜின் ஆசை வலையில் வீழ்ந்து 4 மாதம் வாழ்க்கை நடத்தியதையும் கட்சி பாசறையில் தங்கிய போது அம்மணி அம்மாள் அவர்களுடைய ஒழுக்க சீலையை கிழித்து உள்நடப்பை காட்டியதும் அஞ்சி ஓடி வந்து விடுதியில் அடைக்கலம் புகுந்து பின்னர் ஞானம்மாவின் சோதரியாக மறுமலர்ச்சி பெற்ற விவரங்கள் அனைத்தையும் தெரிவிக்கிறாள். 11:30 மணி அளவில் சந்திக்க வந்த அவர்களுக்கு பிற்பகல் 2:00 கூட தெரியவில்லை. காதல் ஊதல் என்பதிலெல்லாம் எனக்கு கொஞ்சமும் நம்பிக்கை கிடையாது. உடலளவில் உள்ள ஓர் வேட்கைக்கு பூ போட்ட போர்வை போடும் சொல் அது என்பது என் கருத்து. ஆனாலும் இன்னொருவரை மணந்து கொண்டு வாழ்க்கை நடத்துவதை பற்றி என்னால் எண்ணி பார்க்க கூட இயலவில்லை. ஏற்கனவே கரைப்பட்டுவிட்ட என் வாழ்வில் திருமணம் என்று ஒரு சந்தர்ப்பம் வரும் என்பதை நான் கனவில் கூட நினைத்ததில்லை. அதனாலேயே சமுதாய சீர்திருத்தம், அடிநிலை மக்களின் பிரச்சனைகள் என்று என் வாழ்க்கையை ஒரு துறையில் ஒதுக்கி பயனுள்ளதாக்கிக் கொள்வதை பற்றியே சிந்தித்திருக்கிறேன். இது நான் சற்றும் எதிர்பார்த்திடாத திருப்புமுனை. மைத்ரேயி முதலில் அவனை மற்ற ஆடவரை நோக்கி பேசுவது போலவே பேசினாள். ஆனால் கண்ணுக்கு புலப்படாத போர்வைகளை களைந்த பின்பு அவனை நிமிர்ந்து நோக்கக்கூட கூச்சமாக இருக்கிறது. என்னிடம் பொய்யாக ஆச்சாரம் பார்ப்பதும் கோவிலுக்கு போவதும் போன்ற வழக்கங்கள் ஒன்று கூட கிடையாது. ஓ, நான் ஐ டோன்ட் மீன் தட். மனிதத்துவத்தின் ஓர் உயர்ந்த தன்மை, உயர் ஒழுக்கத்தினால்தான் அதை பெற இயலும் என்று நான் நினைக்கிறேன். பிறப்பினால் மட்டுமல்ல, அந்த பொருளில் நான் சொன்னேன். நீங்கள் ஒருமுறை கன்னிமையை இழந்ததை அதனால்தான் ஒரு பெரிய தவறாக கருதுகிறீர்கள். அது உண்மைதான் என்று அவளுடைய உள்ளம் ஆமோதிக்கிறது. தான் ஒரு கன்னியாக இருந்திருந்தால் இந்த முரளியின் எண்ணத்துக்கு அவள் தலை தாழ்த்தியிருப்பாளாக இருக்கும். ஆனால் அவனும் ஒரு பெண்ணை மணந்து கசப்பான அனுபவங்களுக்கு உட்படாமல் இருந்திருந்தால் இத்தகைய சந்தர்ப்பத்தை இவனை விரும்பியிருப்பானா? நீங்கள் அந்த பழைய கணவர் உங்களுக்கு முறையாக விலக்கு கொடுக்காததனால் இப்படி செய்வது முறையல்ல என்றோ பாவம் என்றோ கருதுகிறீர்களானால் சொல்லுங்கள். என்றேனும் நீங்கள் இணைந்து வாழக்கூடும் என்ற சந்தர்ப்பத்துக்கு காத்திருப்பதனால் நான் என் எண்ணத்தை கூறியதை தவறாக நினைக்கிறேன். அந்த நிலை இங்கு இல்லை. அவருடன் நான் மறுபடி இணைந்து வாழ்வேன் என்பதை எப்படி என்னால் கற்பனை செய்து பார்க்க இயலவில்லையோ, அப்படி நான் மறுமணம் செய்து கொண்டு வாழ்வதை பற்றியும் கற்பனை செய்யக்கூட மனம் துணியவில்லை. ஒருபுறம் பாசி மூடி கிடந்த குட்டையை நீங்கள் கிளறிவிட்டிருக்கிறீர்கள். குழப்பமாக இருக்கிறது. நீங்கள் யோசனை செய்யுங்கள். பெண்மையை தாழ்வாக கருதுவதை நான் வெறுப்பவன். ஒருத்தி என்னை அவமதித்துவிட்டு போன பிறகும் கூட பெண்மையை நான் மதித்து போற்றவே விரும்புகிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1 மணி.
1: மகளிர் நேரம் நிகழ்ச்சி. நம்ம மகளிர் நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த பெண்மணிகள் அவங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் நம்மளோட பகிர்ந்துகிட்டு வராங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு சிறந்த ஆளுமையை சந்திக்கலாமா? வாங்க. வணக்கம்மா.
2: இந்த இனிய நிகழ்வை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பு வணக்கம்.
1: ஒரு படைப்பாளன் படிப்பாளனா இருக்கும் பொழுதுதான் ஒரு சிறந்த படைப்பாளனா உருவாகிறான் இல்லையா? அந்த வகையில உங்களின் மனம் கவர்ந்த படைப்பாளர்கள், அவங்க படைப்பு குறித்து உங்க பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பகிர்ந்துக்கோங்க நம்ம நேயர்களோடு.
2: எனக்கு பிடிச்ச படைப்பாளன் யாருன்னு கேட்கறீங்க. நிறைய பேர் இருந்தாலும் பெரிய மாற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் இந்த மொழியை எளிமைப்படுத்தி, அந்த கவிதையை எளிமைப்படுத்தி அதை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற விழைவோடு தமிழ் இலக்கிய பரப்பில் எப்பொழுதும் காலூன்றி நின்று கொண்டிருக்கக்கூடிய பாரதியாரைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். கண்ணன் பாட்டு படிங்க. கண்ணனை என்னென்ன உறவுகளா பார்த்திருப்பாரு. குறிப்பா கண்ணன் என் சீடன் என்கின்ற ஒரு நெடுங்கவிதையை நீங்கள் படிக்கிற போது, நாமெல்லாம் பெண்கள்லாம் அம்மாக்களா இருக்கும், இன்றைக்கு பட்டம் படித்த அம்மாக்களா இருக்கிறோம், இன்னைக்கு வெளியில பாடம் சொல்லி தரத்துக்கு டியூஷன் டீச்சர் இல்லாம வீட்லயே பாடம் சொல்லி கொடுக்கறோம். அதுவும் இப்ப எல்லாரும் அந்த அம்மாக்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அம்மாக்கள் எல்லாம் வந்து எல்லாரையும் பிள்ளைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் அவங்கதான் கொண்டு போய் பிள்ளைய இறக்கி விட்டு வராங்க. பிள்ளைக்கு சோறு ஊட்டுற போது கூட என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்கன்னு கேக்குறாங்க. அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்த உடனே உடனே என்ன பண்றாங்க, என்ன படிக்கணும் எது படிக்கணும் அவங்கதான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட அம்மாக்கள் இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் அந்த கண்ணன் பாட்டுல பாரதி சீடனாக யாரு, கண்ணன் வந்து யாரு இருக்கிறாரா, கடவுள். ஆனா கடவுளை யாராக மாற்றிவிட்டு சீடனாக மாற்றிவிட்டு பாரதி தன்னை கடவுளாக எண்ணிக்கொண்டு என்னென்ன மாயம் புரிகிறார், எப்படி எல்லாம் பண்றார் அப்படின்னு சொல்ற போது, அவர் சொல்லுகிற போது, யானே யாகி என்னெல்லாம் பிறவாய், யானும் அவையுமாய் இரண்டினும் வேறாய், யாதோ பொருளாம் மாய கண்ணன். அதுல அந்த படிமுறை சொல்றார், கடவுள் காட் இஸ் எவ்ரிவேர் சொல்லுவோம், கடவுள் எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கிறார் என்கின்ற உணர்வு. எது கடவுள், யார் கடவுள் என்று கேட்டால் எல்லாம் கடவுள் என்கின்ற அந்த கண்ணோட்டம், அந்த இறை நெறியை பரப்புகிற ஒரு கண்ணோட்டம். அந்த கண்ணன் யான் என்கின்ற செருக்கு அறுப்பதற்காக, என்னுடைய செருக்கினை அறுப்பதற்காகத்தான் என்னிடம் சீடனாக வந்தான் என்று சொல்லுவார். அதுல அந்த பாத்தீங்கன்னா, கடைசியிலே தோற்றேன் என உரைத்திடும் போதிலே வென்றாய். நம்ம வாழ்க்கையில நம்ம அங்க தோத்து போற இடம் தெரியுமாங்க, நம்ம குடும்ப வாழ்க்கையில பிள்ளைங்கள்ட்ட தாங்க. தலைமுறை கடந்து போகிற போது, தலைமுறை மாற்றங்கள் வருகிற போது நாம் தோற்றுத்தான் போகிறோம். அப்ப அந்த வகையில நம்ம பாத்தீங்கன்னா பாரதி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பாரதியினுடைய கவிதை நம்முடைய பெண்களுக்கான ஒரு கவிதை, நான் பல இடங்கள்ல சொல்லப்பட்ட கவிதை, அதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். தேடி சோறு நிதம் தின்று நித்தம் சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கீழ பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு பின் இறையனமாயும் வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. பாருங்க, நம்மளாம் வேடிக்கை மனிதர்களா இருக்கக்கூடாது. அது இந்த அது 100 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு பாரதி பாடி. ஆனால் நாம் இன்றைக்கு வேடிக்கை மனிதர்களா இருக்கக்கூடாது என்கின்ற எண்ணம் நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். எல்லாரும் சாப்பிடுறாங்க. தேடி சோறு நிதம் தின்று நித்தம் சின்னஞ்சிறு கதைகள் பேசி, எல்லாரும் கதை கேட்கறது பிடிக்கும், கதை பேசறது பிடிக்கும். ஒரு கதையை நம்ம சொன்னாலே அந்த கதையை 10 கதையை அவங்க சொல்லுவாங்க, பாக்குற நிகழ்ச்சிகள்லாம் கதையா மாத்திக்குவாங்க. அது உறவுகளுக்குள்ள ஏற்படக்கூடிய சிக்கலுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அந்த கதையான மனப்போக்கு தான், கதை மனப்பான்மை தான், கதைத்தல் சொல்லுதல் கிடையாது. அப்புறம் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு பல செயல்கள் செய்வாங்க, சின்ன சின்ன வேலையெல்லாம் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க. அதை வயசும் ஆயிடும், நிறைய கூடிடும், கீழே பருவம் எழுதிடும், பிறகு நமக்கு தெரியும் அடுத்து நமக்கு வரப்போறதுன்னா மரணம் தான் வரப்போகுது. ஆனா இந்த இடத்துல நான் ஒரு அழகான செய்தியை சொல்றேன். சங்க இலக்கியத்துல நீங்க மரணத்தை படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிற போது உங்கள் மனம் தான் உங்களோடு உறவாடி கொண்டிருக்கும். நீங்கள் வாழ்கிற போது நல்லது செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, அல்லது செய்யாமல் இருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய சங்க இலக்கியம் இந்த எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு அந்த முதுமையை அடைந்த அனைத்து மனிதர்களும் இதை எண்ணி பார்ப்பார்கள். ஏனென்றால் அசை போடுகிற போது நாம் நல்லவர்களாக நல்ல செயலுக்கான ஆக்கப்பூர்வமானவர்களாக இருந்தால் அது மகிழ்ச்சியை மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டே இருக்கும், ஊற்றாக பெருகும், அன்பு ஊற்றாக வரும், ஆதரவுக்காரவங்கள் சேரும். ஆனா நாம் கெட்ட இயல்புடையவர்களாக யாருக்காவது நம்ம தீங்கு இழைத்துக் கொண்டே இருந்திருப்போமே, ஆனால் நல்லது கூட செய்யலனா நம்மையே அது கொன்றுவிடும். அந்த முதல் நம்ம எண்ணம் தான் நம்மை கொள்ளும், அதற்கு பிறகுதான் மரணம் வரும் என்கின்ற ஒரு வாழ்வியல் நிகழ்வை, ஒரு யதார்த்தமான பதிவை பாரதி சொல்கிறான். நரைகூடி கீழ பருவம் எழுதி கொடுங்கூற்றுக்கு பின் இறையனமாயும், எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒன்றுதான், வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. பாரதி வேடிக்கை மனிதன் அல்ல.
1: எக்கச்சக்கமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க.
1: இன்றைக்கு உலக மனிதன், காலம் உள்ளவரை வாழுகிற மனிதன், எவையெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் சிறந்த சிறந்த கவிதைகளாக கட்டுரைகளாக வந்தா கேட்பான் பாரதி. இந்த ஔவையார்ன்ற ஒரு அம்மா நமக்கு தெரியும். அந்த ஔவையார் வந்து மிக சிறப்பான ஒரு பெண்மணி. சங்க இலக்கியத்துல அவங்க வந்து 59 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. அந்த 59 பாடல்ல புறம் சார்ந்த பாடல்கள் தான் அதிகம். இன்றைக்கு நம்ம புற வாழ்க்கையில வெளி வாழ்க்கையில பெண்ணு போகக்கூடாது, பொண்ணுக்கு வந்து அக வாழ்க்கை இல்லற வாழ்க்கை அதுதான் சொந்தமா அருமையான வாக்கியம். அந்த கலை மனப்பான்மை, அந்த தேடல், அந்த வலிமை, அந்த வீரம் அவையாற்ற இருந்தது. அவங்க ஒரு பாடல சொல்றாங்க, நாடாக ஒன்றா காடாக ஒன்றா அவளாக ஒன்றா மிசையாக ஒன்றா எவ்வழி நல்லவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. பாருங்க, நாடு என்பது நாடாக இருக்கலாம், அதாவது அப்ப மருதநில பகுதியாக இருக்கலாம், நம்ம நாநில பாகுபாடு என்று சொல்ல முடியலவா, காடாக இருக்கலாம், முள்ளநில பகுதியாக இருக்கலாம், பள்ளமாக இருக்கலாம், நெய்தலாக இருக்கலாம், மேடாக இருக்கலாம், குறிஞ்சியாக இருக்கலாம். பாருங்க எப்படி நம்ம நாநில பாகுபாட்டை அந்த பாடலுக்குள்ள வச்சுட்டாங்க. அந்த நிலம் முக்கியதல்ல, அந்த இடம் முக்கியம் இல்ல, அந்த இடத்துல வாழக்கூடிய ஆடவர்கள் நல்லவர்களாக இருப்பார்களேயானால் அந்த நிலம் நல்ல நிலம். இன்றைக்கு அதானே நீங்க நம்ம பாலியல் சமத்துவத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். எவ்வளவோ சட்டங்கள், எவ்வளவோ நெறிமுறைகள், எவ்வளவோ நடந்து ஏறப்படுகிறது. ஆனால் நடப்பது என்ன? அங்கங்க பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை இன்றைக்கும் எண்ணி வெளியில் செல்ல பயப்படுகிற ஒரு தன்மை தான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. அப்ப நிலத்தின் அடையாளம் யார்? நல்ல ஆண்கள் தான் அடையாளம். ஏன்னா அந்த ஆணாதிக்க சமூக அமைப்புல அவர்கள் சொன்ன அந்த அடிப்படையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மொழியை மாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அந்த விடுதலை நோக்கி நாம் மையப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய விடுதலை என்பது நம் வாழ்க்கையை மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும். நம்ம சிதைப்பதாக இருக்கக்கூடாது. நாமும் வாழ வேண்டும், நம்மை சார்ந்திருப்போரையும் வாழ வைக்க வேண்டும். எனவேதான் வள்ளுவன் பேசுவான், பெண்ணின் பெருந்தக்கை யாவுளை என்று பேசுவான். தன்னை காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெண், அந்த தற்காப்பு என்பது மிக மிக அடிப்படையானது. அப்ப தற்காப்பு என்று சொல்கிற போது இங்கே அவள் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலும் வலிமையும் உள்ளவளாக இருக்க வேண்டும். அதுதான் சிறப்பு. சுயநலம் உள்ளவளாக நாம் இருந்தால் நம்மை சுற்றி யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் நாம் சுய நோக்கு உள்ளவர்களாக இருந்தால் நம்மை சுற்றி பலரும் இருப்பார்கள். நமக்கான கரங்கள் என்பது நீளம், அது அன்பு கரங்களாக இருக்கும். எனவே இந்த வாழ்க்கை என்பது மிக அழகானது. இந்த வாழ்க்கையில் நாம் வேடிக்கை மனிதர்களை போன்று இருக்கக்கூடாது என்பதுதான் பாரதியின் கருத்து. பாரதியும் அப்படி இல்லை. பாரதியை படிக்கக்கூடிய நாமும் உணர்வுபூர்வமாக ஆக்க செயல்பாடு உள்ளவர்களாக நாம் இருப்போமையானால் நாமும் வேடிக்கை மனிதர் அல்ல. அதுவே நம்ம வாழ்க்கையின் உண்மையான நிலை. அல்ல, ஐயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவன் பேசுவான். நாமே கடவுள், நம் மனமே கோவில். நம்முடைய மனம், மெய், வாக்கு இவையெல்லாம் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிற போது நம் வாழ்க்கை என்பது மேம்படும். அப்ப தனி மனிதராக, ஒரு பெண்ணாக, ஒரு ஆணாக, ஒரு இளைஞனாக, ஒரு முதியோராக நாமும் மேம்பட முடியும். நம்மை சார்ந்திருக்க குடும்பத்தையும் மேம்படைய வைக்க முடியும். இந்த குடும்பங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் என்பது உயர்வடையும். சமூகம் சேர்ந்திருக்கக்கூடிய நாடு என்பது செழிப்படையும். நாடுகள் சேர்ந்திருக்கக்கூடிய உலகம் என்பது உயர்வடையும். எனவே இந்த சிறிய தளத்தில், இந்த சிறு துளியிலிருந்து பெருவெள்ளத்தில் நாம்

0: அழைத்துக் கொள்ளலாம். நம்முடைய அன்புணர்வு தான் இந்த வாழ்க்கையினுடைய மிக மொத்தமான மகிழ்ச்சிக்கான அடித்தளம். எனவே நம் அன்மை எக்காரணத்தை விட்டும் இழந்து விடாமல் வாழ்க்கை சார்ந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு நாம் அறிவை போட்டுக் கொண்டு நாம் செயல்படுகிற போது நாம் எல்லாம் வேடிக்கை மனிதர் அல்ல, நாம் எல்லாம் வாழ தகுதி பெற்ற சிகரம் தொடுகிற மனிதர்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த பார்வையை நான் பாரதியை வாசிக்கிற போது எனக்கு அவன் கொடுத்திருக்கிறான். பாரதியின் சீடனாக இருக்கக்கூடிய பாரதிதாசன் சொல்லுகிற போது கூட மிக அழகாக சொல்லுவார், இன்னலிலே தமிழ்நாட்டினிலே மக்கள் துயின்றிருந்தார் அன்னதோர் காட்சி என் ஆவியில் இரக்கம் உண்டாக்கியது. அந்த உள்ளுணர்வு இருந்தாதான் இயற்கையின் மூலமாக படைப்பை உருவாக்க முடியும். நீங்க கேட்டீங்க ஒரு படைப்பை உருவாக்கணும் என்ன பண்ணலாம்னு, அந்த உள்ள எழுச்சி இருக்கணும். அந்த உள்ள எழுச்சி அந்த உணர்வு மனிதர்கள் மீதான சக மனிதர்கள் மீதான நேசம் அன்புதான் அடிப்படையானது. இவன் ஏன் இப்படி இருக்கிறான், இவனுக்கான விஷயம் ஏன் தெரிய மாட்டேன், இவர்களுக்கான சிக்கல்கள் இருந்து விடுபடாம ஏன் இதுக்குள்ளே ஒன்று கிடைக்கிறார்கள் என்று நாம் அவர்களை கை கொடுத்து தூக்க கவிதை கொடுத்து தூக்க முயற்சிக்கிற போது அந்த படைப்பை அவன் வாசிக்கிற போது அந்த படைப்பு அவனுக்குள்ளே சென்று அவனை துரத்தி துரத்தி அவன் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரு வழியை செய்கிறது. எனவே படைப்பாளர் என்ற முறையில் எனக்கு பாரதியை மிகவும் பிடிக்கும். ஒரு பாரதியோடு தொடர்புடைய சமகால கவிஞராக கருதப்படக்கூடிய பாரதிதாசனும் மிகச்சிறந்த கவிஞர். அதான் காலை இளம் பருதியிலே அவளை கண்டேன், கடல் பரப்பில் ஒளிப்புறனில் அவளை கண்டேன், நசையோடு நோக்கடா எங்கும் உள்ளால் பசையுள்ள பொருளெல்லாம் பசையவள்கான். அப்ப விருப்பத்தோடு வாழ்க்கையை பார்க்கணும். ஆர்வங்க இன்வால்மெண்ட் இஸ் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். ஆர்வம் தான் வாழ்க்கையினுடைய மேம்பாடு, ஆர்வம் தான் வாழ்க்கையினுடைய மனத்தினுடைய மெய்ப்பாடு. எனவே மெய்ப்பாடு ஆர்வமாக இருந்தால் மேம்பாடு தானாக வந்து சேரும். இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான ஒரு செய்தி. இது
1: பிடித்த படைப்பாளர்கள் பத்தி உணர்வு பூர்வமா நிறைய விஷயங்கள் நம்மளுடைய படைப்பாளர் பகிர்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேசலாம் வாங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. ஆமா, நீங்க பிடித்து படித்த படைப்பாளர்களா இருக்கட்டும், படைப்புகளா இருக்கட்டும், அதன் வழி நீங்கள் படைத்த முதல் படைப்பு அது எப்படி இருந்தது, அந்த அனுபவம் உங்களுக்கு என்ன தந்தது அப்படிங்கறத பகிர்ந்துக்கோங்க.
2: முதல் படைப்பு அப்படின்னு சொல்ற போது எனக்கு நம்முடைய இலக்கிய பரப்பு பல வகையான இலக்கிய வகைகளை கொடுத்துருக்கு. கவிதை, சிறுகதை, நாடகம், நாவல் என்கின்ற பல்வேறு வகைப்பாடுகள் இருக்கிறது. இதுல எனக்கு ரொம்ப மிக பிடித்தமானது கவிதை. கவிதை வந்து ரொம்ப சொல் சுருக்கமா இருக்கும், செறிவா இருக்கும், கருத்து ஆழமா இருக்கும், மிக எளிமையா நம்ம வந்து சேரும். அந்த வகையில படிக்கிறதுக்கான நேரமும் நம்ம குறைவா எடுத்துக்கலாம். நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த கவிதை என்ன பண்ணும், ஒரு ஏதோ ஒரு வேலையை செய்யும். அப்ப கவிதை பிடித்தமானது. நான் வந்து முதுகலை பயின்ற போது ஒரு மழைக்கால பொழுது, இரவு பொழுது, ஒரு மணி ஒரு 7 இருக்கும், மழை கொட்டி கொண்டிருக்கிறது. திண்ணையில நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப என் கூட இருக்கிற உறவுக்காரர் சொல்றார், நீங்க நீ தமிழ் படிக்கிறீ, ஒரு கவிதை எழுதி பார்க்கலாம். அதான் முதல் கவிதை. தமிழ் படிக்கிறீங்கள, ஒரு கவிதை எழுத வேண்டியதானே. எனக்கு தொல்காப்பியம் ரொம்ப பிடிக்குங்க. இப்போ சொல்கிறேன், யாரையாவது ஒருத்தவங்களை காலில் விழுந்து கும்பிடணும்னு நினச்சா எனக்கு தொல்காப்பியர் தான் பிடிக்கும். எவ்வளவு ஒரு பரந்த பார்வை, அப்படியே எவ்வளவு காலங்கள் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட மொழியுடைய பண்பாட்டு வாழ்வியல், மொழி சார்ந்த எல்லா விஷயங்களையும் இப்படி ஒரு இலக்கணமா, இப்படி ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொடுக்க முடியும்னு ஆச்சரியம். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த தொல்காப்பியத்தில் நம்ம தொடங்கி நம்ம பார்க்குறோம். ஒன்று ஒரு விஷயமா, தொல்காப்பியம் நல்லாவே படிப்போம் இலக்கணம் பிடிக்கும்ன்றதுக்காக. அதெல்லாம் நான் வந்து என்னுடைய அந்த உறவுக்காரர்கிட்டலாம் நான் வந்து மனப்பாடம் செஞ்சு சொல்லுவேன். அவருக்கு பிடிக்கும் அது. அப்போ அவர் என்ன பண்ணார், எனக்கு கிண்டல் பண்ணணுன்றக்காக இங்கே ஒரு கவிதை எழுதி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டார். நான் அப்படி எழுதினேன். அது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கவிதை நான் இங்கே சொல்கிறேன். நீலவானின் நிலவு மங்கையவள் நட்சத்திர வரதட்சணை வாங்காமல் சென்றதனால் அடிவாங்கல் தான் இடியோ, அடிதாழாமல் அழுவதுதான் மழையோ அப்படின்னு வந்தது. எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென காட்டுகிறாய் ஒளிமுகத்தை, பாரதிதாசன். அது மட்டும் இல்லை, காலையிலேருந்து பொழுது வரைக்கும் வேலை செஞ்சுக்க ரொம்ப களைச்சி போனவன் பசி எடுக்குதுன்னு வீட்டு முற்றத்தில் படுத்து வானத்தை பார்த்துருப்பான். பானையார கணத்திருந்த வெண்சோறு வெண்ணிலாவே, அந்த நிலா பார்க்குற போது நம்ம சோறு வடிச்சிட்டு சோத்துட்டு பானை மேலே இருக்கிற தட்டை எடுத்துட்டவனே அது ரவுண்டாக இருக்கும், வட்டமாக இருக்கும். பானையார கணத்திருந்த வெண்சோறு, ஒரு உழைப்பாளிக்கு அது வெண்சோறாக தெரிகிறது. தூரமாக இருக்கு, ஆனால் கைக்கு எட்டலை. அது மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளே போயிருக்கு. அப்போ எனக்கு அந்த மழைக்கால பொழுது அவர் எழுத சொல்லிட்டாரு. அப்புறம் எழுதி தான் ஆகணும். அப்போ நீலவானின் நிலவு மங்கையவள், வானத்தில் இருக்கக்கூடிய நிலா, ஆனால் அன்னைக்கு

0: பழைய காலத்தில் அது இருக்காது, தொலைஞ்சு போயிடும். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1961 வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டம் போட்டிருக்கிறோம் நம்ம. இன்னைக்கு ஒரு 3 தலைமுறைகள் கடந்துருக்கிறோம், ஆனால் இன்னைக்கும் தங்கத்துடைய விலை உயர்கிற போது இந்த பொம்பளை பிள்ளையை பெற்றுக்கணுமா, ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம். இன்னைக்கு 7 எளிய மக்களுடைய உணர்வோட்டங்களில் அது கலந்து கிடக்கிறது. அது மாறலை, பணம் படைத்தவர்கள் அவர்கள் பொருள் சேர்த்து வைத்துக் கொள்கிறார்கள், அதை பற்றி அவர்கள் பேசவில்லை ஆனாலும் கொடுக்கிறார்கள், அவர்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று எண்ணுகிற போது அவர்களால் கொடுக்க முடியாமல் அப்போ வரதட்சணை என்பது வாழ்வின் ஒரு அங்கமாக மாறி போயிருக்கிறது. வரதட்சணை என்பது வாழ்வின் ஒரு அங்கமாக மாறி போயிருக்கிறது. அப்ப நாம் அதை பார்க்கிற போது நீலவானின் நிலவு மங்கையவள் நட்சத்திர வரதட்சணை. ஏன்னா மழை காலத்துல நட்சத்திரமும் இருக்காது, வானத்தை நம்ம அண்ணந்து பார்த்தா நட்சத்திரங்களை நிலா வந்து வரதட்சணையா வாங்கிட்டு போவோம். நட்சத்திர வரதட்சணை வாங்காமல் சென்றதுனால் வானத்தில் நட்சத்திரமும் இல்லை நிலாவும் இல்லை. அடிவாங்கல் தான் இடியோ, மழை பொழிஞ்சா இடி இடிக்கும், அது அடிக்கிற மாதிரி சத்தம். இடியோ அடிதாளாமல் அழுவது தான் மழை, வானம் அழிகிறது. நிலவு மங்கையவளை தொலைத்து விட்டு வானம் அழுகிறது, இந்த சமூகம் அழுகிறது என்கின்ற அந்த ஒரு பார்வை எனக்கு முதலில் வந்த ஒரு கவிதை. அதுக்கு பிறகு கூட நான் ஒரு கவிதை எழுதினேன், அதில் நிறைய செய்திகள் இல்லை, ரொம்ப அருமையான ஒரு வரி. அடுப்பங்கரை குத்தகைக்காரிக்கு ஊட்டச்சத்து குறைபாடு. இன்னைக்கு பெண்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோக்ளோபினுடைய கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், நிறைய மருத்துவ உலகத்துக்குள்ள அதுவும் இனப்பெருக்கம் சார்ந்த விஷயங்களில் பெண் வந்து இந்த இரத்த அணுக்கள் வந்து எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருப்பதாக, அதுக்கு தான் நிறைய மகப்பேருக்காக முன்னாடி நிறைய செயல் திட்டங்களை வகுத்து பெண்களுக்கு இந்த பால்வாடிகள்லாம் உருவாக்கி நிறைய பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, கொடுக்கணுன்றதுக்காக. அப்போ இவங்க தான் உட்காந்து சமைக்கிறாங்க, இவங்க தான் அடுப்பங்கரைக்குள்ள இருக்கிறாங்க, வகை வகையாக சமைக்கிறாங்க. ஆனால் வகை வகையாக சமைக்கக்கூடிய இவங்க, 3 பொழுதும் சமைச்சு கொண்டே இருக்கக்கூடிய இவங்க, இவங்க ஏன் வந்து ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறாங்க? அப்போ இவங்க அதை சாப்பிடணுன்ற உணர்வை விட இவங்க சமைச்சதை சாப்பிடணுன்றவங்களுக்காக தான் சமைக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டது போக தான் மீதி இவங்களுக்கு கிடைக்குது, அதை அவங்க ஏத்துக்கிறாங்க. அது தெரியல, அந்த ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும், நான் நம்ம தான் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு வர வேண்டும். அப்போ அந்த உணவு தான் அடிப்படையானது. உணவு ஊட்டம் இல்லை என்றால் எங்க நமக்கு ரத்த ஓட்டம் இருக்கும்? ரத்த ஓட்டம் சரியா இல்லைன்னா எப்படி நம்மளால சீரா செயல்பட முடியும்? நமக்கு எது கிடைக்கணுமோ அவெல்லாம் கிடைக்காம தான் போகும். அப்ப நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணும்.
1: இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.

0: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
1: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
1: ரெண்டு வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
0: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க.
6: உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று சொல்வது போன்று பெண் உடம்பு, இன்னைக்கு பெண் உடம்பையெல்லாம் இன்னைக்கு வந்து பெண்கள் எழுதுறாங்க. நவீன எழுத்தாளர்கள் வந்து பெண் உடலை நிராகரித்தல். எனக்கு என்ன, பெண்ணை யாரா பாக்குறாங்க? ஒரு போக பொருளா, ஒரு உடலாக பார்க்கக்கூடிய பார்வை ஆண் சமூகத்துக்கு இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்து ஒரு படைப்பாளனா வந்து நூல் படைக்கல, ஆனா ஒரு ஆய்வாளரா நான் நூல் எழுதியிருக்கிறேன். அதான் பாரதாசனையும் பாப்புலோ நெருடாவையும் ஒப்பீடு பண்ண அந்த ஆய்வு நூலை இப்பதான் 2024 நான் வெளியிட்டேன் அந்த நூல். நீங்க பாக்குற போது நான் 89 பாப்புலோ நெருடாவோட பாரதிதாசனை ஒப்பீடு செய்யணும் நினைச்சேன். ஆனா அப்ப எனக்கு தரவுகள் கிடைக்கல. நான் ஒரு ஆங்கிலத்துறையை போய் கேட்கிறேன். அந்த ஆங்கிலத்துறையில இருக்கவங்க சொல்றாங்க, நீங்க போய் என்சைக்ளோபீடியா பாருங்க, எங்களுக்கு தெரியல பாப்புலோ நெருடா யாருன்னு தெரியல. நம்ம அறிவு சூழலுக்கு என்ன தோணும், ஒரு பாப்புலோ நெருடான்னு பேசணும்னே யாரும் ஆங்கிலத்தில் இருப்பாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அங்க போய் நான் பேரை தேடுற போது எனக்கு நெருடா பாப்புலோன்னு தொடர்றதா, இல்ல பாப்புலோன்றத பியா பியான்னு எனக்கு தெரியல. மீண்டும் என்னுடைய நெறியாளர்கிட்ட வந்து கேட்கிறேன், நீங்க பேர் சொன்னீங்களே எனக்கு அதுக்கு சரியா எனக்கு கேட்கல, அது பியா பியான்னு கேட்கிறேன். இல்ல நீங்க போய் தேடுங்கன்னு அவரும் சொல்லிட்டாரு. எனக்கு ஏதோ ஞாபகம் அப்படின்ட்டு நான் மீண்டும் போய் அந்த என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா, அப்பதான் முதல் முறை என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா பாக்குறேன், என்சைக்ளோபீடியா அமெரிக்கானா பாக்குறேன், 100 poets இந்த வேர்ல்டு பாக்குறேன், கண்டெம்பரரி போய்ட்ஸ் இந்த வேர்ல்டுன்னு பாக்குறேன். இப்படி நிறைய என்சைக்ளோபீடியா பெரிய பெரிய நூல்களை எல்லாம் பார்த்தா அவருடைய பயோ

0: ரஃப் எனக்கு கிடைக்கிது. ஆனால் எல்லாத்துலேயும் ஒரே தகவல்கள் ஒரே செய்திகள் தான் இருக்குது. அதெல்லாம் நான் எழுதிட்டு அப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடக்குது நம்முடைய பாண்டிச்சேரியில் பல்கலைக்கழகம். ஒரு 6 பல்கலைக்கழகங்கள்லேருந்து வந்து 6 பேர் வந்து கருத்தரங்கத்தில் நடந்துக்கிறாங்க, வாசிக்கிறாங்க. அப்போ என்னுடைய பேராசிரியர் என்ன சொன்னார், நீங்கள் தான் வந்து போய் இந்த ஒப்பிலக்கிய ஆய்வாக நீங்கள் தான் இந்த கட்டுரையை வாசிக்கணும் அப்படின்ட்டார். எனக்கு கிடைக்கப்பட்ட தரவுகளை வைத்துக்கொண்டு நான் போய் அந்த கட்டுரையை வாசிக்கிறேன். அந்த ஆய்வரங்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே பெரும்பாலும் வந்திருக்கவங்களாம் பேராசிரியர் பெருமக்கள், பல பல்கலைக்கழகங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களில் இருந்தவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் நெறியாளர்கிட்ட போயிட்டு இந்த பொண்ணை இந்த ஆய்வை தொடர்ச்சியாக நிகழ்த்த சொல்லுங்க, இதுதான் பாரதாசருக்கு நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு ஆக்கமாக இருக்கும். இந்த ஊக்கத்தில் இந்த பொண்ணை குறைச்சிடாதீங்க, தேடல் இருக்கு, சின்ன பிள்ளையாரும் தேடுது, தேவையான விஷயங்களை சொல்லியிருக்காங்க, தேட சொல்லுங்க அப்படின்னு அவருக்கு வலுவூட்டிட்டாங்க. நான் வந்து நெருடாவை பற்றி நிறைய தரவுகள் தேடிட்டே இருக்கிறேன். எனக்கு ரொம்ப அதாவது அவர் என்னன்னா ஒரு சிலி கவிஞர். ஆனால் ஒரு சிலி கவிஞர் தான், சிலி எங்கே இருக்குன்னு தெரியாது, இதுதான் நிஜம். இன்னைக்கு தான் பார்த்துடலாம் லாட்டின் அமெரிக்கன் போயிட்டுன்னு போட்டிருக்காங்க. அப்போ லாட்டின் அமெரிக்கா என்னன்னு பார்க்கணும். லாட்டின் அமெரிக்காவுக்குள்ள போய் தேடுற போது சிலி வருது. சரி, ஒரு சிலி கவிஞரா இருந்தாருன்னா அவர் அந்த நாட்டு மொழியில தானே, அவர் ஸ்பானிஷ் போயிட்டுன்னு போட்டிருக்கு. ஒரு ஸ்பானிய கவிஞர் அப்ப ஸ்பெயின்ல தான் அவர் இருந்திருக்கணும். பாப்லோ நெருடாவுடைய வாழ்க்கையை வைத்துக் கொண்டு இந்த வரைபடத்தை வைத்துக் கொண்டு அவர் எங்கெங்கெல்லாம் போனார், எங்கெங்கெல்லாம் இருந்தாருன்னு அதெல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு அவர் நோட்டு போட்டு உட்கார்ந்து எழுதுவோம். எனக்கு தெரிந்த ஆங்கிலம், குறைந்த ஆங்கிலம், அதை தெரிந்து வைத்துக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா படி. இன்னைக்கு இருந்ததுன்னா ரொம்ப எளிமையா அதை தமிழ்ல கொண்டு வந்துடலாம். ஆனால் அன்றைக்கு ரொம்ப அருமைப்பாடோடு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு ஒரு சின்ன சின்ன தரவுகளை நான் சோர்ந்து போகாமல் தேடினேன். கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போடுறேன் பாப்லோ நெருடாவை. அப்ப என்னோட நெறியாளருக்கு புல முதன்மையாளராக இருக்கிறவர் சொல்றாரு, நீங்க வந்து 100 பக்கங்கள் கொடுத்தால் கூட உங்க ஆய்வு, புதிய ஆய்வு, தமிழ் ஆய்வுகள்ல ஒப்பிலக்கிய ஆய்வு, பாரதாசரம் கொண்டு செல்லக்கூடிய ஆய்வு, நம்ம அதை வந்து என்ன பண்ணலாம், வாய்மொழி தேர்வுக்கு நம்ம அனுமதிக்கலாம் அப்படின்றார். ஆனாலும் எனக்குள்ள என்னன்னா, இந்த இது வெளியில போகிற போது இது தவிர்க்கப்பட்டா நமக்கு என்ன ஆகும், நம்ம இன்னும் நிறைய தேடணும் தேடிட்டே இருக்கிறோம், இப்படியே காலங்கள் போயிட்டே இருக்கு. அப்ப அமெரிக்கன் கான்சுலேட் போறோம் சென்னைக்கு. சென்னை அமெரிக்கன் கான்சுலேட் போற போது அங்க போய் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியம், ஷேக்ஸ்பியருக்கே அவ்வளவு தூரம் அவருடைய படைப்புகளையும் திறனாய்வுகளையும் கலெக்ட் பண்ணி அவங்க வச்சிருக்காங்க. அப்ப பாப்புலர் நெருட பத்திய திறனாய்வுகள்லாம் நான் தேடுறேன். அவருடைய அந்த கிரிட்டிசிசம் பத்தி எல்லாம் என்ன கொடுத்திருக்கேன், அந்த கிரிட்டிசிசம் அடிப்படையில தான் நான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறேன். அந்த மாதிரி இந்த கிரிட்டிசிசம் எல்லாம் உட்காந்து ஒரு டைரியில எல்லாத்தையும் எழுதினேன். இப்ப மேலாம் ஜெராக்ஸ் பண்ண முடியாது, எழுதினேன். வருகிற போது அப்ப அங்க பக்கத்திலே வந்து ஒரு ரஷ்யன் இன்ஸ்டிடியூட் ஒன்று இருந்தது. அங்க ஒருத்தர் என்ன பண்ணாரு, எனக்கு ஏபிஎன் கரஸ்பாண்டன்ட்னு ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு. அதுல பார்த்தா நெருடா பிராவ்தா என்ற இதழில் வந்து தன்னை பத்தி எழுதியிருக்காரு, ரஷ்ய கவிஞர் விக்டர் யூகோலாம் பத்தி எழுதியிருக்காரு. அந்த தரவுகள் கிடைச்சது. அதெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நான் இங்க வந்து அவருடைய அந்த ஆய்வை நான் எழுத்தி கொண்டே இருக்கிற போது கொஞ்சம் செய்வேன், உடனே ஒரு மனசு வரும், இதை தொடர முடியுமா நம்மால, இது இவ்வளவு கடினமா இருக்கு, ஏன் நமக்கு மட்டும் இப்படிப்பட்ட கடினமான தலைப்பு. அப்ப ஒரு முறை நான் வந்து ஈரோடு தமிழ் நண்பன், அவங்க ஐயா இல்ல, மிகச்சிறந்த கவிஞர், உலக அளவுல பாராட்டுக்குரிய கவிஞர், அவருடைய வீட்டுக்கு நான் போகிற போது அவருடைய பெரிய மகன் புத்தகத்தை தேடி தரவுகள் தேடிதான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவருடைய முதல் மகனுக்கு பேரு பாரதிதாசன், இரண்டாவது மகனுக்கு பேரு பாப்லோ நெருடா. நீங்க நம்பவே மாட்டீங்க, நாம பாரதிதாசனையும் பாப்லோ நெருடாவையும் நம்ம ஒப்புயல் பார்வை பார்க்கிறோம். இவர் மிகச்சிறந்த கவிஞர், உலகம் அறிந்த கவிஞர், இவர் பேர் வச்சிருக்கிறாருன்னா கண்டிப்பா ரெண்டு பேருக்கும் ஒத்துமையும் அந்த ரெவல்யூஷனரி தாட்டும் இருக்குது. அந்த புரட்சியான மனப்பான்மையும் மாற்றத்துக்கு உட்படுத்துகிற ஒரு மகத்தான உணர்வும் இயற்கை நேசிப்பும் காதல் உணர்வும் இருந்திருக்குது. அதனால நம்ம இதை வந்து தொடர்ந்து நம்ம நடத்தலாம் இந்த ஆய்வு அப்படின்ற அந்த உணர்வு எனக்கு வந்தது.
1: மிகச்சக்கமான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க.
2: பணியுடைய நெருக்கடிகள் எல்லாம் இருக்கு, நிறைய வீட்டு நெருக்கடிகள் இருக்குது. இதுக்கு நடுவில் நான் வந்து ஆய்வு பண்ணணும். இப்படியே போற போது தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள இருக்கிற போது நிறைய நேரம் நான் நெருடாவோட பேசுற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருந்தது. ஒரு முறை நான் வந்து இரவு பொழுது சொல்றேன், எனக்கு இந்த ஆய்வு வேணாம், இந்த வழிகள் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம். நான் முதல் தலைமுறை, எனக்கு ஆங்கிலம் தெரியாது. அவருடைய ஒரு ஒரு கவிதையை நான் படிச்சு படிச்சு உள்ள போறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா இவர் பேசுறது முழுக்க முழுக்க ரியலிசம், பாரதிதாசன் யதார்த்தம். நம்மளுடைய மொழியோட ரொம்ப நெருக்கமானவர். இப்ப எளிமையான ஒரு மொழி, ஒன்றும் பெரிய கடினம்லாம் கிடையாது. ஆனால் பாப்புலர் நெருடாவை படிக்கிற போது அவர் ஸ்பானிஷ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு வந்து, இங்கிலீஷ்ல நான் பண்றேன் என்னோட இங்கிலீஷ்ல, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சொல் சேர்க்கையெல்லாம் ஒண்ணுமே புரியல. ரொம்ப அவர் வர சர்ரியலிசம் தாட் உள்ள ஒரு வர சொல்றாங்க. அப்ப இசை கோட்பாடுகள் படிக்கிற போது ரெண்டு பேரும் வைக்க முடியாதுன்ற ஒரு உணர்வு வருது. சரி, இந்த ஆய்வுல நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி, ஒவ்வொரு சனப்பொழுதும் நீங்க இரவு நேரத்துல நான் விழித்திருந்த பொழுதுகள் தான் அதிகம். அந்த விழிப்பு என்பது எனக்கும் நெருடாவுக்குமான ஒரு உணர்வோட்டமாக இருந்தது. ஒரு முறை நான் வந்து இல்லாமல் கூட போகலாம் என்கின்ற அந்த ஒரு உணர்வுக்கு நான் தள்ளப்பட்டேன். அடுத்த நாள் காலையில நான் ஏற்கனவே அந்த இன்டர்நேஷனல் செமினார் பண்ணும்போது ஊட்டியில இருந்து பிரம்மராஜன் அப்படின்ற ஒரு அவர் வந்து மெமோரியல்ஸ் என்ற நினைவலைகளை எனக்கு கொடுத்தனுப்பிச்சிருந்தார். அப்ப அந்த புத்தகத்தை அன்னைக்கு காலையில நான் படிக்கிறதுக்கு திறக்கிறேன். நெருடாவுடைய கவிதைகளை படிச்சுட்டு புரிஞ்சுக்க முடியாம யாரோ ஒரு தற்கொலை பண்ணிட்டான்ற செய்தியை நெருடாவை வந்து அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அப்ப எனக்கு இது என்ன மிகப்பெரிய, நெருடாவோட நான் கேட்கிறேன், ஏயா நீ எங்க இருந்த, எதுக்கு என்ன நான் ஆய்வு மாணவியா போனோம், ஏன் எனக்கு பாரதாசன் கொடுக்கணும், நான் பாரதியாரதான் எடுத்துக்கணும் நினைச்சேன், சூழலால எனக்கு பாரதாசன் வந்துட்டு, சரி பாரதாசன் கூட நான் மொழிநடையா மாத்திக்கலாம் அப்படின்னு போய் நெறியாளர்கிட்ட கேட்கிறேன். நெறியாளர் அது கூடாது, நீங்க தொடர்ச்சி அதிலே பண்ணுங்க அப்படின்றாரு. அப்ப இந்த நெறியாளரும் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுறாரு. அடுத்த ஒருத்தவங்க வராங்க, என்னால என்ன பண்றதுனே தெரியல. தொடர்ச்சியாக எனக்கு நிறைய போராட்டங்கள் இருந்தது. எனக்கு இந்த ஆய்வு வாழ்க்கை என்பது நிறைய விடாமுயற்சியும் உழைப்பையும் போராட்டத்தையும் எனக்கு கத்துக் கொடுத்த ஒரு பாடம். அந்த பாடம் ரொம்ப ஆழமான பாடம், ஒரு நல்ல தேடல், கடினமான பணி. அப்ப நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை வாசிக்கிற போது வெளித்தளங்களுக்கு போறப்ப பாப்புலர் நெருடான்னு யாரா இருந்தாலும் பட்டமாலனா பாப்புலர் நெருடா, பாப்புலர் நெருடான்ற ஒரு பேரை கேட்டுட்டாலே ஏதோ பத்திரிக்கை வந்தாலும் உடனே எனக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அதை பார்ப்பேன் பாப்புலர் நெருடா பத்தி. ஆனா அது நம்ம சொல்லக்கூடிய செய்திகளாக தான் இருக்கும். இப்படி நான் பண்ணி என்னோட ஆய்வேடை சமர்ப்பித்தேன். என் ஆய்வேடு வந்து 3 பேர் கேட்டு போயிருந்தது, எல்லாரும் ஹைலி கம்ப்ளைண்ட் போட்டிருந்தாங்க. அந்த ஆய்வேடு வாய்மொழி தேர்வு நிகழ்த்தின போது அந்த அறையில நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த அறை வழிந்தது. அறிஞர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், படைப்பாளர், நம்ம பிரபஞ்சன், எல்லாரும் அங்க நிறைஞ்சி இருந்தாங்க. நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. நான் அது ரொம்ப நாள் நெருடாவோடையும் பாரதாசோட இருந்ததுனால எதையுமே ஆய்வேடையே பார்க்காம அவங்க கேட்ட கேள்விகள் ஒவ்வொரு ஒரு எழுத்தெழுத்தாக நான் எண்ணி படிச்சிருக்கிறேன். முழுமையா படிச்சனா எனக்கு தெரியாது, முழுமையா பார்த்தனா தெரியாது. நான் பார்த்த பார்வையில அவர்களை நான் முழுமையா வாசிச்சிருக்கிறேன். அப்ப நான் அதை நல்லா சொல்ற போது அந்த வாய்மொழி தேர்வு முடிவுல நீங்க முனைவர் பட்டத்துக்கு தகுதியானவன் சொல்கிற போது அப்பதான் எனக்கு வந்து ஒரு உற்சாகம் வந்தது. நான் ரொம்ப காலம் அவரோட உறவாடனேன். அந்த உறவாடலுடைய தேடல் தான் எனக்கு பிறந்திருக்கிற என் மகனும் அப்படியே இருக்கிறானு எனக்கு தோணும். ஏன்னா அப்பா வந்து என்னுடைய வயிற்றுல என்னுடைய மகன் இருந்தான். எனக்கு இப்ப கூட நீங்க நினைக்கிற போது அவன் மேல எனக்கு எப்பயாவது எரிச்சல் வருகிற போது பாப்புலர் நெருடா என்ற படைப்பாளன் இப்படித்தான் இருந்தான். அதனால இப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாம தான் இதை சரியா நம்ம வந்து கொண்டு போகணும், நம்ம பார்வையில தான் குறைபாடு இருக்கிறது என்று நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நான் வந்து நிறைய இடர்பாடுகளுக்கு, நெருக்கடிகளுக்கு, முரண்களுக்கு உள்ளாகிற போது அப்பெல்லாம் அந்த பாரதாசனும் பாப்புலர் நெருடாவும் எனக்கு கை கொடுத்து நாங்க இருக்கிறோம், எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்ற ஒரு உணர்வு. அதனால அந்த ஆய்வு என்பது வெறும் மேலோட்டமான ஆய்வாக இல்லாமல், அது ஒரு முனைவர் பட்டத்திற்காக சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாக இல்லாமல், என்னுடைய உணர்வுகளுக்குள் தங்கி என்னுடைய உறக்கத்தை எல்லாம் தொலைத்து நான் தேடி தேடி யாரை போய் பார்த்தாலும் எனக்கு தெரியாது, எனக்கு புரியாது. ஆனா புதிய படைப்பை படைக்கக்கூடியவர்கள்லாம் சொல்லுகிற போது இது நல்ல ஆய்வு, பல்கலைக்கழகத்தில் செய்யப்பட வேண்டிய ஆய்வு, நீங்கள் செய்யுங்கள் என்று எனக்கு கை கொடுத்து தூக்கிய ஒரு ஆய்வு. அப்ப அதை நான் நூலாக வெளிக்கொண்டு வரவில்லை என்பதற்காக நிறைய பேர் எனக்கு கேட்டே இருந்தாங்க. நான் இப்ப நூலா வெளிக்கொண்டு வருகிற போது சர்ச் என்ஜின்ல போய் என் பகன் போடுகிற போது நான் பல்கலைக்கழகத்துல என்ன முடிவுகளை நெருடாவுக்கும் பாரதாசன் கொடுத்தனோ அந்த முடிவுகளை அதை சொல்லிய போது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா என்னுடைய ஆய்வை நான் வந்து இங்க பல்கலைக்கழகத்துல ஆங்கிலத்துல அதை கொடுத்தோம், அதெல்லாம் வந்து அவங்க வந்து போட்டிருப்பாங்க. அப்ப அது சொல்கிற போது என் மகன்கிட்ட சொன்னேன், ஒரு ஒரு கருத்தை நான் புரிந்து கொள்வதற்கு அவ்வளவு சிரமப்பட்டேன், ஆனா நீ எளிமையாக அடுத்து தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது, அது எனக்கு மகிழ்ச்சி. நான் அடையாளப்படுத்தப்படுகிறேன்னா எனக்கு தெரியாது, ஆனால் எனக்குள் நான் நிற்பதற்கான வலிமையை இந்த ஆய்வில் நான் பெற்றிருக்கிறேன், உன்னையும் நான் பெற்றிருக்கிறேன். என் மகனாக நீ நினைத்ததை சாதிப்பதற்கான வலிமை உனக்கு கிடைக்கும் என்று பாப்புலர் நெருடாவுடைய முதல் கவிதை தொகுப்பு, அதாவது 20 லவ் போயம்ஸ் அண்ட் சாங் ஆஃப் டிஸ்பர் என்கின்ற ஒரு கவிதை தொகுப்பு, அதை உடனே என் மகன் வாங்கி அதை படித்து விட்டு இவ்வளவு எரோட்டிக்கா இருக்கக்கூடிய இந்த கவிதையை நீ எப்படி பாரதாசோட அவரோட ஒப்புமை பண்ண அப்படின்னு அவன் கேட்கிற போது இதுதான் ஆய்வு, நமக்கு எது தேவையை பண்ணி இருக்கிறேன்.

0: கடவை தனியாக பண்ண வேண்டும், அது என்னுடைய வேலை இல்லை என்று என் மகனுக்கு நான் சொல்லிடுறேன். தொடர்ந்து அந்த உரையாடல் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஸ்பெயின் இன் மை ஹார்ட் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதினார் பப்ளோனரிடம். அந்த நூலில் நிறைய போராட்டங்கள் அவர் எழுதியிருப்பார். ஒரு ரத்த துளியினால் ஒரு புரட்சியை உருவாக்க முடியும்னு எழுதியிருப்பார். ஏனென்றால் அவர் படைப்பாளனாக இறுதி வரை இருந்தவர், இயற்கை ரொம்ப நேசித்தவர். எப்படி வந்து பாரதிதாசன் சொல்லுவார், எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உணையும் நீயே, இத்தரை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றரும்பேன்னு. பாப்ளோனரிடம் சொல்லுவார், இந்த உலகம் ஒரு ஆப்பிள், நீ அதில் ஒரு சிற்றரும்பு. எங்க பாருங்க, ரெண்டு பேருக்கும் தொடர்பே இல்லை, எங்கெங்கோ இருக்கிறாங்க. ஆனா அந்த கரைசியா போகிற போது இந்த இயற்கை நோக்கு, சமூக மாற்றம், கடைசியில நீங்க பார்க்கிற போது ஒரு அற உணர்வு, இதுதான் அந்த பிலாசபிகளாக வாழ்க்கையை பார்ப்பது. என இவ்வளவு தரவுகளும் என் நூல் இருந்து என்னை வழி நடத்துகிறது. அதனால அந்த நூலை நான் கொண்டு வந்த போது இங்க இருக்கக்கூடிய பெரிய ஆளுமைகள் சிலரை நான் வைத்த போது நான் யாருக்கிட்டும் அதுல வந்து அணிந்துரை வாங்கல, எதுவுமே வாங்கல. ஏன்னா எனக்கு ஏனோ தெரியவில்லை, அதை வந்து அப்படியே நான் போட வேண்டும் என்கின்ற உணர்வு தான் வந்தது. எதையும் நான் ஆவணப்படுத்தவே விரும்பாதவள். ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க, அதுல ஆவணப்படுத்துங்கள் ஆவணப்படுத்துங்கள் ஆவணப்படுத்துங்கள் என்று சொல்லுவாங்க. ஒரு மேடை அரங்குக்கு போனாலும் கூட முழுமையாக படித்துக் கொண்டு செல்வேன், அதற்கு பிறகு அதை போட்டு விடுவேன். போன வருடம் ஒரு பாடம் நடத்தினால் அந்த நோட்ஸை போட்டுட்டு புதுசாக ஒன்று நோட்ஸ் எடுப்பேன். புதிதாக நான் படிக்கிற போது எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவை என்ற ஒரு விஷயம் வரும். அப்ப அந்த புதிய பார்வை எப்போது விரியும்னு கேட்டீங்கன்னா, நம்ம திருப்ப திருப்ப தேடுகிற போது விரியும். அதனால பழச வச்சுக்க கூடாது என்ற ஒரு மனநிலை என்னுடைய அடிப்படையான ஒரு கண்ணோட்டமாக இருந்தது. நான் எதையுமே ஆவணப்படுத்தவில்லை. அந்த வகையில் பாப்ளோனரிடான் சொல்கிற போது, தமிழ் கூறு நல்லுலகில் பாப்ளோனரிடா என்றால் பட்டம்மாள் என்று சொல்வதும், பட்டம்மாள் பெயரை கேட்டால் பாப்ளோனரிடாவில் தான் ஒப்பிலைக்கு ஆய்வு முதல் முறையாக பண்ணியிருக்கிறார் இந்த தமிழ் துறையில் என்று சொல்லுகிற போதும், அந்த ஆய்வின் அடிப்படையாக நான் ஒரு மகனை பெற்று அந்த மகனையும் என்னுடைய எக்ஸ்டென்ஷனாக, என்னுடைய நீட்சியாக, என்னால் செய்ய முடியாததை என்னுடைய மகன் ஒளிப்பதிவாளனாக செய்ய முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையையும், என்னை நான் ஒரு பெண்ணாக இருப்பதால் அவன் ஒரு ஆணாக இருந்து கொண்டு அவர் இன்னொரு தளத்தில் அவன் இயங்குகிற ஒரு தன்மையையும், அவன் நான் அல்ல நான் அவன் அல்ல, எனவே இந்த மூன்று கண்ணோட்டத்தில் அவனும் வெற்றி பெறுவான், அவனுக்கான அந்த அறிவை அந்த உணர்வை இந்த ஆய்வின் மூலமாக கருவிலேயே கொடுத்திருக்கிறேன் என்கின்ற திமிந்த ஞான செருக்கோடு நான் சிநேகிதிகளே உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க்கை என்பது வசப்பட வேண்டுமெனால் வாழ்க்கையும் வார்த்தையும் செயலும் மாறிவிடக்கூடாது. அதில் நான் மிக முடிவாக திண்ணியமாக துணிச்சலாக இருந்தேன். எத்தனை நெருக்கடிகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவால் என் மனத்துக்குள் இருந்தது. ஏனென்றால் நாமும் மகிழ்ச்சியாக பிறரையும் மகிழ்ச்சியாக்க வைக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு. அதனால் தான் சொல்கிறேன், பணி நிறைவு பாராட்டு விழா என்னுடைய கல்லூரியில் நடைபெற்றது. அவ்வளவு மகிழ்ச்சி. நான் வேண்டாம் என்று என் முதல்வரிடம் சொல்கிற போது என் முதல்வர் கூறினார், ஒரு ஆசிரியர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது சொல்வதற்கு நீங்கள் மிக முக்கியமான உதாரணம். இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு நான் யாரை வைத்து சொல்வது? உங்களை நான் பாராட்டுகிற போது அந்த பாராட்டு அவர்களுக்கு போய் சேரும், அப்படி இருக்கலாம் என்று அவர்கள் எண்ணுவார்கள். உங்களுடைய மாணவர்களுக்கு அந்த அறிவு போய் சேரும். எனவே மாணவர் உலகம் உங்கள் உலகம் என்றால் நீங்கள் இதை பணி நிறைவை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று பேசினார். நான் உங்களுக்கு இதை செய்யவில்லை என்றால் 32 ஆண்டு காலத்தில் 27 ஆண்டுகளும் ஒரே கல்லூரியில் பணியாற்றினேன். யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. நான் எந்த கல்லூரியில் படித்தேனோ அந்த கல்லூரியில் நான் பணிபுரிந்தேன். என்னிடம் படித்த 10 மாணவர்கள் எனக்கு கீழே ஆசிரியராக எனக்கு சகமாக இருக்கிறார்கள். நான் சொல்லிக் கொடுத்த பாடங்களை அவர்கள் திருப்பி சொல்கிற போது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். என்னை மதிக்கக்கூடிய, என்னிடம் அன்பு செலுத்தக்கூடிய, எனக்கு சகோதரியாக தோழியாக நிற்கக்கூடிய அந்த திறத்தை நான் பார்க்கிற போது நான் வாழ்ந்திருக்கிறேன் என்கின்ற ஒரு மகிழ்ச்சி தான் எனக்கு பெருகும். எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த பேராசிரியர், என்னுடைய துறை தலைவராக, எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த பேராசிரியர் முதல்வராக, யாருக்கும் கிடைக்காத அரிய பெரிய வாய்ப்பு. முதல்வரும் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவர், துறை தலைவரும் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவர், நான் பாடம் சொல்லிக் கொடுத்து எனக்கு கீழே 10 பேராசிரியர்கள் என்று பார்க்கிற போது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். இது யாருக்கும் கிடைக்காது. சின்ன கவலைகள் இல்லாமல், எரிச்சல்கள் இல்லாமல், மகிழ்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய பேராசிரியர்களோடு, ஆண்களோடு சரிசமமாக உறவாடுவதற்கான அந்த வாய்ப்பு எனக்கு வாய்த்திருக்கிறது. அதற்கான தகுதி எனக்கு எங்கிருந்து கிடைக்கப்பட்டது என்றால், என்னுடைய ஆய்வு தளத்தில் இருந்தான் கிடைக்கப்பட்டது, என்னுடைய படிப்பில் இருந்தான் கிடைக்கப்பட்டது. நான் மீண்டும் மீண்டும் வாசித்தேன், புரியும் வரை வாசித்தேன். அப்ப வாழ்க்கை என்பது புரிந்து கொள்வதிலும் செயல்படுவதிலும் பிறருக்கு செய்வதிலும் தான் இருக்கிறது என்கின்ற அந்த அடையாளத்தை நான் முன்னெடுத்த போது அது என்னுடைய அடையாளமாகவே மாறிப்போனது. சிறப்பான ஒரு வாழ்க்கையாக நான் கருதுகிறேன். இந்த வாழ்க்கை என்பது நிறைய மேடு பள்ளங்கள் நிறைந்தது, நிறைய சங்கடங்கள் இருக்கும். நாம் நினைத்த மாதிரி நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. என குடும்ப வாழ்க்கை என்று வருகிறவங்க எல்லாருக்கும் தெரியும், நம் உடன் பிறந்தார் என்று வருகிற போது அதுவும் நாமும் அவர்களும் சமநிலையில் இல்லாத போது அதற்கான கருத்தியல் சிக்கல்கள் என்னவென்று தெரியும். அப்ப எல்லா கருத்தியல்களையும் உடைத்து, எல்லா கருத்தியல்களையும் ஏற்று முதல் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிறகு அதை உடைக்க வேண்டும். அதை அவர்களுக்கு பகிர்கிற போது காலம் கடந்து அதை பகிர வேண்டும். அப்பொழுதே நாம் பகிர்கிற போது சிக்கல்கள் தான் வரும். ஆனால் நாம் பகிர்ந்து கொண்டால் சரியானதாக இருக்கும் என்ற நம்பிக்கையை நாம் அவர்களுக்கு கூட்ட வேண்டும். அன்பும் நம்பிக்கையும் தான் வாழ்க்கை என்ற நாணயத்தின் இரு பக்கங்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன். அந்த வகையில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி.
1: வாழ்க்கையின் அங்கமாகவும் அடையாளமாகவும் மாறிய தன்னுடைய முதல் படைப்பு பத்தி ரொம்ப அழகா உணர்வுபூர்வமா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாங்க. நம்ம படைப்பாளர். அம்மா, இவ்வளவு நேரமா நாங்க கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அழகாவும் நிதானமாவும் ஆழ்ந்த கருத்துக்களை ரொம்ப எளிமையா மக்களுக்கு புரியும்படி எடுத்து சொன்னீங்க. நிகழ்வில் பங்கேற்றதற்கு நினைத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றிமா.
0: இந்த அரிய

0: இனிய நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த புதுச்சேரி அகில இந்திய வானொலி நிலையத்தாருக்கும் இங்கே பணியாற்றுகிற அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நிறைவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம்.
1: மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் ஒரு சிறந்த படைப்பாளரோடு உங்களோடு இணைகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிநேகிதி ஆர்ஜே பவானி.

இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம் நேர்களே. என்ஜிபி நினைவில் தொடக்கமாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் மனப்பந்தல் படத்திற்காக ஒலிக்கும் குரல் பி. சுசிலா.

நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் அன்றிரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 2:20 என்ற மணியில் அடுத்த பல்லாண்டு வாழ்க படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் டி கே கலா பாடிய பாடல் கே வி மகாதேவன்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: நேரம் 2:24:34 நொடி. என்றும் இனிவேல் அடுத்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் பார்மகளே பார்ப்படத்திற்காக பேபி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா பாடிய பாடல்.

0: ஈஸ்வர் அவர்கள், இசையமைத்தவர் வினய் சந்திர மௌத்கல்யா அவர்கள்.
1: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம ஒரு அசாமிய மொழி பாடலை கத்துக்க போறோம். இந்த பாட்டை எழுதினவர் சதீஷ் தர். இந்த பாட்டுக்கு இசை வினய் சந்திர மௌத்கல்யா. நாட்டின் பெருமையை பத்தியும் இந்த மண்ணோட பெருமை பத்தியும் அழகா எடுத்து சொல்லுது இந்த பாட்டோட வரிகள். சரி, பாட்டோட பல்லவிய முதல்ல எழுதிக்கோங்க.
2: மாத்தி கே சுமிலோ ஏய் மாத்தி தே ஏய் மாத்தி தே ஜீபன் ஏய் மாத்தி தே ஜீபன் சோபி தோ ஜீபன் சோபி ஆக்கி ஆக்கி
1: ஆ இது ரெண்டு முறை வரும்.
2: ஆக்கி ஆக்கி மோசிலோ.
1: இப்ப முதல் சரணத்தை எழுதிக்கலாமா?
2: தூர் ஆகாஹார் ஆகாஹார் தூர் ஆகாஹார் ரோஹன் கியோனு லாகே லாகே ஹாகோர் தொலிர் ஹாகோர் ஹாகோர் ஹாகோர் தொலிர் ஹாகோர் தொலிர் மானிக் கியோ மானிக் கியோ நு மானிக் கியோ நு லாகே லாகே ஆஹா ஆஹா மாத்திர் புகுத் மாத்திர் புகுத் மோனோர் மாலோதி பூட்டோலோ மோனோர் மாலோதி பூட்டோலோ ஏய் மாத்தி ரே மோரோ மோதே.
1: எழுதிட்டீங்களா? இப்ப ரெண்டாவது சரணம்.
2: மோனோர் கோரோனி ரே ஹூரோர் ஹூரோர் பாபோரி ரே பாபோரி ரே ஆசி ஹுகுமார் தாபோ நாஹுஜுவா ஹுகுமார் தாபோ நாஹுஜுவா ஹுந்தோர் ஹுதினோர் ஹுதினோர் நோதுன் திருஷ்டி திருஷ்டி கோனோ நாஹுவா.
1: சரி, பாட்டை கத்துக்க ஆரம்பிக்கலாம்.

0: நல்லது குழந்தைங்களே, ரொம்ப அழகா ஸ்ரத்தையோட கத்துக்கிட்டீங்க. இதே மாதிரி நல்லா பாடி பாருங்க. மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்திசை பாடற் பயிற்சியில் இதுவரை ஏ மாத்திரே என்ற அசாமிய மொழி பாடல் கேட்டீர்கள். இயற்றியவர் சதீஷ் தர் அவர்கள், இசையமைத்தவர் வினய்சந்திர மௌத்கல்யா அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 2:53.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

நேரம் இப்பொழுது 2:55. ஆகாஷ்வாணி வானிலை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும். நெய்யூரில் அதிகபட்சமாக 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சிவலோகம் 5 சென்டிமீட்டரும், அவிநாசி, பாப்பிரெட்டிப்பட்டி, சிற்றாறு, நாலுமுக்கு, ஊத்து ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும், ஏழுமலை, தூத்துக்குடி விமான நிலையம், சுருளக்கோடு, திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டரும், திருபுவனம், திருப்பரப்பு, அடையாமடை, திண்டுக்கல்,

கள்ளக்குறிச்சி, சிட்டம்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டரும், மஞ்சளாறு, சென்னிமலை, சாத்தியார், கலையநல்லூர், சிவகங்கை, விருகாவூர், பிளவக்கல், பெரியாறு அணை, தூத்துக்குடி, சாத்தூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையம் கோட்டையில் 39.9 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் தருமபுரியில் 23 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 13.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் வெப்பநிலை கணிசமாக குறைந்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் மிகவும் குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. கரூர், திண்டுக்கல், திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும், திருப்பத்தூர், திருவள்ளூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இயல்பை விட குறைந்தும், மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலையிலும் காணப்படுகிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு எனினும் சற்று உயரக்கூடும். ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 41 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில், வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள், வடக்கு தெற்கு அந்தமான் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:02.

பொன் மாலை பொழுது. இந்த பொன் மாலை பொழுதில் தலைவியின் தலைப்புச் செய்தியை புரியாமல் தவிக்கும் தலைவனுக்கு தன் சுதந்திர வார்த்தையால் முன்மொழிகிறாள். இருவரது வார்த்தைகள் சங்கமிக்கிறது. தென்றல் வந்து செய்தி சொல்ல தலைவாசல் திறக்கிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ராவின் குரல்களில்.

பொன் மாலை பொழுதில் அடுத்து மாலை நேர தென்றல் மழை தூறல் போடும், தொடும் நேரம் இசைச்சாரல் பாடும், கால்கள் தாளம் போடும், நம் முதன்மை அலைவரிசையில் சங்கீதம் இசைக்க நம் செவிகள் திறக்க கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகியின் குரல்களில் இசை தென்றல் நம்மை தொட்டு பேசும்.

கங்கை வெள்ளம் வற்றினாலும் இவர்கள் காதல் வற்றாது. திங்கள் வானில் தேய்ந்தாலும் இவர்கள் சிந்தை தேயாது. மண்ணில் தோன்றும் ஜென்மம் முழுதும் இவர்களின் அன்பு மாறாதாம். இந்த வெள்ளை ரோஜாக்கள் சோலை பூவில் மாலை தென்றலில் பாடும் நேரமோ பொன்மாலை பொழுதில்

வரிசையில் பொன்மாலை பொழுதில் தென்றல் எனும் தலைப்பில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடலை கேட்கும் முன் அறிவிப்பு ஒன்று. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். பொன்மாலை பொழுதில் அடுத்து இந்த இளம் சிட்டுக்கள் இலைகளில் காதல் கடிதம் எழுதி பூஞ்சோலைக்குள் கவிதை படிக்கிறார்கள். இந்த ரோஜாக்களுக்கு தென்றல் தாளாட்டுகிறது. இசை என்னும் ஊஞ்சலில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் பாடல் வருகிறது, நினைவில்லாம் நித்யா.

நேரம் 5:22. 25 நொடி. என்றோ கனவில் ஏதோ போட்ட கோலங்கள் இன்றோ நினைவில் காதல் மேளம் கேட்கிறார்கள் இவர்கள். நீண்ட நாளை சேர்த்து வைத்த பூக்களை எண்ணி எண்ணி மாலையாக கோர்த்து தொடுக்கிறார்கள். இவர்களது மலர் மாலை அரங்கேறுகிறது. மனமேடையாக இசை மேடையாக அலங்கரிக்கிறது இசை என்னும் மலர்களால். நம் முதன்மை அலைவரிசையில் கிருஷ்ணச்சந்திரன், பி.எஸ். சசிரேகா குரல்களில் வருகிறது ஒரு ஓடை நதியாகிறது படப்பாடல்.

இந்த அந்தி பொழுதில் இசை தென்றல் வீசியது பொன் மாலை பொழுது. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 5:30:25. தொடரும் நிகழ்ச்சி

0: நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கோடை காலங்களில் கால்நடை பராமரிப்பு குறித்து கடலூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் என் வெங்கடபதி அவர்களின் உரை கேட்கலாம். நாட்டுப்புற பாடல் ஆகியவை கேட்கலாம்.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: திரையில் அடுத்த பாடலை கேட்கும் முன் நேரம் 6:05:25.
1: GRT Jewellers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewellers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரையில் அடுத்த பாடல் அனிருத் ரவிச்சந்தர் பாடியது நானும் ரவுடிதான் திரைப்படத்திற்காக.

0: திரு இசை கேட்டும் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் 3 நாள் பயணமாக கர்நாடகா, கோவா மற்றும் கேரளத்திற்கு செல்கிறார். தேர்வு மாஃபியாக்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உறுதியாக தெரிவித்துள்ளார். வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்புகளை ஒத்திவைத்த 3 மாதங்களுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரிக்கு தேவையான காவிரி நீரை தமிழகம் மற்றும் கர்நாடக அரசுகளிடம் கேட்டு பெறுவோம் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கர்நாடகா, கோவா மற்றும் கேரளத்திற்கு 3 நாள் பயணமாக செல்கிறார். இன்று கர்நாடகா செல்லும் அவர் அங்கு தனியார் அறக்கட்டளையின் 45வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து தாவன்கெரோயில் உள்ள BDT பொறியியல் கல்லூரியின் பிளாட்டின விழாவிலும் கலந்து கொள்கிறார். நாளை கோவா மாநிலம் செல்லும் குடியரசு துணைத் தலைவர் அங்கு அம்மாநில தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கிறார். மேலும் கோவாவில் உள்ள CSIR தேசிய கடலியல் நிறுவனத்திற்கும் அவர் செல்கிறார். பின்னர் வரும் ஞாயிற்றுக்கிழமை கோவாவின் பெல்தங்கடியில் அமைக்கப்பட்டுள்ள SIRI தொழிற்பூங்காவை அவர் திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து கேரளத்திற்கு பயணம் மேற்கொள்ளும் அவர் கோட்டயத்தில் தீபிகா மலையாள நாளிதழின் 140வது நிறுவன ஆண்டு விழாவை தொடக்கி வைக்க உள்ளார். சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் இயல்புக்கு மாறான காரணங்களால் ஏற்படும் செயற்கையான மக்கள் தொகை மாற்றங்கள் குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழு இப்பிரச்சனையை சமாளிக்க சட்டம் தேவையா என்பது குறித்து மதிப்பீடு செய்யும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்கள் தொகையில் ஏற்படும் போலியான மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்தும் இக்குழு ஆய்வு செய்யும் என்று தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசு வங்கதேசத்திலிருந்து எல்லை தாண்டும் ஊடுருவல்காரர்களை தடுக்க எந்தவித முயற்சியையும் எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். தேர்தலுக்கு பிறகு அம்மாநிலத்தில் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரி ஊடுருவலை தடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக

0: வருவதாக தெரிவித்தார். மேலும் வங்கதேசத்தையொட்டி ஊடுருவல் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் வேலி அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். தேர்வு மாஃபியாக்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உறுதியாக தெரிவித்துள்ளார். டிடி செய்திப்பிரிவுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் மறு தேர்வு செயல்முறை எந்த பிழையுமின்றி முறையாகவும் திட்டமிட்ட விதத்திலும் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மேலும் கூறுகையில், மாணவர்களின் கவலையை அரசு புரிந்து கொண்டிருப்பதாகவும் தகுதியான மாணவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தகுதியான ஒரு மாணவனின் எதிர்காலம் கூட தேர்வு மாஃபியாக்களின் கைகளில் சிக்கிவிடவோ அல்லது முறைகேடுகளுக்கு பலியாகிவிடவோ கூடாது என்பதற்காகவே அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். தேர்வு செயல்முறைகள் குறித்த கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் பிழையற்ற முறையில் தேர்வை நடத்துவதற்கு சாத்தியமான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேர்வு முறைகேடு தொடர்பான மத்திய புலனாய்வுத் துறையின் விசாரணை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை கிடைப்பதை அரசு உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். CBSE மறு மதிப்பீட்டு இணையதளத்தில் அண்மையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் குறித்து பேசிய திரு தர்மேந்திர பிரதான், மாணவர்களுக்கான வெளிப்படையான மற்றும் பிழையற்ற டிஜிட்டல் மதிப்பீட்டு செயல்முறையை உறுதி செய்வதோடு அனைத்து தொழில்நுட்ப சிக்கல்களையும் தீர்க்க CBSE தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். மறு மதிப்பீட்டு விண்ணப்பங்களுக்கான கட்டணம் செலுத்துவதற்கு ஒரே ஒரு வங்கியை சார்ந்திருப்பதற்கு பதிலாக ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா, இந்தியன் வங்கி, பேங்க் ஆப் பரோடா மற்றும் கனரா வங்கி ஆகிய 4 பொதுத்துறை வங்கிகளை இந்த சேவையில் ஈடுபடுத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
0: வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்புகளை ஒத்திவைத்த 3 மாதங்களுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று நாடு முழுவதும் உள்ள அனைத்து உயர்நீதிமன்றங்களுக்கும் உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான உத்தரவு பிறப்பித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு, தீர்ப்புகளை வழங்குவதில் ஏற்படும் தாமதங்கள் வழக்காடுபவர்களுக்கு ஈடு செய்ய முடியாத பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தது. தனிநபர் சுதந்திரம் தொடர்பான வழக்குகளில் விரைவாக தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய இந்த அமர்வு, ஜாமீன் மனுக்கள் மீதான உத்தரவுகள் அதே நாளில் வழங்கப்பட வேண்டும் என்றும், அவை ஒத்திவைக்கப்பட்டால் அடுத்த நாள் வழங்கப்பட்டு பதிவேற்றப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பல வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ள உச்சநீதிமன்றம், ஜாமீன் அல்லது தண்டனை நிறுத்தி வைப்பு உத்தரவுகள் வழங்கப்பட்டவுடன் சிறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும், விசாரணை கைதி முன்னுரிமையாக அதே நாளில் அல்லது அதிகபட்சமாக அடுத்த நாளில் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரிக்கு தேவையான காவிரி நீரை தமிழகம் மற்றும் கர்நாடக அரசுகளிடம் கேட்டு பெறுவோம் என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: ஏனாம் பிராந்திய சட்டமன்ற உறுப்பினர் திரு மல்லாடி கிருஷ்ணா ராவ் இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள அவரது அறையில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி திரு மல்லாடி கிருஷ்ணா ராவை அவரது இருக்கையில் அமர வைத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், அதிக வெப்பம் காரணமாக புதுச்சேரியில் இயங்கும் அனைத்து பள்ளிகளும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி திறக்கப்படும் என்று தெரிவித்தார். மாநில அந்தஸ்து பெற மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்று கூறிய அவர், புதுச்சேரிக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீரை தமிழகம் மற்றும் கர்நாடக அரசுகளை கேட்டு பெறுவோம் என்று கூறினார்.
0: மாஹே சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வழக்கறிஞர் திரு அசோக் குமாரின் அலுவலகத்தை முன்னாள் மாஹே சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமச்சந்திரன் இன்று திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், மாஹே ஒரு சிறிய பிராந்தியமாக இருந்தாலும் பல்வேறு பொதுவான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருவதாகவும் கூறினார். மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறிந்து தீர்வு காணும் ஒரு தளமாக இந்த சட்டமன்ற அலுவலகம் செயல்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சட்டமன்ற அலுவலக திறப்பு விழாவில் உள்ளூர் குழு உறுப்பினர் திரு நர்புஷாத், தலைச்சேரி பகுதி குழு உறுப்பினர் திரு வடக்கன் ஜனார்த்தனன் மற்றும் பொதுமக்களும் பெருமளவில் கலந்து கொண்டதாக எமது மாஹே நிருபர் தெரிவிக்கிறார். மறு வேலைவாய்ப்பு பெற்றிடாத மற்றும் வருமான வரி செலுத்துவோர் பட்டியலில் இடம்பெறாத முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் இராணுவ வீரர்களின் விதவைகள் தங்கள் குழந்தைகளின் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பிற்கான உதவித்தொகையை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று புதுச்சேரியில் உள்ள முப்படை நலத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2025-26 கல்வியாண்டிற்கான உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் புதுச்சேரி முப்படை நலத்துறையில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை அலுவலக நாட்களில் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள்

0: விதவைகள் அம்மாநில மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும், மாஹே மற்றும் ஏனாம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அந்தந்த மண்டல நிர்வாக அலுவலகத்தில் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் sainik.py.gov.in இணையதளம் மூலமாகவும் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அசல் பள்ளி கட்டண ரசீதுகளுடன் வரும் ஜூலை மாதம் 20ஆம் தேதிக்குள் முப்படை நலத்துறையில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 21ஆம் தேதி ஷார்ஜாவிலிருந்து புறப்பட்ட இந்தியாவுக்கான எண்ணெய் கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தியை வெற்றிகரமாக கடந்துள்ளது. இக்கப்பல் வரும் 3ஆம் தேதி விசாகப்பட்டினத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக ஈரான் நாட்டின் செய்தி முகமை வெளியிட்டுள்ள தகவலில், இஸ்லாமிய புரட்சிப்படையின் கடற்படை பிரிவினர் நேற்று மட்டும் 23 வர்த்தக கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடக்க உதவி புரிந்ததாக தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க குடியரசு நாடான காங்கோவில் பரவியுள்ள எபோலா வைரஸ் தொற்று அந்நாட்டிற்கு ஒரு சிக்கலான சூழ்நிலையை உருவாக்கியிருப்பதாக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கோவின் புனியாவிலும் நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு சுகாதார குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முதற்கட்ட தகவலின்படி 1000க்கும் மேற்பட்டோர் அந்நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும், இதுவரை 238 பேர் உயிரிழந்து இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான தென்மேற்கு பருவமழை காலத்தில் நாடு முழுவதும் மழைப்பொழிவு இயல்பைவிட குறைவாகவே இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை கணித்துள்ளது. புதுடெல்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலர் டாக்டர் ரவிச்சந்திரன், இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்யும் மழையின் சராசரி அளவு 90% இருக்கும் வாய்ப்பு உள்ளது என்றார். இதில் 4% அளவிற்கு ஏற்ற இறக்கம் இருக்கலாம் என்றும் கூறினார். அவரை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் மிருந்யுஞ்சய் மகாபத்ரா, ஜூன் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பைவிட குறைவாகவே இருக்கும் என்றும், வடமேற்கு, வடகிழக்கு மற்றும் தென்னிந்திய தீபகற்பம் உள்ளிட்ட நாட்டின் சில பகுதிகளில் இயல்பான அல்லது இயல்பைவிட அதிகமான மழைப்பொழிவு இருக்கலாம் என்றும் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 3 நாள் பயணமாக கர்நாடகா, கோவா மற்றும் கேரளத்திற்கு செல்கிறார். தேர்வு மாஃபியாக்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உறுதியாக தெரிவித்துள்ளார். வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்புகளை ஒத்திவைத்த 3 மாதங்களுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரிக்கு தேவையான காவிரி நீரை தமிழகம் மற்றும் கர்நாடக அரசுகளிடம் கேட்டு பெறுவோம் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:20:23.

மனோரஞ்சிதம் பக்தி மனம் கமிழ வருகிறது பக்தி பாடல்களாய் மனோரஞ்சிதம். தொடக்கமாக வருகிறது எம் எஸ் சுப்புலட்சுமி பாடியிருக்கும் பாடல்.

நெய்வேலி ஆர் சந்தானகோபாலன் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 6:28:15. மனோரஞ்சித்தில் அடுத்து வருகிறது பி. உன்னிகிருஷ்ணன் குரலில் பாடல்.

நம் முதன்மை அலைவரிசையில் பக்தி மனம் கமழ நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். தொடர்வது பிரியா சகோதரிகள் பாடியிருக்கும் பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மனோரஞ்சித்தின் நிறைவாக வருகிறது எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

மனோரஞ்சிதம் கேட்டோம். நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல் இன்று இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:57 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். கோடைக்காலங்களில் கால்நடை பராமரிப்பு குறித்து கடலூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் என் வெங்கடபதி அவர்களின் உரை, நாட்டுப்புற பாடல் ஆகியவை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன் மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் 102.8 இன்று இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 முதல் 11:00 வரை தீம் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி நாளைய நிகழ்ச்சி நிரல் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். வாழையில் நவீன சாகுபடி தொழில்நுட்ப முறைகளின் முதற் பகுதியில் காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தசிந்தில்குமார் அவர்களும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவும் சதுப்பு நில காடுகளும் காலநிலை மாற்றமும் வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ சர்க்கரை நோயாளிகள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.

6:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:02 8:30 தகவல் தளம், 8:45 வானொலிக்கு 90 இளையோர் நாடும் இனிய வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி உதகமண்டலம் சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை ஆலா பே பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு, பி யு கணேஷ் பிரசாத் அவர்களின் வயலின் இசை, சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நெறிப்படுத்துபவர் மலர்விழி. தலைப்பு அனுபவமே ஆசான். 12:00 துலாக்கோள் நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு. 12:15 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் ஏ ஸ்ரீநிதி. 12:30 பன்னிசை மாலை ஆர் வேதவல்லி அவர்கள் பாடியவை. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். பகல் 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் டாக்டர் எஸ் ஆனந்த வடிவேலு அவர்கள், மாணவி ஜே மணிமொழி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் இதில் கே எஸ் சித்ரா அவர்களின் பாட்டு. 4:00 பலே பாண்டியா திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி இயக்கம் தயாரிப்பு பி ஆர் பந்துலு. 5:00 இளைய பாரதம் இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சிகளின் வரிசையில் கல்லூரிகள் இடையே நடைபெற்ற பேச்சு போட்டியின் காலிறுதி சுற்றின் வானொலி தொகுப்பின் நிறைவு பகுதி. நிகழ்ச்சி அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி ஏ கதிஜா பி. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள் புதுச்சேரி பெத்து செட்டிபேட் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6:00 முதல் 6:10 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை. 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஏழு 7:30 உழவர் உலகம் கோடை உழவின் முக்கியத்துவம் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை. தொடர்ந்து பலாமரம் பராமரிப்பு குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வானிலை. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ஸ்மிதா மோகாஷி அவர்களின் காயல் இசை. படைப்பு ஆகாஷ்வாணி இண்டோர் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். மாலை 6:10 நமது புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளைய நிகழ்ச்சி நிரல் காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே தேவி. 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02-11:47 மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்பட் சீசன் 7 டெல்லி அஞ்சல். பகல் 12:02 பீசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள் ராஜம்.

கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1-2 ஹாய் ஸ்நேகிதியே, மகளிரின் உங்கள் விருப்பம். 2-15 காலத்தை வென்ற கானங்கள். 3 கல்லூரி பூக்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துபவர் நிவேதா ஸ்ரீ. 4 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. 5 அலையோடு விளையாடு ஆர்ஜே விமல்ராஜ் நேரடி நிகழ்ச்சி வழங்குகிறார்.

மாலை 6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தீன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7 மணி முதல் 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேரம் 7 மணி. திரைசை பாடல்களை கேட்கும் முன்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரையின் தொடக்கமாக வருகிறது சீமா ராஜா திரைப்பட பாடல், சத்யபிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் பாடியது.

0: பைரவ படத்திலிருந்து ஹரிச்சரன் குரலில் பாடலை கேட்டோம். திரையில் அடுத்த பாடலை கேட்கும் முன்,
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரையில் அடுத்து வருகிறது சுப்பிரமணியபுரம் திரைப்பட பாடல், பெல்லிராஜ் தீபா மரியம் குரல்களில்.

0: திரை இசை கேட்டும் இனி தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இல்லங்களில் சூரிய மின்சக்தியை பயன்படுத்துவது 82% வளர்ச்சியை கண்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இணைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மின் நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மின் உற்பத்தி செய்வோர் என்ற நிலைக்கு பயனாளிகள் மாறியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கான பயணத்தில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய வேளாண் மாநாட்டுக்கு இடையே இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளுக்கு தடையின்றி உரங்கள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள மல்லவல்லி தொழில் பூங்காவில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஜவுளித்துறையின் வர்த்தகம் தற்போது 15 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளதாகவும் இதனை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 25 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் கூறினார்.

0: பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 92,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். பெட்ரோல் நிரப்பும் மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா குறிப்பிட்டார். கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ள திரு சித்தராமையா இன்று புதுதில்லியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை குறித்து திரு சித்தராமையா விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே திரு சித்தராமையாவின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் நாளை நடைபெற உள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மேகாலயாவிலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷில்லாங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி டாக்டர் BDR திவாரி, இதற்கான வேட்புமனு தாக்கல் அடுத்த மாதம் 1 தொடங்கி 8 வரை நடைபெறும் என்றார். மனுக்கள் மீதான பரிசீலனை 9 வரை நடைபெறும் என்றும், மனுக்களை விலக்கிக் கொள்ள 11 கடைசி நாளாகும் என்றும் அவர் கூறினார். போட்டி இருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு காலை 9 தொடங்கி 4 வரை நடைபெறும் என்றும், வாக்கு எண்ணிக்கை 5 தொடங்கும் என்றும் திரு திவாரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜோய்மால்யா பாக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தீர்ப்பு வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டால் அது மனுதாரர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் நடப்பு பருவத்தில் 60 மெட்ரிக் டன்னுக்கும் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் உணவு உற்பத்தியின் முதுகெலும்பாக தெலங்கானா திகழ்கிறது என குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நடைபெறும் நெல் கொள்முதலில் 60% தெலங்கானா கொண்டுள்ளதாகவும் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறினார். ஆந்திராவில் உள்ள அரசு அலுவலகங்களில் சூரியசக்தி கட்டமைப்பு வசதிகள் விரைவாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்களை மாநிலம் முழுவதும் ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்குமாறும் திரு சந்திரபாபு நாயுடு இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். மேற்குவங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி ஆகஸ்ட் மாதம் 1 முதல் தொடங்கும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகளை அரசியல் காரணங்களுக்காக முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேசத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த இருமல் மருந்து உற்பத்தி பிரிவுக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். இதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவினர் நடத்திய சோதனையின் போது போபாலில் இந்த உற்பத்தி பிரிவு வீடு ஒன்றில் செயல்பட்டு வந்தது கண்டறியப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அந்த வீட்டிலிருந்து 7,000 மேற்பட்ட பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த இருமல் மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிபுராவில் அரசு நிர்வாகம் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் திரு ஜிதேந்திரகுமார் சின்ஹா கூறியுள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்து தொடங்கி அமைச்சரவை வரை காகித பயன்பாடற்ற நிர்வாகம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக கூறினார். கடந்த 9 முதல் 10 மேற்கொள்ளப்பட்ட டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளே இதற்கு காரணம் என்றும் திரு ஜிதேந்திரகுமார் சின்ஹா தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 பிரிவில் இந்தர் சிங் சுருச்சி தங்கப்பதக்கத்தையும் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது.

0: 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கஜகிஸ்தானை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் கேத்தன் குஷ்வாகா ஹாட்ரிக் கோல் அடித்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் செம்ஷியாமி தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய் காங் காய் சிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 12-10, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் ஸ்டீஃபன் போர்ச்சுக்கலின் ஜூலியா லீல் இணையை வென்றது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா பனோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி, நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்,
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவர் அடையாள எண்ணின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை நி இயக்குனர் அவர்கள் கூறியுள்ளதாவது, உழவர் அடையாள எண் என்பது விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த டிஜிட்டல் அடையாளமாகும். இது ஆதார் மற்றும் நிலப்பதிவுகளுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் தனித்துவமான டிஜிட்டல் அடையாள எண் ஆகும். இது மத்திய அரசின் அக்ரிஸ்டாக் மூலம் வழங்கப்படுகிறது. இது அரசின் மானியங்கள், பயிர் காப்பீடு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற அவசியமாகும். முக்கிய பயன்கள்: மானிய விலையில் விதைகள் மற்றும் உரங்கள் பெறலாம், பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் பயன்பெறலாம், இயற்கை பேரிடர் நிவாரண உதவி பெறலாம், விவசாயிகளுக்கான ஓய்வூதியம் பெறலாம், கல்வி திருமண உதவித்தொகை பெறலாம், அரசு வழங்கும் அனைத்து விவசாய நலத்திட்டங்களை ஒரே குறியீட்டு எண் மூலம் பெறலாம். இதை விண்ணப்பிக்கும் முறை: அருகிலுள்ள பொது சேவை மையம் மூலமாக பதிவு செய்யலாம். உங்கள் கிராம வேளாண்மை விரிவாக்க அலுவலரை தொடர்பு கொள்ளலாம். ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரி TN என்ற செயலி மூலமாகவும் தன் பதிவு செய்து கொள்ளலாம். தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை, பட்டா, சிட்டா, நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண். இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

பசுந்தழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளரி சிடியாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரி சிடியாவில் கிளரி சிடியா சேபியம், கிளரி சிடியா மேகுலேடா என இரண்டு வகைகள் உண்டு. இதில் இரண்டாம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர் காலத்தில் பயிரிடும்போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டேர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமின்றி

பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டி விடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும்போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளரி சிடியா மேகுலேடா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் வரை இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: உலகம்
1: கண்மணி வல்லல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.

0: முதலில் கோடை காலங்களில் கால்நடை பராமரிப்பு குறித்து கடலூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் வெங்கடபதி அவர்களின் உரையினை கேட்கலாம்.
1: புதுவை மற்றும் கடலூர் மாவட்ட விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். தற்பொழுது அதிகமான உணரப்படும் கோடை வெப்பம் இன்னும் சில மாதங்களுக்கு தொடர வாய்ப்புள்ளது. இந்த கோடை வெப்பம் மனிதர்களுக்கு மட்டுமல்லாம கால்நடைகளுக்கும் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுங்க. கால்நடைகளில் வெப்ப அடர்ச்சியால் பாதிக்கப்படும் பொழுது உற்பத்தி இழப்பு, கால்நடைகளுக்கு நலன் பாதிக்கப்படுதல், சில சமயங்களில் கால்நடை இறப்பும் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. முந்தைய காலங்களில் வீட்டு தேவை மற்றும் உபரி வருமானத்திற்காகவே சின்ன சின்ன எண்ணிக்கையில் குறைந்த அளவு நம்ம வந்து கால்நடைகளை வந்து வளர்த்து வந்தாங்க. ஆனால் இப்போது உள்ள நிலைமையில் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ற அதிகமான பால் உற்பத்தி, முட்டை மற்றும் இறைச்சி உற்பத்தியை கருத்தில் கொண்டு வீரிய ரக கால்நடைகளை நாம் அறிமுகப்படுத்தப்பட்டு இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கால்நடைகள் குறைஞ்ச இடத்துல அதிக எண்ணிக்கையில் வளர்க்கப்படும் பொழுது வெப்ப அழற்சிக்கு உள்ளாகிறதுங்க. பொதுவாக நாட்டு இன மாடுகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பகுதியில் நிலவக்கூடிய இந்த சுற்றுப்புற வெப்பநிலையான 30 டிகிரி செல்சியஸ் வரை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் வெளிநாட்டு இன வீரிய ரக கலப்பின கால்நடைகள் பார்த்தீங்கன்னா 10-28 டிகிரி செல்சியஸ் வரை தாங்க கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். அது சரியான உற்பத்தி பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த வெப்பநிலை கொஞ்சம் கூடுதலாக வரும்பொழுது அதிகமாக வந்து பாதிக்கப்படுதுங்க. இந்த கால்நடைகள் வந்து அதிக உற்பத்தி நோக்கில் வளர்க்கறதுனால அதுக்கு வந்து அதிகமான தீவனம் வந்து உட்கொள்ள வேண்டிய வாய்ப்பு இருக்குதுங்க. பொதுவாக நம்ம தீவனம் உட்கொள்ளும் பொழுது அவை செரிமானத்தின் பொழுது பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் வந்து உண்டாகும். இந்த கால்நடைகள் மற்ற கால்நடைகளை விட கூடுதலாக தீவனம் உட்கொள்றதுனால செரிமான

ஆகும் பொழுது அதிக வெப்பத்தை வந்து உற்பத்தி பண்ணுதுங்க. இந்த உடலில் உற்பத்தி பண்ணக்கூடிய வெப்பம் மூச்சு காற்று மூலமாகவும் வியர்வை மூலமாகவும் உடலிலிருந்து வெப்ப கதிர்வீச்சு மூலமாகவும் சுற்றுப்புற குளிர்ந்த காற்று மூலமாகவும் வெளியேறுதுங்க. கோடை காலங்களில் சுற்றுப்புற வெப்பம் அதிகப்படும் பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய உடல் வெப்பத்துடன் சுற்றுப்புற வெப்பமும் சேரும் பொழுது உடல் வெப்பத்தை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப சிரமப்படுதுங்க. இந்த சமயங்களில் வேகமாக மூச்சு விடுதல், குறைந்த தீவனம் உட்கொள்ளுதல், அதிகமான குடிநீரை உட்கொள்ளுதல் மற்றும் நிழலை கண்டு ஒதுங்குதல் இதை போன்ற செயல்களாக உடல் வெப்பத்தை வந்து குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதனால் கூடுதல் அழற்சி ஏற்பட்டு உற்பத்தியும் குறையும். இனப்பெருக்க பருவ சுழற்சிகள் வந்து பாதிக்கும். சினை தங்காமை மற்றும் கால்நடைகளுடைய இறப்பும் ஏற்படுங்க. இதனால் விவசாயிகளுக்கு வருமான இழப்பு ஏற்படுறது மட்டுமல்லாமல் மன உளைச்சலும் உண்டாகுங்க. வெப்ப அழற்சியால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளை நாம் கண்டறியறது ரொம்ப அவசியம். இவ்வாறு பாதித்த கால்நடைகள் வேகமாக மூச்சு விடுறது, முகத்தை உயர்த்தி வாயினால் மூச்சு விடுறது, அதிகமான குடிநீரை குடித்துறது, குறைந்த தீவனம் உட்கொள்ளுதல், நீர்க்கசி உள்ள பகுதிகளில் போய் ஒதுங்கி போகிறது, வாயில் அதிகப்படியான எச்சில் ஒழுகுதல், சில கால்நடைகள் நொண்டுதல், சோர்வுடன் காணப்படுதல் போன்ற அறிகுறிகளை வந்து தென்படுங்க. மிக மோசமான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மயக்கமடைந்து உணர்வற்று காணப்படும். இந்த கால்நடைகளை கவனிக்கப்படாத பட்சத்தில் இறப்பு ஏற்படுறது வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. வெப்ப அழற்சி பொதுவாக நாட்டு இன கால்நடைகளில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லைங்க. இந்த வீரிய ரக கலப்பு இன கால்நடைகள், முக்கியமாக அதிக உற்பத்தி செய்யக்கூடிய கால்நடைகள், இளம் கால்நடைகள், உடல் எடை அதிகம் உள்ள கால்நடைகள், இந்த ஹோல்ஸ்டன் ஃப்ரிஷன் என்று சொல்லக்கூடிய இனத்தை பார்த்தீங்கன்னா அதோட உருவத்தை பார்க்கும்போது சிறியதாக இருக்கும், அதோட எடை வந்து அதிகமாக இருக்கும். கரும நிறம் கொண்ட எருமைகள் பொதுவாக வந்து வெண்மை நிறம் கொண்ட இந்த பொருளையுமே வந்து வெப்பத்தை வந்து பிரதிபலிச்சிடும். காற்றோட்ட வசதி, குடிநீர் மற்றும் முறையான ஊட்டச்சத்து, இந்த நான்கையும் நம்ம வந்து ஒருங்கிணைத்து செய்யணுங்க. இதில் முதல்ல பேசப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிழல். வெப்பத்தின் தாக்கத்தில் குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய முக்கியமான காரணின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிழல் தாங்க. இதற்கு நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கொட்டகை அமைத்தல், முறையான கொட்டகை அமைத்து நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இப்போ புதிதாக பண்ணை கொட்டகையில் அமைக்க விரும்புவவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா கால்நடைகளோட எண்ணிக்கையை வந்து முதல்ல கணக்கிடணும். நம்ம எவ்வளோ கால்நடைகள் வளர்க்க போகிறோன்றதை கணக்கிட்டு அதுக்கு போதுமான அளவு நம்ம இடவசதி கொடுக்கணும். அதாவது ஒவ்வொரு இன கால்நடைகளுக்கும் இடவசதி வந்து வேறுபடும். அதாவது மாடுகளுக்கு 70 முதல் 80 சதுரடியும், ஆடுகளுக்கு வந்து 10 லிருந்து 15 சதுரடியும், பன்றிகளுக்கு 20 முதல் 25 சதுரடியும், கோழிகளுக்கு 1 முதல் 2 சதுரடியும் அவசியமானதுங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு கால்நடைகள் வைக்க போகிறோமோ அதுக்கு போதுமான அளவு நம்ம கொட்டகையை முடிவு செய்யணும். அடுத்தது கொட்டகையினோட நீண்ட பகுதி கிழக்கு மேற்க அமையறத உறுதி செய்யணுங்க. அதனுடைய வடக்கு மற்றும் தென் திசையில் தடுப்பு சோறு இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா கிழக்கு மேற்கா நம்ம அமைக்கும் பொழுது காலை நேரத்தில் சூரியன் உதயமாகும் பொழுதும் மாலை நேரத்தில் சூரியன் மறையும் பொழுதும் கொட்டகைக்குள்ளே நேரடியாக வெப்ப பாதிப்பு இருக்காது. அடுத்தது வடக்கு மற்றும் தென் திசைகளில் தடுப்பு சோறு வைக்காமல் இருக்கிறதுனால வடக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று தென் துருவம் வழி முழுமையாக சென்றடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் நல்ல காற்றோட்ட வசதி நம்மளால் ஏற்படுத்த முடியும். அடுத்தது கொட்டகையினுடைய அகலம் எப்பொழுதும் 25 அடிக்கு மிகாமல் இருக்கிறத நம்ம பார்த்துக்கணுங்க. ஏன்னா 25 அடிக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் கொட்டகையினுடைய முழு பகுதிக்கும் காற்று வந்து வீசுறது குறைஞ்சி போயிடுங்க. அதனால் ஒவ்வொரு கொட்டகையினுடைய அகலம் வந்து 25 அடிக்கு மிகாமல் இருக்கணும். நீளம் வந்து எவ்வளோ தூரம்னாலும் வச்சுக்கலாங்க, நல்ல அகலத்தை மட்டும் நாம் முழுவதும் பார்க்கணுங்க. அந்த கொட்டகையினுடைய கூரை பகுதி ரொம்ப முக்கியமானது. என்னென்னா கூரையிலிருந்து வெப்ப கதிர் வீச்ச கொட்டகைக்குள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக நம்ம சில அமைப்புகளை பார்க்கணும். அதில் கீற்று கொட்டகையாக இருந்ததுனாக்கா பக்கவாட்டு உயரம் 6 அடியாகவும் அதனுடைய மத்தியில் கூரை உயரம் 8 அடியாகவும் நாம் வச்சுக்கலாங்க. தகடு அல்லது சிமெண்ட் ஷீட்டு போன்ற கூரைகள் அமைக்கும் பொழுது பக்கவாட்டு உயரம் 8 அடியாகவும் மத்தியில் அதனுடைய கூரை உயரம் 10 லிருந்து 12 அடியாகவும் நாம் வச்சுருக்கணுங்க. தகடு மற்றும் ஷீட்டு போட்டு நம்ம கூரைகள் அமைக்கும் பொழுது வெள்ளை நிற வண்ணம் பூசுறதுனால கொட்டகைக்குள்ளே வரக்கூடிய வெப்ப கதிர்வீச்சை நம்ம வந்து குறைச்சிக்க முடியும். மேலும் கீற்று வைக்கோல் போன்ற பொருள்களை கொண்டு தற்காலிக மேல்கூரை அமைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஷேடு நெட் என்று சொல்லக்கூடிய பச்சை நிற நிழல் வளைய கொட்டு கூட நம்ம கூரை அமைத்துக்கலாம். சுற்றுப்புற வெப்ப கதிர்வீச்சை குறைப்பதற்கு தொழுவத்திற்கு அருகே நம்ம இயற்கையாக மரங்களை வளர்க்குறது ரொம்ப சிறந்ததுங்க. ஏன்னா இந்த மரங்கள் நிழல் கொடுக்கறது மட்டுமல்லாமல் கோடை காலங்களில் தடையின்றி நமக்கு பசுந்தீவனங்களையும் கொடுக்கக்கூடியதுங்க. நிழல் அமைப்புகளை ஏற்படுத்தும் பொழுது கால்நடைகள் வந்து நெருக்கமின்றி ஒரே நேரத்தில் எல்லா கால்நடைகளுக்கும் நம்ம போதுமான நிழலை வழங்குற மாதிரி அமைக்க வேண்டும். அதாவது ஒரு மாட்டிற்கு 40 சதுரடி என்ற அளவில் நம்ம நிழல் ஏற்படுத்தணுங்க. அதற்கு தகுந்தாற்போல் கால்நடைகளோட எண்ணிக்கையை கணக்கிட்டு நிழல் அமைப்பை நம்ம ஏற்படுத்தணுங்க.

அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளின் நெருக்கத்தை குறைப்பது ரொம்ப அவசியம். அதாவது நெருக்கத்தை குறைக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா கூடுதலான இடம் கொடுக்கணும். கோடை காலங்களில் கூடுதலான இடம் கொடுக்க உண்டான சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் கோடை காலத்திற்கு முன்பாகவே உற்பத்திக்கு பயன்படாத கால்நடைகளை கழித்து விடுறது மூலமாக கூட நம்ம கூடுதல் இடம் கொடுக்க முடியுங்க. சுற்றுப்புற வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது வெப்ப காற்று வீசும் திசைகளில் பண்ணையில் பயன்படுத்தக்கூடிய கோணிப்பை அல்லது துணிகளை வைத்து குளிர்ந்த நீரில் நனைத்து தடுப்பு திரைகளை நாம் கட்டி பண்ணையை வந்து குளிர்விக்கலாம். வெப்ப அழற்சி ஏற்பட வாய்ப்பு உள்ள பகுதிகளில் நீர் தெளிப்பான்கள் மற்றும் மின்விசிறிகளை பயன்படுத்தி சுற்றுப்புற மற்றும் கால்நடையின் உடல் வெப்பநிலையை நாம் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். கால்நடைகளின் மேலே நீர் தெளித்து குளிர்விக்கலாம். மேலும் இந்த எருமைகள் மற்றும் வெண்பன்றிகள் இவைகள் வந்து அடிக்கடி நீரில் குளிக்கிறதுக்கு விரும்பும். அடிக்கடி நீரில் குளிக்கும் வகையில் நீர் தொட்டிகளை ஏற்படுத்துறது ரொம்ப அவசியம். அல்லது அவைகளின் மீது அடிக்கடி நீர் தெளிக்கும் வகையில் நீர் தெளிப்பான்களை அமைக்கணுங்க. தீவனம் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல கோடை காலத்தில் தீவனம் எடுக்கும் திறன் வந்து குறைஞ்சிட்டு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு முறை தீவனம் எடுக்கும் பொழுதும் அது செரிமானம் ஆகும் பொழுது உடலில் வந்து வெப்பம் உண்டாகும். இதை ஈடு செய்யும் வகையில் கால்நடைகள் உட்கொள்ளும் தீவனத்தை வந்து குறைச்சிரும். பொதுவாக நாம் வந்து சரிவிகித உணவு நாம் பரிந்துரைக்கிறோம். அந்த சரிவிகித உணவில் போதுமான அளவு எரிசக்தி, போதுமான அளவு புரதச்சத்து, கொழுப்பு சத்து, இதர வைட்டமின் சத்துக்கள் எல்லாமே கலந்து தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இவ்வாறு கொடுக்கும் பொழுது 5 கிலோ தீவனத்துக்கு பதிலாக 4 கிலோ தீவனம் எடுக்கும் பொழுது அந்த 1 கிலோ தீவனத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து குறைபாடு ஏற்படும். இதை சரி கட்டுறதுக்காக கூடுதலான புரதச்சத்து மற்றும் கொழுப்பு சத்தை வந்து நம்ம வந்து தீவனத்தில் சேர்த்து கொடுக்கணும். அப்போ தீவனம் குறைவாக எடுத்தாலும் அந்த 5 கிலோவில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக அந்த கால்நடைகளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து சத்தை வந்து கூடுதலாக சேர்த்து கொடுக்கறது ரொம்ப அவசியம். பைபாஸ் புரத புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபாஸ் புரதம் அல்லது பைபாஸ் கொழுப்பு என்று சொல்லக்கூடிய தீவன வகைகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த மாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக வந்து 4 வயிறு அமைப்பு இருக்கும். அதாவது முன் வயிறு, அதுக்கிடையில் 2 வயிறு, அப்புறம் கடைசி பின் வயிறு என்று 4 வகை வயிறுகளாக பிரிந்திருக்கும். அந்த முன் வயிறில் பார்த்தீங்கன்னா அது வந்து முழுவதும் நுண்ணுயிரிகளால் செரிமானம் ஆகக்கூடியது. இது முக்கியமாக நார்ச்சத்துக்களே அதிகமாக செரிமானம் ஆகக்கூடிய அமைப்பாக அமைஞ்சிருக்கும். பைபாஸ் புரதம் அல்லது அந்த பைபாஸ் கொழுப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த முன்னாடி இருக்கக்கூடிய பெரும் வயிறில் ஏற்படக்கூடிய சிதைவுகளை மீறி கடைசி இந்த பின் வயிறுக்கு நேரடியாக சென்றுவிடும். அது மட்டும் இல்லாமல் சிறுகுடல்களை இது முழுமையாக உருக்குவிக்கப்படுகிறது. இது இந்த சமயத்தில் வெப்பம் உற்பத்தி அதிகமாக இருப்பதில்லை. அதனால் நம்ம வந்து பைபாஸ் புரதம் அல்லது பைபாஸ் கொழுப்பு என்று சொல்லக்கூடிய தீவன வகைகளை நம்ம பயன்படுத்தலாங்க. கோடை காலங்களில் எண்ணெய் வகைகள் பயன்படுத்துறதுனால கால்நடைகளை வந்து வெப்பம் குறைவதாக கண்டறியப்பட்டுள்ளது. தீவனங்களை வந்து முக்கியமாக நம்ம குளிர்ச்சியான நேரம், அதாவது காலை அப்படி இல்லைன்னாக்கா மாலை நேரங்களில் கொடுக்கலாம். மேலும் அதே தீவனத்தை ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தை 2 வேளையாக கொடுக்கக்கூடிய தீவனத்தை 3 வேளையாக நம்ம வந்து பிரித்து கொடுக்கலாங்க. கோடை காலத்தில் மாட்டினுடைய பெருவயிற்றில் உள்ள நுண்ணுயிரிகள், அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முன்னாடி இருக்கக்கூடிய பெருவயிறு, அதில் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையாகவே வந்து மாடுகளுக்கு வந்து வைட்டமின் பி சத்துக்கள் மற்றும் கொழுப்பு அமிலங்களை தயாரிக்கக்கூடிய திறமை அந்த வயிற்றில் வந்து இருக்குது. அதாவது நுண்ணுயிரிகளால் தயாரிக்கப்படக்கூடிய இந்த 2 பொருட்கள், அதாவது வைட்டமின் பி மற்றும் கொழுப்பு அமிலங்கள், இந்த வெப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல்களால் இந்த சத்து உற்பத்தி வந்து குறைபாடு ஏற்படும். அதனால் கோடை காலங்களில் வைட்டமின் பி சத்து கொடுக்கறது ரொம்ப அவசியமானதுங்க. மேலும் அழற்சியில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு வைட்டமின் சத்து ரொம்ப அவசியமானது. கோடை காலத்தில் அதிக அளவு குடிநீரை உட்கொண்டு சிறுநீர் மற்றும் வியர்வை மூலமாக உப்பு சத்துக்கள் வெளியேறதுனால வெளியேறக்கூடிய அந்த உப்பு சத்துக்களும் நம்ம ஈடு செய்யணுங்க. அதற்காக நாம் ஏற்கனவே பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம் போன்ற தாது உப்பு கலவை நாம் கொடுக்கலாங்க. பொதுவாக இப்போ இதோட பயன்பாடு வந்து விவசாயிகள்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சில விவசாயிகள் வந்து முறையாக பயன்படுத்துறதில்லை. ஆனால் கோடை காலத்தில் தவறாமல் இந்த தாது உப்புகளை கொடுக்கறத வந்து பின்பற்ற வேண்டுங்க. 12 மணி முதல் மாலை 4 மணி வரை வெப்பமான பகுதிகளில் மேய்ச்சலை தவிர்க்கிறது ரொம்ப அவசியமானது. நீர்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய பசுந்தீவனங்களை கூடுதலாக கொடுக்கலாம். வறட்சியை தாங்கி வளரும் பசுந்தீவனங்களை நம்ம பயிர் செய்கிறது ரொம்ப அவசியங்க. பொதுவாக விவசாயிகள் தீவன பயிர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு சில தீவனத்தை மட்டும்தான் பயிர் செய்கிறாங்க. அதாவது கோ 4, கோ 5 மற்றும் அந்த தீவன சோளம் இது போன்ற ஒரு சில தீவனத்தை மட்டும்தான் பயிர் செய்கிறாங்க. பசுந்தீவனத்திலே வந்து நிறைய வகைகள் இருக்குது. ஒரு நல்ல தரமான மண், தரமான போதுமான அளவு குடிநீர் இருக்கக்கூடிய பகுதிகளில் செய்யக்கூடிய ஒரு சில தீவன வகைகள், வறட்சியில் வளரக்கூடிய ஒரு சில தீவன பயிர்கள், எப்பொழுதுமே வந்து நீர் தேங்கி இருக்கக்கூடிய பயன்படாத அந்த நிலத்திலையும் வளரக்கூடிய ஒரு சில புல் வகைகள், நிறைய புல் வகைகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கினியா கிராஸ் என்று சொல்லக்கூடிய வறட்சியை தாங்கி வளரக்கூடிய புல் வகைகளை நம்ம வளர்த்தோன்னாக்க கோடை காலத்தில் நம்ம வந்து கால்நடைகளுக்கு பசுந்தீவனம் கொடுக்க முடியுங்க. அடுத்து தீவன மரங்களை பராமரித்து

0: மரத்தழைகளை தீவனமாக கொடுக்கலாம். இது பசுந்தீவன பற்றாக்குறை மற்றும் புரதச்சத்து பற்றாக்குறையும் போக்கும். கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு பெரும்பாலும் அந்த மரத்தழைகள் தான் பசுந்தீவனமாக கொடுக்கப்பட்டதுங்க. அதாவது வயல்வெளியில் கிடைக்கக்கூடிய, வரப்பு ஓரங்களில் கிடைக்கக்கூடிய சிறு சிறு புல்கள் தவிர முக்கியமாக மரத்தழைகள் தான் நம்ம வந்து தீவனமாக பயன்படுத்திட்டு இருந்தோம். இது நாளடைவில் இந்த புல் வகைகளை அறிமுகப்படுத்துறதுக்கு அப்புறம் இந்த மரத்தழைகளுடைய பயன்பாடு வந்து குறைஞ்சிட்டு வந்துச்சு. இந்த மரத்தழைகளை மரங்களை பயன்படுத்துறதுனால கோடை காலத்தில் நமக்கு வந்து பசுந்தீவனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த மரங்கள் வேறு வந்து வேறொன்றை கீழ் நோக்கி சென்று விடுறதுனால கீழே இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சி கோடை காலத்தில் நமக்கு வந்து தழைகளை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கு தேவையான நிழலையும் கொடுக்கக்கூடியது வந்து இந்த மரத்தீவனங்கள்.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள்.

அடுத்த யூரியா செறிவூட்டல் செய்யப்பட்ட வைக்கோலை நம்ம பயன்படுத்துறதுனால ஊட்டச்சத்து வந்து நம்ம வந்து ஈடு செய்ய முடியும். அடுத்தது இரண்டாவதாக குடிநீர். குடிநீர் வந்து ரொம்ப முக்கியம். வெப்ப அழற்சியின் போது மிக முக்கியமான காரணி வந்து தரமான குடிநீர், குளிர்ந்த குடிநீர் தொடர்ந்து கிடைப்பதை நம்ம வந்து உறுதி செய்யணுங்க. பகலில் வெப்பமான நேரங்களில் கால்நடைகளுக்கு வெப்பத்தாக்கம் ஏற்படுவதை தடுக்கிறதுக்கு நீர்ச்சத்து தான் ரொம்ப முக்கியமானது. கால்நடைகளுக்கு எப்போதும் சுத்தமான குடிநீர் கிடைக்கிறத நாம் உறுதி செய்யணும். கடும் வெப்பத்தில் கால்நடைகள் வழக்கமாக உட்கொள்ளக்கூடிய குடிநீரை விட 2 மடங்கு குடிக்கும். அதனால் தண்ணீர் தொட்டிகள் வந்து போதுமான அளவில் போதுமான எண்ணிக்கையில் இருக்கணும். அனைத்து கால்நடைகளும் எளிதில் அணுகக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கணும். அதிக எண்ணிக்கையிலான கால்நடைகள் ஒரே இடத்துல வளர்க்கப்பட்டால் தண்ணி தொட்டிகளோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கணும். மேலும் வெப்பமான நேரங்களில் நீரின் அளவு உட்கொள்றதுனால ஒரு நாளைக்கு 2-3 முறை தண்ணி தொட்டி நிரப்புறது வந்து ரொம்ப அவசியமானதுங்க. குடிநீர் தொட்டிகளை கவிழ்ந்து விடாதபடி உறுதியாக பொருத்தப்பட்டிருக்கணும். மேலும் 15 சென்டிமீட்டர் அளவில் பூமியில் புதைக்கிறதுனாலையும் பெரிய சிமெண்ட் தொட்டிகளை பயன்படுத்துறதுனாலையும் தொட்டிகளை நிழலில் வச்சு பராமரிக்கிறதுனாலையும் குடிநீர் குளிர்ச்சியாகவே இருக்கும். இது வந்து உடல் வெப்பத்தை போக்குறதுக்கு ஒரு நல்ல காரணியாகவும் அமைந்திருங்க. வெப்ப அழற்சி காலத்துக்கு முன்பே குடிநீர் தொட்டியினுடைய இருப்பிடத்தை எல்லா கால்நடைகளுக்கும் பழக்கப்படுத்த வேண்டும். மேலும் கால்நடைகள் குடிநீருக்காக வந்து வெகு தூரம் நடந்து செல்றதை நம்ம வந்து தவிர்க்கணுங்க. கால்நடைகளை புதிதாக மேய்ச்சல் தரையில் அனுமதிக்கும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை வந்து தெரியப்படுத்த வேண்டும். மேலும் மேய்ச்சல் நிலங்களுக்கு அருகில் இந்த கிராம பஞ்சாயத்து உதவியுடன் நீர்பிடிப்பு நீர்நிலைகளை ஏற்படுத்தணும். அப்படின்னாக்கா கோடை காலத்தில் நம்ம கால்நடைகளை எளிதில் காப்பாற்ற முடியுங்க. குடிநீர் தொட்டியில் எலக்ட்ரோலைட் என்று சொல்லக்கூடிய உப்பு செலுத்தக்களை சேர்த்து கொடுக்கணும். கால்நடைகள் வெப்பமான நேரங்களில் இனப்பெருக்க அறிகுறிகளை தென்படுத்தாது. அதாவது வெளியே பொதுவாக தெரியக்கூடிய சத்தமிடுதல், பிறப்புறுப்பிலிருந்து நீர் வடிதல், மற்ற கால்நடைகள் மூலம் ஏறுதல், இது போன்ற அறிகுறிகள் வந்து வெப்பமான நேரங்களில் வந்து தெரிவிக்கிறது கிடையாது. அதனால் நம்ம வந்து காலை மற்றும் மாலை நேரங்களில் கால்நடைகளை முறையாக கவனித்து சரியான நேரத்தில் நாம் அதற்குண்டான செயற்கை முறை கருவூட்டல் செய்கிறது ரொம்ப அவசியங்க. வெப்பமான நேரத்தில் செயற்கை முறை கருவூட்டல் செய்வதை தவிர்க்க வேண்டும். வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை அதிகமாக நடக்க விடுறது நாம் தவிர்க்கணும். கோடை காலங்களில் வாகனங்கள் மூலமாக இடமாற்றம் செய்கிறதையும் நம்ம தவிர்க்கணுங்க. அவசியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் காலை மாலை அல்லது இரவு நேரங்களில் மட்டும்தான் கால்நடைகளை இடம்பெயர செய்ய வேண்டும். அந்த பகல் நேரங்களில் சில நேரங்களில் இடம்பெயர செய்ய அவசியம் ஏற்படும் பொழுது நாம் கொண்டு செல்லக்கூடிய வழித்தடத்தை நாம் முன்கூட்டியே ஆய்வு செய்து செல்லக்கூடிய வழியில் வாகனத்தை நிறுத்துவதற்கான இடத்தையும் தேர்வு செய்ய வேண்டும். அப்படி வாகனத்தை ஒரு இடத்துல நிறுத்தும் பொழுது ரொம்ப நேரம் நாம் ஒரே இடத்துல நிறுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் வாகனத்தில் போதுமான காற்றோட்ட வசதி இருக்கிறதையும் உறுதி செய்யணும். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அங்கே குடிநீர் கொடுக்கறதுக்கும் நாம் உறுதி செய்ய வேண்டுங்க. வாகனத்தில் பொதுவாக வாகனத்துடைய கொள்ளளவுலேருந்து 80% மட்டும்தான் அதோட கால்நடைகளை ஏற்ற வேண்டும். அதாவது பொதுவாக ஒரு வாகனத்தில் வந்து 10 மாடுகள் ஏற்ற முடியும் என்ற பட்சத்தில் கோடை காலத்தில் 80%, அதாவது 8 மாடுகள் மட்டுமே அந்த வாகனத்தில் ஏற்றணுங்க. வெப்ப அழற்சி பார்த்தீங்கன்னா முக்கியமாக கால்நடைகளை விட கோழிகளை வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்குதுங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா நாம் வந்து கோழிகளை வந்து அதிக உற்பத்தியை நாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ முக்கியமாக இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தியில் கோழிகள் வந்து ரொம்ப அதிகமான வேலையை செய்துட்டு இருக்குது. அப்போ குறைஞ்ச இடத்துல குறுகிய காலத்தில் அதிக அளவு இறைச்சி உற்பத்தி செய்கிறதுக்காக நம்ம அதிக எண்ணிக்கையில் கோழிகளை வளர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே வந்து ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து மாற்றிட்டோம். அதாவது நம்ம அந்த கோழியோட வேலை பார்த்தீங்கன்னா தீவனத்தை சாப்பிட்றது, அந்த தீவனத்தை வந்து இறைச்சியாக மாற்றுறது. ஒரு 30-35 நாளில் இருந்து நமக்கு வந்து 2 கிலோ அளவுக்கு வந்து இறைச்சி உற்பத்தி பண்ணக்கூடியது. முட்டை கோழிகளை வந்து தினமும் வந்து நமக்கு முட்டை கொடுக்கக்கூடிய அளவில் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். பொதுவாக கால்நடை மற்ற கால்நடைகளோட பார்த்தீங்கன்னா கோழிகளுடைய வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் முழுவதும் இறகுகளால் மூடிட்டு இருக்கிறதுனால உடல்லேருந்து வெளியேறக்கூடிய வெப்பம் வந்து தடுக்கப்படுது. கோடை காலங்களில் கூடுதலான இடவசதி கொடுக்கறது ரொம்ப அவசியங்க. கோடை காலத்தில் நம்மளால் வந்து கூடுதல் இடவசதி கொடுக்க முடியாத பட்சத்தில் நம்ம கோழிகளுடைய எண்ணிக்கையை வந்து நம்ம வந்து குறைச்சிக்கலாம். போதுமான காற்றோட்ட வசதி இருப்பதை வந்து நம்ம முக்கியமாக உறுதி செய்யணுங்க. முக்கியமாக கோழிகளுக்கு அந்த பக்கவாட்டு சுவர் முழுவதும் நமக்கு நல்ல காற்றோட்ட வசதி இருக்கிற மாதிரி இருக்கணும். பக்கவாட்டில் பார்த்திங்கன்னா 1.5 அடிக்கு மேலே நம்ம சுவர் எழுப்பக்கூடாது.
கோடை காலங்களில் பக்கவாட்டில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கம்பி வலைகளை வந்து முழுமையாக சுத்தம் பண்ணணும்.

0: என்ன அந்த கம்பி வலைகளில் வந்து ஒட்டடை படிஞ்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா காற்றோட்ட வசதி வந்து தடைபடும். அப்போ கோடை காலத்துக்கு முன்பாகவே அந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய கம்பிகளை வந்து சுத்தம் செய்கிறதுனால காற்றோட்ட வசதியை நம்ம அதிகப்படுத்த முடியும். அடுத்து கோழிகளுக்கு முக்கியமாக தீவனத்தில் சில மாற்றங்கள் செய்யணும். கோடை காலத்தில் மற்ற கால்நடைகள் மாதிரி கோழிகளுமே வந்து தீவனத்தை உட்கொள்ளும் அளவு வந்து குறைஞ்சிட்டு இருக்கும். அதனால் நமக்கு போதுமான புரதச்சத்து கிடைக்காமல் போயிடும். அதனால் கோழிகளுக்கு கோடை காலத்தில் தீவனத்தில் புரதச்சத்து கூடுதலாகவும் மழை குளிர்காலங்களில் எரிசக்தி கூடுதலாகவும் கொடுக்கணும். அதனால் நம்ம கோடை காலத்தில் என்ன செய்யணும்னா புரதச்சத்து வந்து கூடுதலாக கொடுக்கறதுனால நம்மளுடைய கோழிகளுக்கு சரியான உற்பத்தியை நல்ல ஆரோக்கியம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உற்பத்தியை வந்து நம்ம நிலைநிறுத்த முடியும். இறைச்சி கோழிகளுக்கு இரவு நேரங்களில் தீவனம் கொடுக்கறத அனுமதிக்கலாம். அதாவது பொதுவாக என்ன பண்ணுவாங்க, பகல் நேரங்களில் தீவனம் கொடுத்துட்டு இரவு நேரங்களில் வந்து வெளிச்சத்துக்கு கொடுக்கக்கூடிய மின் விளக்குகளை வந்து நிறுத்தி விடுவாங்க. அதனால் இரவு நேரங்களில் வந்து கோழிகள் வந்து தீவனம் எடுக்காமல் போயிடும். அப்போ பகல் நேரங்களில் தீவனம் எடுக்கிறத குறைச்சிட்டு இரவு நேரங்களில் தீவனம் எடுக்கிறத ஊக்குவிக்கும் வகையில் இரவு நேரங்களில் மின் விளக்குகளை பயன்படுத்தலாம். காலையில் 11 மணிக்கு மேலே கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறத நிறுத்துவதும் மாலை 4 மணிக்கு மேலே திரும்பவும் தீவனம் கொடுக்கறத நாம் உறுதி செய்யலாங்க. கோழிகளுக்கு முக்கியமாக 24 மணி நேரமும் குடிநீர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். கோழிகள் தீவனம் இல்லாமல் ஒரு 10 நாட்கள் வரைக்கும் கூட உயிர் வாழும். ஆனால் குடிநீர் இல்லாமல் உயிர் வாழ்வது மிகவும் சிரமம். அதனால 24 மணி நேரமும் குளிர்ச்சியான குடிநீர் இருக்கிறதை நம்ம வந்து உறுதி செய்யணுங்க. மேலும் முட்டை கோழிகளுக்கு முக்கியமாக அந்த கோடை காலங்களில் சுண்ணாம்பு சத்து இருக்கிறத நம்ம உறுதி செய்யணும். ஸோ தீவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5% வரைக்கும் நம்ம வந்து சுண்ணாம்பு சத்து கொடுக்கணும். சுண்ணாம்பு சத்து குறைபாடு ஏற்படும் பொழுது அந்த முட்டை உற்பத்திக்கு தேவையான கால்சியம் சத்து தான் சுண்ணாம்பு சத்து. மற்ற இரத்தத்திலையும் நம்ம எலும்பில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்துக்களும் பயன்படுத்தப்படுவதால் கோழிகளுடைய கால் பலவீனமடைந்து கோழிகளால் நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அப்போ இது மாதிரி சூழ்நிலைகளில் தண்ணி தட்டியை தேடி சென்று குடிநீர் எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதனால் வந்து கோடை காலத்தில் முக்கியமாக சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். சில சமயங்களில் நம்ம குழாய் மூலம் தண்ணீரை, அதாவது ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் என்று சொல்லக்கூடிய குழாய்கள் மூலமாக குடிநீர் கொடுக்கும் பொழுது அவ்வப்போது அந்த குழாய்களில் அடைப்பு ஏற்படாமல் இருக்க அதை முழுமையாக ஆய்வு செய்வது ரொம்ப அவசியங்க. ஆக இது போன்ற சில முக்கியமான பரிந்துரைகளை நாம் முறையாக நம்ம பின்பற்றணும் அப்படின்னாக்க கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகளிலிருந்து கால்நடைகளை காப்பது மட்டுமில்லாமல் நமக்கு தேவையான உற்பத்தி பொருள்களையும் கால்நடைகள் மூலம் பெற்று விவசாயிகள் நல்ல வளமாக வாழ முடியும் என்று கூறிக்கொள்கிறேன். வணக்கம்.
1: இதுவரை கோடை காலங்களில் கால்நடை பராமரிப்பு குறித்து கடலூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என். வெங்கடபதி அவர்களின் உரையினை கேட்டீர்கள்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, 4:11 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியை நெறிப்படுத்துபவர் மலர் விழி. தலைப்பு அனுபவமே ஆசான். நாளை இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். இதில் கோடை உழவின் முக்கியத்துவம் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி. கருப்பையா அவர்களின் உரை, தொடர்ந்து பலாமரம் பராமரிப்பு குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் பங்கேற்போர். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

நேரம் 8 மணி. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேர்களை இனி கேட்டு ரசிக்கலாம் திரை இசை.

ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைசி பாடல்கள். திரைசியில் அடுத்து வருகிறது ஹரிஹரன் பாடிய அவள் வருவாள திரைப்பட பாடல்.

நேரம் 8:19 23 திரைசீல் அடுத்து வருகிறது. யுவன் சங்கர் ராஜா இசையில், ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் குரல்களில், தாஸ் திரைப்பட பாடல்.

நேரம் 8:24:16. திரைசீல் அடுத்த பாடலை கேட்கும் முன் அறிவிப்பு ஒன்று. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் திரையிசை திரையிசை பாடல்களின் அணிவகுப்பு. அடுத்த பாடல் தேவதையை கண்டேன் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா கங்கா குரல்களில் வருகிறது பாடல்.

திரையிசையில் அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பவதாரணி பாடிய பாடல். பாடல் வரும் நேரம் 8:35. 12:00.

0: இந்த இனிய பாடலுடன் நிறைவு பெற்றது திரேசி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. நாட்டின் மக்கள் தொகையை பாதுகாப்பதற்கு நமது எல்லைகளை பாதுகாப்பதோடு சட்டவிரோத குடியேற்றத்தை ஒழிப்பதும் முக்கியமானதாக உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் புஜ் நகரில் இன்று இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் முக்கியத்துவம் வாய்ந்த G7 மற்றும் G13 எல்லை காவல் நிலையங்களை திறந்து வைத்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். விவசாயிகளுக்கு தரமான விதைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் 174,000 குவிண்டால் அளவிலான விதைகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை 976,000 விவசாய அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் ஒவ்வொரு திட்டத்திற்கும் தனித்தனி ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டிய தேவை முடிவுக்கு வருவதாகவும் கூறினார். கீழ்மட்ட அளவில் ஒவ்வொரு தனிநபருக்கும் அதிகாரம் அளிக்காமல் 2047 ஆண்டிற்குள் இந்தியா உலகின் வல்லரசு நாடாக மாறும் பயணத்தை அடைய முடியாது என்று மத்திய பஞ்சாயத்து ராஜ் இணை அமைச்சர் பேராசிரியர் SP சிங் பாகேல் தெரிவித்துள்ளார். தேர்வு முடிவுகளுக்கு பிந்தைய செயல்பாடுகளுக்கான இணையதளம் வரும் June 1 முதல் செயல்பட தொடங்கும் என்று CBSE அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் 2 புதிய சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அதன்படி உழவர்

0: கடற்கரை நகராட்சி மூலம் தட்டாஞ்சாவடியிலும், புதுச்சேரி தொழில் மேம்பாடு மற்றும் முதலீட்டுக் கழகமான பிப்டிக் மூலம் வில்லியனூர் வட்டம் கரசூர் கிராமத்திலும் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைகின்றன. சண்டிகரில் தற்போது நடைபெற்று வரும் IPL கிரிக்கெட் போட்டியின் தகுதிச் சுற்று இரண்டில் குஜராத் அணியும் ராஜஸ்தான் அணியும் விளையாடுகின்றன. முதலில் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி சற்று முன்வரை 13.4 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 129 ரன்கள் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட்.

இந்த ரம்மியமான இரவு பொழுதில் ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் சங்கீத வானில் இசை மழையில் நனையலாமா? இது சங்கீத வானிலே. கண்ணன் மொழி பாடும் குயில் மன்னனின் மனதை அள்ளி கொண்டவள் யாரோ, இவள் மன்னவனின் பேர் என்னவோ? இது எஸ்பி பாலசுப்ரமணியம் சொர்ணலதா குரல்களில். ஒன்னே நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்பட பாடல்.

இந்த இனிமையான இரவு பொழுதில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சங்கீத வானிலை. இங்கே இவர்கள் ஒருவரை ஒருவர் எண்ணாத நாளும் இல்லை, நினைக்காத நாளும் இல்லை. காலங்கள் மாறினாலும் என்றும் நினைத்திடும் இரு மனங்கள் படிக்கும் பைந்தமிழ் இதோ. இது கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திற்காக அருண்மொழி சித்ரா பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சங்கீத வானிலி. நேரம் 9:42:05. இது பாடும் குயில், வண்ணமிட்டு ஆடும் மயில், கற்பனை என்ற காவியத்துக்கு அணை போட முடியுமா? இதோ இசை கதவுகள் திறக்கிறது. இளையராஜா எஸ் ஜானகியின் குரல்களில் சாமி போட்ட முடிச்சு திரைப்பட பாடல்.

0: காற்றலையில் விதந்து வரும் பாடல்கள்.
1: தண்ணில் தேனிடைக்க தாழை மரம் நீர் தெளிக்க கன்னி மகள் நடைபயின்று
0: காதோடு காதல் பேசும் கானங்கள்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: முதன்மை அலைவரிசையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சங்கீத வானிலே. இசைச்சாரலில் அடுத்து சித்திர பூவிழியால் மங்கை அவள் நோக்க, மாமரத்து பூவெடுத்து அவன் கூந்தலில் சூட, இங்கே ஒரு புது நாடகம் அரங்கியிருக்கிறது. எஸ் என் சுரேந்தர், பி எஸ் சசிரேகா குரல்களில் ஊமை விழிகள் திரைப்பட பாடல் அடுத்து

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்து இவள் கீர்த்தனை இவன் பிரார்த்தனை, பொருந்தாமல் போகுமா, இதோ இதோ இவர்கள் பல்லவி, இப்போது கீதமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரல்களில் சிகரம் படப்பாடல்.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் நிறைவாக இடது விழியில் தூசி விழுந்தால் வலது விழியும் கலங்கிவிடும். நீ பாதி நான் பாதி என்றான பிறகு இங்கே நாம் என்ற இலக்கணம் கவிதையாகிறது. கே. ஜே. யேசுதாஸ், குமாரமணன் குரல்களில் கேளடி கண்மணி.

0: தேன் மழை.
1: தொடக்கமாக வருகிறது டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய வேட்டைக்காரன் திரைப்பட பாடல்.

உண்மையா பயனுள்ளதா பொது அறிவை வளர்க்கக்கூடியதா நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

0: உத்தம புத்திரன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடலை கேட்டோம்.
1: தேன் மழை
2: அமைதி வந்து

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இரவு 10 மணிக்கு தேன் மழை.
1: நிலையத்தின் நேரம் 10:13. 3 நொடி தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து உரிமை குரல் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

தூரம் உன்னை புவான் நினைப்பேன், நினைச்சு கையால் எடுப்பேன், எடுத்து நெஞ்சோட அழைப்பேன், அழைச்சு எல்லாம் முடிப்பேன், அழைச்சு எல்லாம் முடிப்பேன். நேத்து போட்டாலே

Peru.

0: நேத்து பூத்தாளே ரோஜா மொட்டு பறிக்க கூடாரோ லேசா தொட்டு.
1: தேன்மழை நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 134வது மன் கி பாத் உரை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். தேன்மழையில் அடுத்து வருகிறது டி எம் சவுந்தரராஜன் குழுவினருடன் பாடிய பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
4: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
3: தினந்தோறும் காலை 6:15
5: என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
3: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
6: காலத்தால் அழிக்க முடியாத காவிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முதன்மையாளி வரிசையில் தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது தியாகம் திரைப்பட பாடல்.

இந்த பாடல்கள் உங்களை தேடி. தேன்மழையில் அடுத்து காத்திருந்த கண்கள் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடல்.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுவை முதன்மை அலைவரிசையில் தேன் மழை. மோட்டார் சுந்தரம் பிள்ளை ஏது பாடலின் படம் பாடலை பாடியிருக்கிறார்கள் பி. சுசீலா, பி. பி. ஸ்ரீனிவாஸ் குழுவினர்.

நிலையத்தின் நேரம் 10:44:20. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து தெய்வ மகன் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல்.

நிலையத்தில் நேரம் 10:52:20. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து டி எம் சவுந்தரராஜன் எல்லார் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திற்காக.

நேரம் 11 மணி. நிகழ்ச்சி நிரல். நாளை நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். வாழையில் நவீன சாகுபடி தொழில்நுட்ப முறைகளின் முதற் பகுதியில் காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவும், சதுப்பு நிலக்காடுகளும் காலநிலை மாற்றமும். வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள். 7 மணிக்கு புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ சர்க்கரை நோயாளிகள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.

0: காலை 7:30 என்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 இளையோர் நாடும் இனிய வானொலி. தொகுப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி உதகமண்டலம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை ஆலாப்பே பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு. பி யு கணேஷ் பிரசாத் அவர்களின் வயலின் இசை. சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நெறிப்படுத்துபவர் மலர் வழி. தலைப்பு அனுபவமே ஆசான். 12:00 துலாக்கோள் நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு. 12:15 இசை பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் ஏ ஸ்ரீநிதி. 12:30 பன்னிசை மாலை ஆர் வேதவல்லி அவர்கள் பாடியவை. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். பகல் 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி. மகளிர் விருப்பம் 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் டாக்டர் எஸ் ஆனந்த வடிவேலு அவர்கள். மாணவி ஜே மணிமொழி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் கே எஸ் சித்ரா அவர்களின் பாட்டு. 4:00 பலே பாண்டியா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இயக்கம் தயாரிப்பு பி ஆர் பந்துலோ. 5:00 இளைய பாரதம் இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சிகளின் வரிசையில் கல்லூரிகள் இடையே நடைபெற்ற பேச்சு போட்டியின் காலிறுதி சுற்றின் வானொலி தொகுப்பின் நிறைவு பகுதி. நிகழ்ச்சி அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். அமைப்பில் உதவி ஏ கதீஜா பிவி. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி பெத்து செல்டிபீட் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவி நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை. 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஏழு 7:30 உழவர் உலகம். கோடை உழவின் முக்கியத்துவம் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கன்று துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை. தொடர்ந்து பலாமரம் பராமரிப்பு குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்பூர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார். கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாசம் முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வானிலை. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ஸ்மிதா மோகாஷி அவர்களின் காயல் இசை. படைப்பு ஆகாஷ்வாணி இண்டோர் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். மாலை 6:10 நமது புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Navanita Adhikari Srivastav. Union Home Minister Amit Shah has announced a major structural shift in border management with the introduction of a new quadripartite security grid. He said securing our borders and eradicating illegal immigration is vital to protecting the nation's demography. He was addressing the troops and public gathering after inaugurating the strategically crucial G7 and G13 border outposts along the India-Pakistan border in Bhuj, Gujarat today.
2: We have decided to completely transform the concept of the BSF's border security. In the coming days, we will create a security grid based on a four-dimensional concept. And instead of focusing solely on border security, we will introduce a new concept of territorial security. Under the smart border security,